0: வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி நீங்க கண்டுபிடித்து நேரடியாக எங்களோடு அழைத்து சொல்லலாம். இன்றைய பிரபலத்துக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கின்ற மூன்று கூற்றுக்கள் இதுதான்.
1: முதலாவது கூற்று, ஒரு வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் கர்நாடக இசையை வயலினில் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். இரண்டாவது கூற்று, திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்ற இவர் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்தும் உள்ளார். மூன்றாவது கூற்று, கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றுடன் பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்தவர்.
0: இதாண்டிய நாளில் நாங்கள் தந்திருக்கின்ற இந்த மூன்று கூட்டு, இந்த மூன்று கூட்டுக்களை வைத்துக்கொண்டு இந்த கூட்டுக்குரிய பிரபலம் யார் அப்படி என்று சொல்லி தெரிந்த நேரடியாக அழைக்கலாம். 4165544000 மீண்டும் அந்த கூட்டுக்களை ஏற்படுத்துகின்றோம்.
1: ஒரு வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் கர்நாடக இசையை வயலினில் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்ற இவர் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்தும் உள்ளார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்தவர்.
0: இந்த கூட்டை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் என்று சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து நீங்கள் பதிலை சொல்வதற்கான தொலைபேசி இலக்கம் 4165544000.

0: எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு கே சித்ராயிருந்து பாடிய பாடல் ராஜகுமாரன் திரைப்பட பாடல் ஒளி தோன்றியிருக்கிறது 8:09 102.5 ஸ்டெஃபன் தமிழில் நம்ம ஒரு வினயம் கேட்டுக்கொண்டிருக்கீர்கள். யார் அந்த பிரபலம் 3 கூட்டுகள் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கூட்டுகளை நினைவுபடுத்திக் கொண்டு நான் நேர்களை எடுத்துக் கொள்ள போகின்றோம்.
1: ஒரு வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் கர்நாடக இசையை வயலினில் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்ற இவர் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்துள்ளார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்தவர்.
0: இதான் இந்த 3 கூட்டுக்குரிய பிரபலம் இந்த சொந்தக்காரர் யார்னு சொல்லி தெரிந்தால் 4165454000 உடாக அழைத்து சொல்லலாம். அணிந்திருக்கும் முதலாவது நேரம் நாங்கள் எடுத்துக் கொள்ள போறோம். உங்களோட இணைப்பில் வணக்கம்.
2: வணக்கம் பத்மநாதன், இருக்கிறேன். எப்படி இருக்கீங்க இருவரும்?
0: நல்ல சுகமா இருக்கிறோம் பத்மநாதன், நீங்க எப்படி இருக்கிறீங்கள்?
2: ஆஹா, ஓஹோ
0: இருக்குது. இந்த சூரியனை கண்டதால அப்படி ஆஹோ ஒன்று இருக்கா?
2: இங்க சூரியனை டெய்லி தான் காண்றது.
1: எப்பயுமே அப்ப நாங்க ஆஹா ஓஹோ தான்றீங்க.
0: சரி சொல்லுங்க பாக்கலாம், என்ன பதில் உண்டு?
2: விஷயத்து வெறும் நம்முடைய மாமா முருகப்பெருமான் தேவர் பள்ளியும் நம்முடைய குன்னக்குடி வைத்தியநாதன்
0: அடுத்த நேரம் சில போறோம். இணைப்பில் வணக்கம்.
3: வணக்கம் ஜீவனஞ்சன் நிவாசன், இருவரும் நலமா இருக்கலாம்.
0: நல்ல சுகமா இருக்கிறோம் தியாகராஜா. உங்களோட புண்ணியத்துல எப்படி இருக்கீங்க நீங்க?
3: நாங்களே புண்ணியம் தேடி ஓடிக்கிட்டு
0: என்ன அந்த பக்கம் எல்லாம் சரியா புண்ணியம் கொடுக்குறீங்களா?
3: நாங்க உங்களோட புண்ணியத்தை தேட வேண்டாம், நீங்க எங்கட புண்ணியம்,
0: நாங்க அதை முந்திக் கொள்ளுவோம் போ.
3: சரி, ஏதோ கடவுள் இருவருக்கும் நல்லதில் கொடுக்கணும்னு நாங்க போய் எங்கட புண்ணியத்துல கொஞ்சம் தந்து கொண்டு எனக்கும் குன்னக்குடி வயத்தேனு விட்டா வேற தெரியாது.
1: நன்றி.
3: எனக்கும் அவரை விட்டா வேற வயலின் தெரியலையா, குன்னக்குடி வைத்தியநாதன் தவிர எனக்கும் வயலின் பற்றார பற்றி எனக்கு தெரியாது. நானும் அதே பதில தான் வச்சிருந்தேன், முதல் வந்து நேரம் தான் சொல்லிட்டு போனார். இருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள், முன்னி கண்டிப்பா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. எங்களோட இணைந்து கொண்டதுக்கு 4165454000 உழாக அணிந்திருக்கும் அடுத்த நேர்களை நாங்கள் எடுத்துக் கொள்ள போறோம். எங்களோட இணைப்பில் வணக்கம்.
4: வணக்கம் தேவகுமார், நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் தேவகுமார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கு.
0: உங்களுக்கு அந்த வயலின் வாசிப்பு பழக்கம் இருக்கா? அதானே. சரி சொல்லுங்கள் பாக்கலாம், என்ன பதில் உங்களோட?
4: நினைக்கிறேன் இது குன்னக்குடி வைத்தியம்
0: ரெண்டுதான் நீங்க சொல்றீங்க.
4: பாருங்க.
0: நன்றி நன்றி, எங்களோட இருந்து கொண்டதுக்கு
1: நன்றி நன்றி. நீங்களும் மலைக்கலாம் 4164544000 வாயிலாக
0: கடைசியில லொக் பண்ற அளவுக்கு வந்துட்டு மீண்டும் அந்த கூட்டுகளை தருகிறோம்.
1: ஒரு வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் கர்நாடக இசையை வயலினில் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். திரைப்படத்திற்கு அமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்ற இவர் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்தும் இருக்கின்றார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒலிகளையும் வயலினில் வாசித்தவர்.
0: இதனுடைய நாளில் நாங்கள் தந்திருக்கிற இந்த 3 கூட்டு, இந்த 3 கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யார் அப்படின்னு சொல்லி தெரிந்தால் நேரடியாக அழைத்து எங்களோட பதிலை சொல்லலாம். 4166

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
2: அது சரி.
1: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
2: என்னது,
1: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
3: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
4: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421 416-626-8421.
5: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா, தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
1: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? CIBC வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை CIBC மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 4168210462 416-2-4 Some condition apply.
6: Wagons Legal Services. உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். Wagons Legal Services, 416-473-8472. Wagons Legal Services.
7: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம், 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: அத்திப்பழத்தை கண்டிருக்கீங்களா அனுபாஜினி?
1: அதுதான் நான் யோசிச்சு
0: சோபா பச்சையாண்டு சொல்லி
1: எப்படி இருக்கும் அந்த அத்திப்பழம் தான் யோசிச்சு கொண்டிருக்கோம்.
0: நாளைக்கு மார்க்கெட்ல போய் பாத்துருங்க,
1: நிச்சயமா அதை பார்த்துட்டு தான் வருவேன்.
0: சரி, நாங்கள் யார் அந்த பிரபல மூன்று கூட்டுக்களை தந்திருந்தோம், அந்த மீண்டும் அந்த கூட்டுக்களை சொல்லிக் கொண்டு நாங்கள் பதிலை சொல்ல போகின்றோம்.
1: ஒரு வயலின் கலைஞரும் இசையமைப்பாளருமான இவர் கர்நாடக இசையை வயலினில் வாசித்தோரில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறார். திரைப்படத்திற்கு இசையமைத்ததற்காக தமிழக அரசின் சிறந்த இசையமைப்பாளர் விருது பெற்ற இவர் சில திரைப்படங்களில் கௌரவ வேடங்களிலும் நடித்தும் உள்ளார். கர்நாடக இசை, திரைப்பட இசை என்பவற்றோடு பறவைகள், மிருகங்களின் ஓசைகள் போன்ற இயற்கை ஒளிகளையும் வயலினில் வாசித்தவர்.
0: இந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு நேர்களை மணந்து கொண்டு பதிலை சொல்லாமல் லொக் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். இப்ப சரியா விளையாண்டு சொல்லி பிழைச்சதுண்டா எல்லாம்
1: பிழைச்சிருக்கோம்.
0: சரி, இந்த பிரபலத்துக்காக நாங்கள் மூன்று கூட்டுகளை தந்திருந்தோம். இந்த கூட்டுகளை வைத்துக் கொண்டு இந்த பிரபலம் யாருந்தோம், நேர்களை மணந்து கொண்டு பதிலை தந்திருக்கார்கள். குன்னக்குடி வைத்தியநாதன் தான் இந்த நாளில் பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது. 1935 தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குன்னக்குடியில் பிறந்த வைத்தியநாதன் தனது 12வது அகவையிலே இசைக்கச்சேரிகளில் பங்கேற்றார்.
1: அரியக்குடி ராமானுஜா ஐயங்காருக்கு காரைக்குடியில் நடந்த இசை நிகழ்வொன்றில் பக்க வாத்தியமாக வயலின் வாசித்தமையே வைத்தியநாதனின் வயலின் அரங்கேற்றமாக கருதப்படுகிறது. காலங்காலமாக வயலினுடன் மிருதங்கம் வாசிக்கப்பட்டமையால் மாற்றம் செய்து வளையப்பட்டி சுப்பிரமணியம் என்பாரின் தவிலுடன் பெருமளவு வயலின் கச்சேரிகளை செய்துள்ளார்.
0: அதுபோல 1969 வாராஜாவா என்ற திரைப்படத்துக்கு முதன் முதலில் இசையமைத்தவர். பின்னர் 1983 தோடிராகம் என்னும் திரைப்படத்துக்கு சொந்தமாக தயாரித்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய பிரபலமாக நாங்கள் அழைத்து வந்தது குன்னக்குடி வைத்தியநாதன். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு நேர்களுக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புதன்கிழமை ஒரு பிரபலம் சந்திக்கும். FM 102.7 ஊடகம் EastFM.co ஊடகம் வந்திருக்கிறீர்கள். இது செய்திக்குரிய நேரம்.
2: காற்றில் பரவும் இசை போல EastFM தமிழ் செய்திகள்.

0: கண்காணிப்பு ஒத்துழைப்பு நிகழ்வு ஒன்றை கெனடிய பிரதமர் மாக்கானியும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரும் இணைந்து நடத்துகின்றமை கவனம் பெற்றுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதல் இணை அங்கத்தவராக கனடா சேர்ந்து கொள்ளும் ஆர்வத்தினை அதன் தலைவர் வெளியிட்டிருந்த நிலையில் இந்நிகழ்வு இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவின் அடுத்த நகர முதல்வராக தாம் தெரிவானால் சொத்து வரி அதிகரிப்பை நிறுத்தி வைக்க உள்ளதாக வேட்பாளரும் மாநகரசபை உறுப்பினருமான பிராட் பிராட்ஃபோர்ட் நேற்றைய விவாதத்தில் வாக்குறுதி வழங்கியுள்ளார். மறுபுறத்தில் பணவீக்கத்துக்கு ஏற்ப சொத்துவரி அதிகரிப்பு அவசியமானது என தெரிவித்துள்ள வேட்பாளரும் தற்போதைய நகர முதல்வருமான ஒலிவியா ஷோ வரி அதிகரிப்பினை நிறுத்தி வைப்பது பழைய மோசமான காலத்துக்கு டொரண்டோவை பின்தள்ளும் என எச்சரித்துள்ளார். தமிழ்நாட்டில் பாரிய சர்ச்சையாக உருவெடுத்துள்ள தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கை கடந்த திமுக ஆட்சியில் மூடுவதற்கு வலியுறுத்தியது யார் என்று அமைச்சர் ராஜ்மோகன் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடியோ ஆதாரங்கள் தெளிவாக இல்லாததால் வழக்கை தொடர முடியவில்லை என முன்னாள் திமுக அமைச்சர் ரகுபதி கூறியதை அவர் கண்டித்துள்ளார். அதேவேளையில் இந்த சிறார் துஷ்பிரயோக வழக்கின் எல்லைகளை விரிவுபடுத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் இடம்பெற்ற பாரிய விமான கொள்வனவு ஊழல் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பொதுஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவின் பிணை கோரிக்கையினை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பிணை கோரிக்கையினை பரிசீலிக்கும் சாத்தியங்களே இல்லை என தெரிவித்துள்ள நீதவான் தொடர்ந்தும் 30 தேதி வரையில் நாமல் ராஜபக்சவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் FM தமிழ் செய்திகள்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: ஜனிஷான் உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி சிஐபிசி பிஎம்ஓ டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா, ரஷ் க்ளோசிங் தேவையா, வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா, அழைங்கள் ஜனிஷான் மேனேஜிங் பார்ட்னர் மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங், 6478910742.
2: ஐபி கோல்ட் ஹவுஸ், திருமணம், பூப்புனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு ஐபி கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. ஐபி கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம் 905-554-5890.
3: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
4: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
3: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.
5: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார், 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார், 6479826476, 6479826476. நவிங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
6: சியோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சியோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சியோன்டாக்ஸ்.ca.
7: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேரம் 8:50 எஸ்.எஃப்.எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊரின் நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். இரண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்தெல்லாம். காலநிலையை பார்த்தோம் என்றால் தற்பொழுது வெளியே 16 டிகிரி செல்சியஸ், உணர்நிலையும் 16 உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 10 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 8 இருக்கப் போகின்றது. நாளைய தினம் வியாழக்கிழமை காலை பொழுதுகளில் 11 டிகிரி செல்சியஸ், மதிய பொழுதுகளில் 18 டிகிரி செல்சியஸ் மற்றும் மாலை வேளையில் 15 டிகிரி செல்சியஸ், இரவு பொழுதுகளில் 7 டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக நாளைய தினம் மதிய பொழுதுகளில் 18 டிகிரி செல்சியஸ், உணர்நிலை 19 இருக்கப் போகின்றது. வெள்ளிக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸ் மதிய பொழுதுகளில் மற்றும் சனிக்கிழமை 22 டிகிரி செல்சியஸாக மதிய பொழுதில் இருக்கப் போகின்றது. வாகன எரிபொருளின் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் இன்று நள்ளிரவு 12 முதல் 3% உயர்வடைய இருக்கின்றது டொராண்டோ மற்றும் ஜிடிஏ பின்பாகத்தில். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நாளைய தினமும் 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம ஊரின் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஜீவரஞ்சனுடன் நிபாஜினி சண்முகவேல். நன்றி, வணக்கம், நேர்களே.

0: உங்கள் ஈஸ்டர் ஃபம் தமிழில் வார நாட்களில் இரவு 7 மணி முதல் 9 மணி வரை இரவுகளை இனிமையாக்கும் நம்ம ஊர் ஈவினிங், நம்ம ஊர் ஈவினிங்
1: என்றும் இசையுடன் ஈஸ்டர் ஃபம் உங்களுடன் 102.7 ஆரத்தி சூப்பர் சென்டர் மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சப்சல்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட், ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா, பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ, 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough,
3: 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் பிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-8074, 416-704-8074.
4: என்ன யோசினே?
5: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
4: அம்மா பவுன் ப்ரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
6: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
7: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
1: என்றும் இசையுடன் ஈஸ்ட் FM உங்களுடன் 102.7.

0: You're listening to East FM 102.7
1: CJRK.
2: Ducky.

0: கேட்டாலே
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமது Thamzin, 437-860-7002, 437-860-7002.
1: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 carat 1 gram நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 carat 1 pound நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ் மிரல்.

0: என்ஃபின் சந்திப்பில் ஜிடிஏ ஸ்கொயர் மால் யூனிட் 105 416-834-2266.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், சுவீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் FM 102.7.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை east fm.ca.
1: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
2: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
3: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கானிக்கல் மிடில்ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
4: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
5: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
6: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
5: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
6: Mortgage Solution. Skiruba Tanabalasingham, 416-298-2777. MortgageSolutions.ca.
7: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோர்ட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர் துபாயிலிருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மாக்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
8: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்திற்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை. இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700. 416-989-4700.
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டர்ஹம் லாக் ஆன் டு ஈஸ்டர்ஹம்.ca.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: 2 இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி,
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham
2: 416-461-6401.
3: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
4: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
3: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128.
4: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில், 416-266-3389 மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில், ரெட் பில்டிங்கில், 416-297-9903 ஏஜாக்ஸில், ஹாவோடன் டோண்டன் சந்திப்பில், 905-428-3131.
6: Commercial and Construction Financing Specialist Anthony T. Ponraja.
7: Purchase and refinancing for gas stations, restaurants, retail plaza, auto body shop, store with apartment, duplex, triplex, rental properties and hobby farm.
6: Business vaithirupor mattum business aarambipporukana business loan and business line of credit.
8: 10% down udan commercial mortgage.
6: Ilavasa aalosanigalukku Anthony T. Ponraja.
9: Commerce Ventures, 416-457-0651.
8: 416-457-0651. Some conditions may apply.
10: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
11: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன், ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
12: இப்பொழுதும் கேளுங்கள் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும், ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards. 416-970-2408. 416-970-2408.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக் கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 289-275-8795. 289-275-8795. You are in good hands with Allstate.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
4: 416-284-7000. கேஷ் பாயிண்ட்.
5: பாட்டுக்கொரு பண்பலை. ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம். 102.7 East FM
1: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த கருசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 ஆண்டுகள் மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 வயதில் $100,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
3: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்காப்ரோ.
4: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ், நம்ப முடியாத சிறந்த விலையில் எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
5: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் FM 102.7.

0: music on your favorite station, 102.7. It's East FM.
1: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய். ரஞ்சன், ஆலப்ராஜு, ராகு நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி, ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்ட்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடோ கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி, 6472682710 6472682710.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 4164383350. சேயோன் டாக்ஸ் .ca.
4: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோட்கேஜ் அட்வைசர், 4162 4168211. Some condition apply.
5: Raman Home Comfort in Lennox, Carrier, Goodman Air Conditioners, Furnace, Central Vacuum மற்றும் Tankless Water Heaters விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில், 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
6: காற்றில் பரவும் இசை போல
0: ஈஸ்ட் எஃப்எம்.

0: இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
1: Welcome to New Ocean Supermarket.
2: Illanda

0: The new ocean supermarket Tapscott and Finch Scarborough.
1: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர்தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங் 416-788-2426. ப்ரொபர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ரொஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Singh. 416-788-2426.
2: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழைங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மில்லேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
3: என்ன யோசினை?
4: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏர்ட்ட அடவு வைக்கலாம்னுதான் யோசிக்கிறேன்.
3: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
5: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
6: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
7: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
8: FM 102.7 East FM.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
2: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில்ஸ் பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறன்னு தெரியல.
1: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
3: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 416-704-4
4: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஆட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன்ட் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710, 6472682710.
5: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
6: அது சரி.
5: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
6: என்னது,
5: இப்பவே வலிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
7: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி. விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
8: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல், கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட், செகண்ட் mortgages, refinance, renewal, equity line of credit nei petrukolvadil siramangalai sandikkireergala? No problem. Pradhana vangigalil 20 naatkalil kadanai petrutharam olungugal. Bad credit, consult proposal. Bankruptcy ullavargalum petrukolla mudiyum. Ungal loan processing nei udanukudan email udaga update seiyapadum. Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406. 416-908-5656. 416-908-5656.
9: மெட் சென்டர் ஹெல்த் வழங்கும் முக்கிய அறிவித்தல். மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச் சந்திப்பில் இலக்கம் 22-25 மார்க்கம் ரோட் என்ற முகவரியில் அமைந்துள்ள மெட் சென்டர் ஃபேமிலி கிளினிக்கில் கனடாவில் மருத்துவ பயிற்சி பெற்று கனடாவில் 7 ஆண்டுகளாக குடும்ப மருத்துவராக பணியாற்றிய அனுபவம் கொண்ட டாக்டர் விஜிதா முகுந்தன் புதிய நோயாளர்களை ஏற்றுக்கொள்கின்றார். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-297-7777.
10: The station with the
11: best music.
12: It's East FM.
13: Feel the power.
14: Feel the bass.
15: 102.7 FM.

வணக்கம் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை பொழுதில் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புலரும் பொழுது

அனைவருக்கும் காலை வணக்கம். அன்பு நேயர்களே, மகிழ்ச்சியான ஒரு காலை பொழுது புலர்ந்திருக்கிறது. இந்த காலை ஒலிபரப்பில் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மிக்க

மிக சிறப்பான நேரம் இந்த காலை பொழுது. இந்த காலை பொழுதில் உங்கள் உற்சாகத்தோடு எங்கள் உற்சாகமும் இணைந்து கொள்ளும் நேரம் இந்த இனிய காலை.

நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் FM 102.7 காற்றலைகளினுடைய சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 24 2026 வியாழக்கிழமை புத்தம்புதிய காலை பொழுது ஒன்று வளர்ந்திருக்கிறது. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சிறப்பான நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள், திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றவர்கள் மற்றும் சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்கள் அனைவருக்கும் FM சார்பில் இனிமையான நல்வாழ்த்துக்கள். FM 102.7 மற்றும் FM.ca ஊடாக குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி நீங்கள் 9 மணி வரை கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு ரமணன், சந்திரசேகர மூர்த்தி. இனிமையான காலை வணக்கம்.

0: குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 7:07.
1: எப்பொழுதும் கேளுங்கள்
0: கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படலாம் என்ற சாத்தியங்கள் குறித்து தனது அரசாங்கம் ஆராய்ந்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். இது உலகரங்கில் மிகப்பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது. கனடா மீது அமெரிக்கா ராணுவ ரீதியிலான தாக்குதல்களை தொடுக்குமா என்கின்ற கேள்வியினையும் இது தோற்றுவித்திருக்கிறது. இது தொடர்பாக கனடிய செய்திகள் பக்கத்தில் நாங்கள் இன்று விரிவாக ஆராயலாம். அதேவேளை இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் உயிர்த்துஞாறு தாக்குதல் தீர்ப்புகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஆனால் உண்மையான குற்றவாளிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்களா, அல்லது இந்த தாக்குதலின் பின்னணியில் செயல்பட்டவர்களின் விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன, இப்படியான பல கேள்விகள் இருக்கிறது. உயிர்த்துஞாறு குண்டு தாக்குதல் வழக்கின் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ள நிலையில், எய்தவன் இருக்க அம்பை நோவதேன் என்ற கேள்வியினையும் அவர் நாடாளுமன்றத்தில் எழுப்பியிருக்கிறார். உண்மையான குற்றவாளிகள் யார் என்பதுதான் அந்த கேள்வி. அதை நோக்கி இலங்கை நீதித்துறை பயணிக்குமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இப்படியான பல சந்தேகங்களை உயிர்த்துஞாறு தாக்குதலின் தீர்ப்பு வழங்கி நிற்கிறது. இத்தோடு அந்த வழக்கு விசாரணைகள் முடிவடைந்து விட்டனவா, அல்லது இது ஒரு ஆரம்பமா, இது குறித்தும் நாங்கள் ஆராயலாம். இலங்கை செய்திகள் பக்கத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தடை விதித்திருந்த சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஆகிய மூன்று ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களும் வெள்ளை மாளிகையில் மீண்டும் செய்தி சேகரிப்பில் ஈடுபடுவதற்கான அணுகல் வழங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது எதற்காக இந்த தடை ஏற்படுத்தப்பட்டது, இதன் பின்னணி என்ன, இந்த தடையை நீக்குவதற்கு ஊடக நிறுவனங்கள் எவ்வாறு செயல்பட்டன என்பது தொடர்பில் சர்வதேச செய்திகளில் நாம் கவனம் செலுத்தப் போகின்றோம். இணைந்திருப்போம். இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: Easy to tune, East FM 102.7.

நேரம் இப்பொழுது 7:15. கனேடிய செய்திகள் காசலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 12°C 11 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 18°C வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இன்று இருக்கப் போகிறது. நாளை வெள்ளிக்கிழமையும் அதே போன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக 20°C வெப்பநிலை. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் ஓரளவிற்கு முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 22°C கூடுதல் வெப்பநிலை. அதே போன்ற நிலைமை ஞாயிற்றுக்கிழமை நீடிக்கும். திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் 20°C ஆகவும் செவ்வாய் 21°C ஆகவும் கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறித்து தமது அரசாங்கம் ஆராய்ந்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். நேற்று வெளியான நியூயார்க் டைம்ஸ் நேர்காணலில் இந்த கருத்தை மாக்கானி தெரிவித்திருக்கிறார். இது தற்போது எதிர்பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலை அல்ல என்றும், ஆனாலும் மிக குறைந்த சாத்தியமுள்ள அதி தீவிர ஆபத்துகளுக்கும் ஒரு அரசு தயாராக இருப்பது அவசியம் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவது குறித்து பல தலைவர்கள் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை என அவர் முன்பு கூறியிருந்த போதிலும், கனடா மீது பொருளாதார அழுத்தத்தை பயன்படுத்துவது குறித்து தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நடவடிக்கைகளை கனடா ஆராய்ந்து வருவதாகவும் இந்த சுவையின் போது கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எலன் மஸ்கின் ஸ்டாலிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் மீதான சார்பினை குறைப்பது மற்றும் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களுக்கு மாற்றுத் தெரிவுகளை பரிசீலிப்பது குறித்தும் மாக்கானியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வர்த்தக உறவுகளில் பதற்றங்கள் தொடர்ந்தாலும் தானும் அதிபர் டிரம்பும் தொடர்ந்தும் பேசி வருவதாகவும் மாக்கானி குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறித்து எவ்வாறான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்த விவரங்களை பிரதமர் மாக்கானி வெளிப்படுத்தவில்லை. கனடா ஐரோப்பிய ஒன்றியத்தின் இணை உறுப்பினராக மாறுவதற்கு பெரும்பான்மையான கனேடியர்கள் ஆதரவை தெரிவித்துள்ளதாக புதிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்திருக்கிறது. வாகன் நிறுவனம் September 19-21 நடத்திய கருத்து கணிப்பில் 70% கனேடியர்கள் இந்த யோசனைக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். 13% எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் 18% பேர் இதுகுறித்து தீர்மானம் எதையும் எடுக்க முடியவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வான் டெர் லெயன் கனடாவை ஐரோப்பிய ஒன்றியத்தின் முதலாவது இணை உறுப்பினராக சேர்த்துக் கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு வாய்ப்பு இருப்பதாக குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மாக்கானியும் ஐரோப்பாவுடன் நெருக்கமான உறவுகளை கனடா வரவேற்பதாக அதன் போது பதிலளித்தார். வர்த்தகம், பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிம வளங்கள் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பு ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பதோடு இளைஞர்கள் கனடாவிலும் ஐரோப்பாவிலும் வாழ்வதற்கும் கல்வி கற்பதற்கும் பணியாற்றவும் அதிக வாய்ப்புகளை உருவாக்குவது குறித்தும் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிகளுக்கு ஏற்ப கனடாவின் சட்டங்களை மாற்ற வேண்டிய நிலை ஏற்பட்டால் அதற்கான ஆதரவு குறைவாக இருக்கும் என கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. இந்த புதிய கூட்டுறவு தொடர்பான மேலதிக விவரங்கள் அடுத்த மாதம் மான்ட்ரியலில் நடைபெறவுள்ள கனடா ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டின் போது வெளியிடப்படும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. கனடா பெருமெண்ணிக்கையிலான மக்களை கட்டுப்பாடின்றி நாட்டிற்குள் அனுமதிப்பதன் மூலம் தன்னைத்தானே அழித்துக் கொள்வதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் தனது ட்விட் சோஷியல் தளத்தில் இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். கனடாவின் தற்போதைய லிபரல் கட்சியின் இந்த அணுகுமுறை மிக மோசமான விளைவுகளில் சென்று முடியும் என அவர் எச்சரித்தார். இது ஏற்கனவே கனடாவின் மிக அதிகப்படியான வேலையற்றோர் விகிதத்தில் பிரதிபலிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் டொனால்ட் டிரம்ப் குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் குடியேற்றம் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்படுவதாக அமெரிக்க ஜனாதிபதியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் கனேடிய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். குடியேற்றம் பொதுவாக கனடாவின் பொருளாதார சிலமைக்கு வழிவகுத்தாலும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அரசாங்கம் குடியேற்ற அளவை குறைத்து வருவதாக கனடாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தெரிவித்தார். 2027 தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை 5% குறைப்பதற்கு கனடா திட்டமிட்டுள்ளது. மேலும் 2026-2028 வரையான காலப்பகுதியில் நிரந்தர குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையினை வருடத்திற்கு 500,000 என்ற அளவில் கட்டுப்படுத்துவதற்கும் கனடா தீர்மானித்திருக்கிறது. இதேவழி ஏற்கனவே கனடாவில் தங்கி தேவையான திறன்களை பெற்றுள்ள புலம்பெயர்ந்தோருக்கு முன்னுரிமை வழங்கவும் மாக்கானி தலைமையிலான அரசாங்கம் புதிய இலக்குகளை நிர்ணயித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியின் விமர்சனத்திற்கு மாறாக கனடாவின் புள்ளி விவர திணைக்களம் வெளியிட்டுள்ள தரவுகள் கனடாவிற்குள் வரும் புதியவர்களின் எண்ணிக்கை தற்போது குறைவடைந்து வருவதை எடுத்துக்காட்டியிருக்கிறது. கடந்த வருடத்தோடு
அடிப்படையில் கனடாவில் குடியேற்றம் 4.2%, தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கை 0.7% சரிவடைத்துள்ளது. முன்னதாக பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலும் தற்போதைய பிரதமர் மாக்கானி ஆகியோரின் 2025 வரவு செலவு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்ட கட்டுப்பாடுகளே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. கனடாவின் தற்போதைய வெளியேற்றோர் வீதம் ஆகஸ்ட் மாதத்தில் 6.4% பதிவாக இருக்கிறது. அமெரிக்காவின் 4.1% விட அதிகமாக இருந்தாலும் இரு நாடுகளும் வெளியேற்றோர் வீதத்தை கணக்கிடும் முறைகள் வெவ்வேறானவை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது.

ஆகிய மூன்று முன்னணி வேட்பாளர்களும் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டனர். இந்த விவாதத்தில் முக்கிய பேசுபொருளாக ஆதினவரி, பொது போக்குவரத்து, வீட்டு வசதிகள், மக்கள் தொகை பெருக்கம் ஆகியவை அமைந்திருந்தன. நகர முதல்வர் ஒலிவியா சோவ் நகரின் நிதி நிலைமை சீரமைக்க கடந்த கால வரி உயர்வுகள் தேவைப்பட்டதாக தனது நிதிக் கொள்கையினை பாதுகாத்து உரையாற்றினார். தான் நகர முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முதல்வரிடத்தில் சொத்து வரியினை முழுமையாக முடக்குவதாக பிரெட்ஃபோர்டு உறுதியளித்தார். நகரில் வீடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பது, குறிப்பிடத்தக்க பகுதிகளில் தொடர்மாடி குடியிருப்புகளை நடத்தினை அனுமதிப்பது தொடர்பான வேட்பாளர்களிடையில் கடும் வாக்குவாதங்களும் கருத்து மோதல்களும் ஏற்பட்டன. ட்ரோனோ நகரின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை, வரிகள், மக்களின் அன்றாட வாழ்க்கை செலவினங்களை கட்டுப்படுத்துவது குறித்து வேட்பாளர்கள் தமது மாறுபட்ட திட்டங்களை முன்வைத்து விவாதித்தனர். நகரவாசிகள் எதிர்கொள்ளும் மிக முக்கிய சவாலான வீட்டு வசதி, வாடகை உயர்வு பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து வேட்பாளர்களுக்கிடையில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றன. அக்டோபர் 26 தேர்தலுக்கு முன்பாக பிரதான 3 வேட்பாளர்களுக்கு இடையில் மேலும் விவாதங்கள் நடைபெறுவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 7:21, இது குட் மார்னிங் கனடா.

0: டே அதான் சொல்லிட்டேன்ல.
1: 7:26
2: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipu, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388
4: புதிய ஆண்டுக்கான ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். ஒன்டாரியோ லைசன்ஸ் பில்டர் வித் டரியோன் வாரண்டி. லாக்மே ஹோம் சிங், 416-788-2426.
5: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
0: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
5: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
4: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markham Steels Red Building உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
2: என்றும் இசையுடன் உங்களுடன். 102.7
1: குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 7:30 நிமிடம்.

7:35 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். இலங்கை செய்திகள். உயிர்த்திஞாறு குண்டு தாக்குதல் வழக்கின் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை வரவேற்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வட்டக்கிழப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் தெரிவித்தார். எய்தவனிருக்க அம்பை நோவதேன் என்ற பழமொழிக்கேற்ப இந்த தாக்குதலின் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும், உண்மையான சூத்திரதாரிகள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற ஏற்றுமதி கமத்தொழில் ஊக்குவிப்பு திருத்தச் சட்டமீதமான விவாதத்தின் போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். உயிர்த்திஞாறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் கொழும்பு மேல்நீதிமன்றம் வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை தாம் வரவேற்பதாக கூறிய அவர், நீண்ட விசாரணைகளின் பின் 24 பிரதிவாதிகளில் 15 பேருக்கு 220 வருடங்களுக்கு மேற்பட்ட கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்றும், 9 பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார்கள் எனவும் தெரிவித்தார். இந்த கொடூர தாக்குதல்களினால் 260 அதிகமானவர்கள் உயிரிழந்ததோடு படுகாயமடைந்தார்கள். இதன் தாக்கம் இன்று வரை தொடர்கிறது என தெரிவித்த அவர், நீண்ட இடைவெளியின் பின் வழங்கப்பட்டுள்ள இந்த தீர்ப்பு நீதியின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தியதாகவும் தெரிவித்தார். எய்தவனிருக்கு அம்பை நோவதேன் என்ற பழமொழியை உயிர்த்திஞாறு தாக்குதலோடு ஒப்பிட்ட ஸ்ரீநேசன், இந்த தாக்குதலுக்கு அம்பாகவும் வில்லாகவும் செயல்பட்டவர்களுக்கே தற்போது தண்டனை வழங்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். ஆனால் இந்த தாக்குதலின் பின்னணியில் உள்ள எய்தவனான பிரதான சூத்திரதாரி யார் என்பது இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும், பிரதான தரப்பினருக்கும் உரிய தண்டனை கிடைக்கும் போதே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் முழுமையான நீதி கிடைக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். உயிர்த்திஞாறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் நௌஃபர் மௌலவிக்கு 16,900 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுமானால், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவிற்கு 33,000 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என சமூக செயற்பாட்டாளரும் சமூக ஆர்வலருமான சுதத்த திலகஸ்ரீ தெரிவித்தார். உயிர்த்திஞாறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய வழக்கு தீர்ப்பின் மூலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 15 பேர் தாக்குதலுக்கு உதவி மற்றும் ஒத்துழைப்பு பிரிந்த குற்றச்சாட்டுகளுக்காக மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித ஜெயசுந்தர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தீர்ப்புடன் உயிர்த்திஞாறு தாக்குதல் விடயம் முடிவிற்கு வந்துவிடவில்லை எனவும், இந்த தாக்குதலை வழிநடத்திய திட்டமிட்ட மற்றும் இதன் பின்னணியில் இருந்த உண்மையான சூத்திரதாரிகள் உள்ளிட்ட சதியாளர்களின் பட்டியல் இன்னமும் வெளிப்படுத்தப்பட வேண்டி இருப்பதாகவும் சுதத்த வலியுறுத்தினார். சுதத்த திலகஸ்ரீ ஆளும் கட்சிக்கு மிக ஆதரவாகவும், எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக பொதுஜன பெரமுனவிற்கு எதிராகவும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரில் சிகிச்சை பெறுவதற்கு செல்வதாக கூறி அவசரமாக நாட்டை விட்டு வெளியேறிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிரந்தி ராஜபக்ஷ இதுவரை நாடு திரும்பவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இளைஞ ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக அறிவித்திருந்த போதிலும் அவர் நாட்டிற்கு வருகை தரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு 2 முன்பு நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ குடும்பத்தில் வெறும் பயந்தோட மாட்டார்கள் என குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் அவருடைய தாயான ஷிரந்தி ராஜபக்ஷ திடீரென நாட்டை விட்டு வெளியேறி சிங்கப்பூருக்கு சென்றதோடு அவர் மீண்டும் நாடு திரும்புவாரா என்பது மிகப்பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. இதேவேளை 2022 மே மாதம் 9 தேதி மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்பத்தினர் அனைவரும் திருகோணமலை கடற்படை முகாமிற்கு தப்பியோடி மறைந்திருந்த சம்பவத்தை சமூக வலைதளங்கள் மீண்டும் நினைவுபடுத்தி வருகின்றன. நாமல் ராஜபக்ஷவின் கூற்றின் மூலம் ராஜபக்ஷ குடும்பத்தின் தப்பியோடி வரலாற்றை மறைக்க முயன்றாலும், ஷிரந்தி ராஜபக்ஷ இதுவரை திரும்பி வராத காரணத்தினால் ராஜபக்ஷக்களின் தப்பியோட்டம் பற்றிய விவாதம் மீண்டும் பேசுபொருளாக மாறியுள்ளது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை எதிர்நோக்கியுள்ள இலங்கை பிரஜையான சிவராஜ அனோஜனின் விடயம் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா மற்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் அரசியல் மற்றும் பொருளாதார ஆலோசகர் ஆண்டனி வி பிரனோட் ஆகியோரை சந்தித்து பேசியுள்ளார்கள். இந்த சந்திப்பு நேற்று நடைபெற்றுள்ளது. சவுதி அரேபியாவின் அனோஜனுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட வழக்கின் முன்னதாக சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் மேல்முறையீட்டின் பின்பு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக அவருடைய சட்டத்தரணி மூலம் தகவல் வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் அனோஜனின் உயிரை காப்பாற்றுவதற்காக முயற்சிகளின் ஒரு பகுதியாக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு நாடுகளின் தூதரக அதிகாரிகளுடன் தலையீடு மற்றும் ஆதரவை கோரினார்கள். இதன்போது அனோஜன் குடும்பத்தினர் சார்பில் வழக்கு நிலைமைகள் தொடர்பான தகவல்களும் அவர்களுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அனோஜனை மரண தண்டனையில் இருந்து பாதுகாப்பதற்காக தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு தரப்பினரோடும் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 22 திருத்தச் சட்டம் மூலம் மீதான 2 வாசிப்பு விவாதம் நாடாளுமன்றத்தில் ஆரம்பித்துள்ளது. இந்த சட்டமூலம் தொடர்பான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் வாக்கெடுப்பும் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் 22 அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த மாபெரும் போராட்டம் ஒன்று பத்திரமுல்லையில் இடம்பெற்றுள்ளது. ஜனநாயகத்தை அளிக்கும் 22 திருத்தத்திற்கு எதிர்ப்பு என்ற துணைப்பொருளில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது.
இந்த நிலையில் அங்கு ஒன்று திரண்ட எதிர்ப்பாளர்கள் காரணமாக பத்ரமுலியின் பொல்துபஸ் சந்தியில் கடுமையான வாகன நெரிசல் ஏற்பட்டது. இந்த போராட்டத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் உட்பட எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகள் பெருமளவிலான ஆதரவாளர்கள் ஒன்று திரண்டிருந்தார்கள். கருப்பு பட்டியலை இணைந்து 22வது திருத்தத்திற்கு தமது எதிர்ப்பினை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கிரிஷ் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஜானகி ஸ்ரீவர்த்தன இளைஞ ஊழல் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிறுவனத்திற்காக நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு சொந்தமான கொழும்பு கோட்டையும் டிரான்ஸ்போக் சதுக்கத்தின் நிலத்தை விரிவாக பிச்சுக் கொள்வதற்கு உதவும் வகையில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சேவிற்கு 70 மில்லியன் ரூபாயை லஞ்சமாக வழங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பேரில் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த 70 மில்லியன் ரூபாய் பணத்தை 3 சந்தர்ப்பங்களில் நாமல் ராஜபக்சேவிற்கு வழங்கியதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை செய்திகள் கேட்டீர்கள். 7:40, குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஈஸ்ட் எஃப்எம் காற்சலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: 7:46 நிமிடம் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம்.
1: இசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
0: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
2: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
0: சிங்கராஜ் ABS Mr. P. சிங்கராஜ் வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443. உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயது நெருக்கமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பேடில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும். CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் 416-666-7770.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லினக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கும் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய பைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நியாகரா ஃபால்ஸ் பீட்ரோ கிங்ஸ்டன் விவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யாலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் IB தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 647-608-8447.
1: பாட்டுக்கொரு பண்பலை ஈஸ்ட் FM 102.7.

7:52 இஸ்டெஃபமோடு இணைந்திருக்கிறீர்கள். அனைத்துலக செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தடை விதித்திருந்த சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஆகிய மூன்று ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கும் வெள்ளை மாளிகைக்கான அணுகலை மீண்டும் வழங்குமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்டத்திற்கான மாவட்ட நீதிபதி திமோத்தி கலை பிறப்பித்துள்ள தற்காலிக உத்தரவின் அடிப்படையில் இந்த மூன்று ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கான ஊடக அனுமதிச் சீட்டுகள் உடனடியாக மீள வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 18 டிரம்ப் நிர்வாகம் மூன்று ஊடக நிறுவனங்களுக்கு வெள்ளை மாளிகைக்கான அணுகலை தடை செய்தது. இதனை எதிர்த்து சிஎன்என், எம்எஸ் நவ் மற்றும் பொலிட்டிகோ ஆகிய மூன்று ஊடகங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தன. இந்த ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கான அணுகலை தடை செய்வதற்கு முன்பு உரிய சட்ட நடைமுறைகள் மற்றும் தமது தரப்பை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என வழக்கில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மறுபுறம் டிரம்ப் நிர்வாகம் குறித்த ஊடக நிறுவனங்களின் செய்தி வெளியீடுகள் தொடர்பில் ஆட்சேபனைகளை முன்வைத்ததோடு தேசிய பாதுகாப்பு தொடர்பான காரணங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்துக் காட்டியது. எவ்வாறாயினும் தற்காலிகமாக அணுகலை மீள வழங்கும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்தகட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார். அரிதான முறையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விமான நிலையத்தில் சென்று சீன ஜனாதிபதியை வரவேற்றுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, வர்த்தகம் மற்றும் ஈரான் விவகாரம் உட்பட பல்வேறு விடயங்கள் குறித்து கலந்துரையாடுவதற்காக சீன ஜனாதிபதி அமெரிக்காவிற்கான விஜயத்தை மேற்கொண்டிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நேரடியாக விமான நிலையம் சென்று அரச தலைவர்களை வரவேற்பது மிக அரிதான செயல் என்ற அடிப்படையில் ஷி ஜின்பிங்கிற்கு அமெரிக்க ஜனாதிபதி இன்று வழங்கிய உத்தியோகபூர்வ வரவேற்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. வாஷிங்டனுக்கு வெளியில் உள்ள அமெரிக்க ராணுவ விமான தடமான ஜாயின்ட் பேஸ் ஆண்ட்ரூஸில் சீன ஜனாதிபதி தனது விமானத்தில் இறங்கிய போது டிரம்ப் மற்றும் அவருடைய மனைவி மெலனி ஆகியோர் ஷி ஜின்பிங் மற்றும் அவருடைய மனைவியை வரவேற்றனர். இன்று வெள்ளை மாளிகையில் நடைபெறும் அரச விருந்து மற்றும் மற்றொரு விமான அணிவகுப்பு ஆகியவை அடங்கும் சந்திப்புகளைத் தொடர்ந்து முக்கிய பேச்சுவார்த்தைகளில் இரு நாடுகளின் தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்தது போர் நிறுத்தத்தை ஏற்படுத்த உதவியதாக குறிப்பிடப்பட்டுள்ள பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் பாஸ்கல் கன்ஃப்ரோக்ஸ் காசாவிற்குள் மருந்தினிய உதவிகள் முழுமையாக அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் மேற்கு கரையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குடியேற்ற திட்டங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய அவர் சட்டவிரோத மேற்குக்கரை குடியேற்ற பகுதிகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்ய ஐக்கிய ராஜ்யம், கனடா உட்பட 9 நாடுகளுடன் இணைந்து பிரான்சும் தடை விதித்துள்ள போதிலும் இது போதுமானதல்ல என்றும் மேலும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறினார். இஸ்ரேலுடனான வர்த்தக உறவுகள் குறித்து பேசிய அவர் அது தொடர்பான முடிவுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மட்டத்திலே எடுக்கப்படுவதாகவும் அதற்கு இதுவரை தேவையான பெரும்பான்மை பலம் கிடைக்கவில்லை எனவும் கூறியுள்ளார். ஈரான் நாட்டின் ஹோமோஸ் நீரிணி உத்தினை பிராந்திய நாடுகள் தமது பலத்தை உறுதிப்படுத்தும் ஒரு பேச்சுவார்த்தை கருவியாக பயன்படுத்தி வருவதாக மத்திய கிழக்கு நுண்ணறிவு நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் முகமது அல் ஷமி தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றிய ஈரானிய ஜனாதிபதி ஃபெசஸ்கியன் பிராந்திய விவகாரங்களில் அமெரிக்காவின் தலையீடின்றி நாடுகள் சுமூக தீர்வு காண முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கை குறித்து கருத்து வெளியிட்ட அல் ஷமி வளைகுடா நாடுகள் மீது ஏவுகணைகள் மற்றும் கருத்துக்கள் மூலம் தாக்குதல் நடத்திய ஒரு நாட்டிடமிருந்து இத்தகைய அறிக்கை வருவது வேடிக்கையானது என குறிப்பிட்டார். இதேவேளை பிராந்தியத்தின் நல்லெண்ணத்தை வெளிப்படுத்தவும் அமைதியை நிலைநாட்டவும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மிக அவசியம் எனவும் அவர் குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் தீவிர போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசுகெண்ணின் விலையில் வீழ்ச்சி பதிவானது. உலகளாவிய எரிசக்தி சந்தை நிலவரப்படி WTI ரக மசுகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 91.44 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்தது. சர்வதேச ரீதியில் அதிகம் பயன்படுத்தப்படும் பிரண்ட் ரக மசுகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 102.2 அமெரிக்க டாலராக குறைவடைந்தது. இயற்கை எரிவாயின் விலையிலும் அதிகரிப்பு பதிவாகியிருக்கிறது. இயற்கை எரிவாயின் விலை 3.47 அமெரிக்க டாலராக அதிகரித்ததாக கூறப்பட்டுள்ளது. அனைத்துலக செய்திகள் கேட்டீர்கள்.

காசலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். வேர்கள் ஆழமாக இருந்தால் புயல் அடித்தாலும் மரம் சரிந்து விடாது. பெரிய மரம் விரைவாக வளர்வதற்கு முன்பாக தனது வேர்களை ஆழப்படுத்தி தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும். அடித்தளம் இல்லாமல் வேகமான வளர்ச்சி நிலைக்காது என்பது உறுதி. உங்கள் முக்கியமான இலக்கினை அடைவதற்கு தேவையான அடிப்படை திறமையை வளர்ப்பதற்கான பயிற்சியினை இன்றைய நாளில் ஆரம்பியுங்கள். புல்லல்ல புயல் எதிர்த்திடும் வேம்புகள் நாம் என்று இன்றைய நாளில் உறுதி கொள்வோம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போத்திய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தட தட தடவென அதிர்கிற ரயில் அடி கடக்க

0: Cool.
1: இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காசலைகளில் குட் மார்னிங் கனடா போர்டு இணைந்திருக்கிறீர்கள். வெளியில் 12 பாகை செல்சியஸ் 11 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய கூடுதல் வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் வெப்பநிலை இருக்கும். பிரகாசமான சூரியொளி நிறைந்த நாளாக இன்று இருக்கப் போகிறது. நாளை வெள்ளிக்கிழமை அதே போன்ற நிலைமை இருக்கும். கூடுதலாக 20 பாகை செல்சியஸ் வெப்பநிலை. சனிக்கிழமையை பொறுத்தவரையில் ஓரளவிற்கு முகில் கூட்டம் கலந்திருக்கக்கூடிய நாளாக இருக்கும். 22 பாகை செல்சியஸ் கூடுதல் வெப்பநிலை. அதே போன்ற நிலைமை ஞாயிற்றுக்கிழமை நீடிக்கும். திங்கட்கிழமையை பொறுத்தவரையில் 20 பாகை செல்சியஸாகவும் செவ்வாய் 21 பாகை செல்சியஸாகவும் அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறித்து தமது அரசாங்கம் ஆராய்ந்ததாக பிரதமர் மாக்கானி தெரிவித்திருக்கிறார். நேற்று வெளியான நியூயார்க் டைம்ஸ் நேர்காணலில் இந்த கருத்தை மாக்கானி தெரிவித்திருக்கிறார். இது தற்போது எதிர்பார்க்கப்படும் ஒரு சூழ்நிலை அல்ல என்றும், ஆனாலும் மிக குறைந்த சாத்தியமுள்ள அதி தீவிர ஆபத்துகளுக்கும் ஒரு அரசு தயாராக இருப்பது அவசியம் என்ற அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு நடவடிக்கை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக மாற்றுவது குறித்து பல தடவைகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார். ராணுவ பலத்தை பயன்படுத்தப் போவதில்லை என அவர் முன்பு கூறியிருந்த போதிலும், கனடா மீது பொருளாதார அழுத்தத்தை பயன்படுத்துவது குறித்து தொடர்ந்து பேசி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் நடவடிக்கைகளை கனடா ஆராய்ந்து வருவதாகவும் இந்த சுவையின் போது கனேடிய பிரதமர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக எலன் மஸ்கின் ஸ்டாலிங் செயற்கைக்கோள் இணைய சேவையின் மீதான சார்பினை குறைப்பது மற்றும் அமெரிக்காவின் F-35 போர் விமானங்களுக்கு மாற்றுத் தெரிவுகளை பரிசீலிப்பது குறித்தும் மாக்கானியை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வர்த்தக உறவுகளில் பதற்றங்கள் தொடர்ந்தாலும் தானும் அதிபர் டிரம்ப்பும் தொடர்ந்தும் பேசி வருவதாகவும் மாக்கானி குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை கனடா மீது அமெரிக்கா தலைமையிலான ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படக்கூடிய சாத்தியங்கள் குறித்து எவ்வாறான ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது என்பது குறித்த விவரங்களை பிரதமர் மாக்கானி வெளிப்படுத்தவில்லை. உயிர்த்தி ஞாறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் நௌஃபர் மௌலவிக்கு 16,900 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படுமானால், முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சேவிற்கு 33,000 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என சமூக செயற்பாட்டாளரும் சமூக ஆர்வலருமான சுதத்த திலகஸ்ரீ தெரிவித்தார். உயிர்த்தி ஞாறு பயங்கரவாத தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டதை அடுத்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். தற்போதைய வழக்கு தீர்ப்பின் மூலம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 15 பேர் தாக்குதலுக்கு உதவி மற்றும் ஒத்துழைப்பு பிரிந்த குற்றச்சாட்டுகளுக்காக மட்டுமே தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறிய குற்றச்சாட்டின் கீழ் முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜிதா ஜெயசுந்தர, பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த தீர்ப்புடன் உயிர்த்தி ஞாறு தாக்குதல் வெளியும் முடிவிற்கு வந்துவிடவில்லை எனவும், இந்த தாக்குதலை வழிநடத்திய திட்டமிட்ட மற்றும் இதன் பின்னணியில் இருந்த உண்மையான சூத்திரதாரிகள் உள்ளிட்ட சதியாளர்களின் பட்டியல் இன்னமும் வெளிப்படுத்தப்பட வேண்டி இருப்பதாகவும் சுதத்த வலியுறுத்தினார். சுதத்த திலகஸ்ரீ ஆளும் கட்சிக்கு மிக ஆதரவாகவும், எதிர்கட்சிகளுக்கு குறிப்பாக பொதுஜன பெரமுனவிற்கு எதிராகவும் தொடர்ச்சியான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தடை விதித்திருந்த CNN, MS Now மற்றும் பொலிட்டிகோ ஆகிய 3 ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கும் வெள்ளி மாளிகைக்கான அணுகலை மீண்டும் வழங்குமாறு அமெரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமெரிக்காவின் கொலம்பியா மாவட்டத்திற்கான மாவட்ட நீதிபதி திமோத்தி கலை பிறப்பித்துள்ள தற்காலிக உத்தரவின் அடிப்படையில் இந்த 3 ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கான ஊடக அனுமதிச் சீட்டுகள் உடனடியாக மீள வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு 14 நாட்களுக்கு அமலில் இருக்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 18 டிரம்ப் நிர்வாகம் 3 ஊடக நிறுவனங்களுக்கு வெள்ளை மாளிகைக்கான அணுகலை தடை செய்தது. இதனை எதிர்த்து CNN, MS Now மற்றும் பொலிட்டிகோ ஆகிய 3 ஊடகங்களும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தன. இந்த ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கான அணுகலை தடை செய்வதற்கு முன்பு உரிய சட்ட நடைமுறைகள் மற்றும் தமது தரப்பை முன்வைப்பதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை என வழக்கில் வாதம் முன்வைக்கப்பட்டது. மறுபுறம் டிரம்ப் நிர்வாகம் குறித்த ஊடக நிறுவனங்களின் செய்தி வெளியீடுகள் தொடர்பில் ஆட்சேபனைகளை முன்வைத்ததோடு தேசிய பாதுகாப்பு தொடர்பான காரணங்களையும் நீதிமன்றத்தில் எடுத்துக் காட்டியது. எவ்வாறாயினும் தற்காலிகமாக அணுகலை மீள வழங்கும் வகையில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கின் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இன்றைய நாளின் முதன்மை செய்திகள். ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் குட் மார்னிங் கனடாவோடு இணைந்திருக்கிறோம். நேரம் 8:15.

0: காவ்யா அவர்களே, உங்க ஆளை சமாதானப்படுத்தி நாங்க கூட்டிட்டு வரோம். நீங்க தானே கூட்டிட்டு வர சொன்னீங்க.
1: அதுக்கு இந்த கேர்ள்ஸ் பார்ட்டிக்கு கூட்டி வர சொன்னேன், உங்களுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா?
0: அவர் இன்னைக்கு மட்டும் தானே ஃப்ரீயா இருக்காரு.
1: அப்படின்னா அவ மட்டும் வரட்டும், நீங்க வர தேவையில்ல.
0: நாங்க இருந்தா தானே அவரு வருவாரு.
1: பொறுக்கி பசங்களா.

0: கோண்டா
1: 8:18.
2: உங்கள் குழந்தைகளுக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீர்களா? YTTS Academy French Tutoring உங்கள் குழந்தைகளுக்கு உதவுகிறது. கிண்டர்கார்டன் முதல் கிரேட் 8 வரை பிரெஞ்சு இமர்ஷன் மற்றும் ரெகுலர் ஸ்கூல் கிரேட் 9 முதல் கிரேட் 12 வரை ஹை ஸ்கூல் பிரெஞ்சு பயிற்சி, டெல்ஃப் தேர்வு, ஸ்பீக்கிங் மற்றும் ஐபி தேர்வுக்கான சிறப்பு பயிற்சியும் வழங்கப்படும். 15 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் உள்ள ஆசிரியரால் ஸ்டீல்ஸ் அண்ட் ஸ்டெயின்ஸ் மற்றும் மார்க்கம் அண்ட் எல்ஸ்மேயர் YTTS Academy French Tutoring. இன்றே அழையுங்கள். 6476088447.
3: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரினியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379999450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம் வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379999450. info@canadapilotprogram.com www.canadapilotprogram.com.
4: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம் போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வெறும் விளையாட்டல்ல, அது உண்டு வாழ்க்கை.
4: அக்டோபர் 2 மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: அனைவரும் நம்பிக்கையோடு நாடுவது சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட். ஸ்பீட் மணி டிரான்ஸ்பர் உலகில் அனைத்து நாடுகளுக்கும், சேம் டே சர்வீஸ், இருவழி சேவை. அத்துடன் தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை குறைந்த செலவில் பார்ப்பதற்கான விவரங்களுக்கும் நாடுங்கள். சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், மார்க்கம் நாஷ்டின், 4167246666, 4167246666. சன் சிட்டி சூப்பர் மார்க்கெட், தரம் தராதரம் நிரந்தரம்.
8: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா ஒலித்துக் கொண்டிருக்கிறது. 8:21.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்று நாம் முக்கியமான ஒரு உரையாடலுக்கு செல்ல போகிறோம். கனடாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களுக்காக இங்கே ஒரு தூய ஆரோக்கிய அன்னை பங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்காகவே தமிழில் ஆராதனைகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் தமிழ் மக்களின் பிரார்த்தனைகளுக்கான ஒரு இடமாக அல்லது அவர்களுக்கு சேவை செய்யக்கூடியதாக இந்த தூய ஆரோக்கிய அன்னை பங்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய ஒரு வருடாந்த ஒன்று கூடல் எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை ஜேசிஸ் பேங்குவெட் மண்டபத்திலே நடைபெற இருக்கிறது. மாலை 6:30 மணிக்கு அனைவரும் ஒன்று கூடி அவர்களுக்கிடையிலான அன்பு

0: பரிமாறிக்கொள்வதற்கும், அதே வேளையில் இந்த தூய ஆரோக்கிய அன்னை பங்கின் செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன, அதை எப்படி விரிவாக்கம் செய்யலாம், அவர்களிடமிருந்து பெறக்கூடிய சேவைகளை பற்றி அறிந்து கொள்வதற்கானதுமான ஒரு ஒன்றுகூடல், ஒரு உறவு பாலமாக இது நடைபெற இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக இந்த பங்கு தந்தைக்கு இந்த தூய ஆரோக்கிய அன்னை பங்கின் புதிய பங்கு தந்தையாக இணைந்திருக்கக்கூடிய அருட்பணி கெனிஷியஸ் ராஜ் அவர்களையும், இந்த தூய ஆரோக்கிய அன்னை பங்கின் ஊடக செயற்பாட்டாளராக எங்களுக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய குயின்டஸ் துரைசிங்கம் அவர்களையும் இப்போது நாம் காற்றலைகளில் சந்திக்கிறோம். வணக்கம் இருவருக்கும்.
1: வணக்கம்.
0: முதலில் இந்த நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம், இது தமிழர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு பங்கு பரிஷ் என்று சொல்லி, அதன் ஆரம்பம் குறித்தும் இதன் முக்கியத்துவம் எப்படி உணரப்பட்டு இப்படியான ஒரு பங்கு தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பது பற்றியும் ஒரு சிறிய அறிமுகத்தை தர முடியுமா?
1: ஆமாம். அதாவது தூய ஆரோக்கிய அன்னை பங்கு டொரண்டோ பெரும்பாகத்தில் இருக்கின்ற டொரண்டோவின் ஆர்ச் டயசிஸ் என்று சொல்வோம், ஆர்ச் டயசிஸினால் இது வழங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான பங்கு தந்தையாக யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து குருக்கள் வந்து அதிலே பணியாற்றுகிறார்கள். தற்போது புதிதாக பொறுப்படுத்தியிருப்பவர் எங்களுடைய அருட்பணி கெனிசி சுவாஜ் அவர்கள். ஃபாதர், நீங்க கதைங்க.
2: நன்றி. உண்மையாகவே இது டொரண்டோ மாநகரனுடைய எல்லை பகுதியில பணியாற்றுகின்ற ஒரு உன்னதமான ஒரு முதன்மையான பங்காக இது அமைந்திருக்கின்றது. தற்பொழுது டொரண்டோ உயர்மறை மாவட்டத்தில் இரண்டு பங்குகள் உண்மையாகவே தமிழ் பேசும் மக்களுக்காக பணியாற்றி வருகின்றது என்பதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அதிலே முதன்மையான பங்காக புனித ஆரோக்கிய அன்னை பங்கு டொரண்டோ உயர்மறை மாவட்டத்தில் இயங்கி வருகின்றது, பணியாற்றி வருகின்றது. இது முழுக்க முழுக்க தமிழ் பேசும் கத்தோலிக்க இறை மக்களுக்கான ஆன்மீக பணிகளை செய்து வருகின்ற பணியாக பங்காக இது செயல்பட்டு வருகின்றது கடந்த நீண்ட காலமாக. அந்த வகையிலே நான் புதிதாக பொறுப்பேற்றிருக்கின்ற வகையிலே மிகவும் அண்மை காலத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் நான் இதை பொறுப்பேற்றிருக்கின்றேன். ஆகவே அதனுடைய ஒரு முதற்கட்ட செயல்பாடாக நாங்கள் இந்த ஒன்றுகூடல் எங்களுடைய திருநாளை ஒட்டியதாக எங்களுடைய மக்களுக்கான ஒரு ஃபெல்லோஷிப் டின்னர் என்ற அந்த பெயர் சூட்டி நாங்கள் இந்த ஒன்றுகூடலை நாங்கள் ஒழுங்கு செய்கின்றோம். ஒரு இரவு உணவை நாங்கள் ஒழுங்கு செய்கின்றோம். அவை இந்த இடத்திலே நான் அனைவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படியான ஒரு கருத்தை நான் முன்வைத்த பொழுது அதை முதலில் என்னுடைய ஆலயத்தினுடைய அருட்பணி சபையினரை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்காக பல வழிகளிலே அவர்கள் தங்களுடைய பொறுப்புகளை ஏற்று செயல்பட்டு வருகின்றார்கள். ஆகவே அது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் அவர்களூடாக நான் மக்களை சென்றடைவதற்கு இது ஒரு நல்லதொரு சந்தர்ப்பமாக நான் இதை பயன்படுத்த விரும்புகின்றேன். அவை இந்த வகையிலே இந்த ஃபெல்லோஷிப் டின்னர் ஒரு எங்களுடைய பங்கு மக்களுக்கிடையிலான ஒரு நல்ல உறவை மேம்படுத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக நான் இதை பார்த்து நிற்கின்றேன். அவை இதிலே பலர் விருப்பத்தோடும் வாஞ்சியோடும் தங்களுடைய முழுமையான ஈடுபாட்டோடு இந்த இதில் இணைவதற்கு தங்களுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தி நிற்கின்றார்கள். அவை அவர்களை நான் அன்போடு வரவேற்றி நிற்கின்றேன். அவர்களுக்கு நான் நன்றியை இந்த இடத்துல நான் சொல்லி நிற்கின்றேன். அவருடைய அந்த பூரணமான அந்த ஒத்துழைப்பும் அவருடைய ஆதரவுகளுக்கும், அது பொருளாக இருக்கலாம், பல்வேறு விதமான செயல்பாடுகளாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர்களை செய்து வருகின்ற எல்லா விதமான ஆதரவுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். முழுக்க முழுக்க இந்த செயல்பாடு அல்லது இந்த நிகழ்வானது எங்களுடைய பங்கு மக்களுடைய ஒரு உறவை வளர்க்கிற ஒரு செயல்பாடாகவே நான் இதை பார்த்து நிற்கின்றேன். இது அதனுடைய ஒரு முதற்கட்ட ஒரு செயல்பாடாகவும் நான் இதை முன்னெடுக்க விரும்புகின்றேன். புதிதாக பங்கு பொறுப்படுத்திருக்கின்ற வழியில் இதன் ஊடாக பங்கு மக்களுக்கிடையிலான உறவை ஆழப்படுத்துவதும் பங்கு ரீதியான உறவிலே மென்மேலும் வளர்ந்து எங்களுடைய விசுவாச வாழ்வில் நாங்கள் சரியான விதத்தில் வளர்ந்து கடந்து செல்வதற்கு இந்த சந்தர்ப்பம் எங்களுக்கு உதவும் என்று நான் நம்பி இருக்கின்றேன். இன்னும் இங்கே மக்கள் வந்து ஒன்று கூடி இந்த நாளிலே ஒன்றாகினேன் தங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்கின்ற அதே வழியிலே இந்த உணவில் நாங்கள் இணைகின்ற பொழுது அது எங்களுக்கு இடையிலான ஆழமான உறவை ஆழப்படுத்துகின்றது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கான சந்தர்ப்பமாக இருக்கின்றது. ஒருவர் ஒருவர் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வில் நாங்கள் மென்மேலும் பயணிப்பதற்கும் எங்களுடைய பங்கு செயல்பாடுகளில் நாங்கள் முன்னெடுக்க இருக்கின்ற பல்வேறு விதமான விடயங்களிலும் அவர்கள் இணைந்து செயல்படுவதற்கும் ஒருவரோடு ஒருவர் ஒன்றிணைந்து விட்டு கொடுத்து நல்ல மனநிலையோடு செயல்படுவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குவதற்கான ஒரு ஆரம்ப செயல்பாடாக நான் இதை இந்த நாளை நான் பார்த்து நிற்கின்றேன். அதோடு இந்த இடத்திலே நான் இந்த டொரண்டோ வியர்மறை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற ஒரு குருவாக அல்லது பங்கு தந்தையாக ஆரோக்கிய எண்ணெய் பங்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நான் இன்னும் இது போன்ற பல விடயங்களை நான் முன்னெடுக்கின்ற பொழுது இன்னும் புதிய மக்களுடைய ஒன்றிணைவையும் நான் இந்த இடத்திலே எதிர்பார்த்து நிற்கின்றேன். அவை இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நேர்காணலே நான் பொதுவாக ஒரு விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த தொடர்ந்து உயர்முறை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலே வாழுகின்ற மக்களுடைய புதிய இணைவையும் இந்த இடத்திலே நான் அன்போடு கேட்டு நிற்கின்றேன். என்னுடைய பங்கு செயல்பாடுகளுக்கும் எங்களுடைய விசுவாச தொடர் வளர்ச்சியான செயல்பாடுகளிலும் என்னால் இயல்பான முழு ஒத்துழைப்பையும் மக்களுடைய தேவைகள் மக்களுடைய ஆன்மீக காரியங்களிலே நான் செய்வதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அதே வேளையிலே புதிய மக்கள் புதிய குடும்பங்கள் எங்களோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுது எங்களுடைய வலுவை இன்னும் மேல்படுத்துவதற்கும் இன்னும் ஆழப்படுத்துவதற்கும் இன்னும் பலப்படுத்துவதற்கும் ஒரு உதவியாக இருக்கும். சில வேளைகளில் எங்களுடைய தமிழ்துறை மக்கள் ஆங்கில பங்குகளோடும் சில வேளைகளிலே சேர்ந்து அவர்கள் இணைந்து செயல்படுகின்ற மக்களாக இருப்பார்கள். அப்படி இருக்கின்ற வேளையிலும் அவர்கள் எங்களுடைய தமிழ் பேசும் எங்களுடைய தமிழ் பங்கிலும் இணைந்து அவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அந்த பலத்தையும் வலுவையும் மேம்படுத்துகின்ற ஒன்றாகவும் அதே நேரத்தில் எங்களுடைய பங்கை பலப்படுத்துகின்ற மேம்படுத்துகின்ற ஒன்றாகவும் அவங்களுடைய இணைவும் அவங்களுடைய இணைந்த செயல்பாடும் ஒன்றிணைந்திருக்கும் இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். அவை இந்த இடத்துல நான் பொதுவாக புதிய குடும்பங்கள் யாராவது எங்களோடு இணைந்து செயல்பட விரும்பினாலும் அவர்களை நான் அன்போடு வரவேற்று கொள்வதிலே கொள்கின்றேன் என்பதை இந்த இடத்திலே நான் மிகவும் முக்கியமாக குறிப்பிட விரும்புகின்றேன்.
0: மிக நன்றி தந்தை அவர்களே. இந்த வழியில் எங்களோடு இணைந்து கொண்டு இந்த 25ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஒன்று கூடல் தொடர்பாகவும் உங்களுடைய பங்கு எவ்வளவு தூரம் தமிழ் மக்களுக்கான பணியினை ஆற்றி பெறுகிறது அதில் இணைந்து கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அது சிறப்பு நடைபெற வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த உரையாடலில் இருந்து விடைபெறுகிறோம். விவரங்களை பெற்றுக் கொள்வதற்கு 416-264-6544 அல்லது 647-993-7418 இலக்கம் 1686 எல்ஸ்மியர் ரோடு ஸ்காப்ரோவில் அமைந்துள்ள ஜேசிஸ் மண்டபத்தில் இந்த ஒன்று கூடல் நடைபெற இருக்கிறது. நன்றி. நன்றி அருத்தந்தை அவர்களே.
2: நன்றி
3: நன்றி ராமணன். ஈஸ்ட் எஃப்எம் காத்தலைக்கு எமது நன்றி.
0: நன்றி வணக்கம்.
4: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
0: இது ஈஸ்ட் எஃப்எம் 102.7 நேரம் 8:36.

0: இன்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: 8:40. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சி ஈஸ்ட் எஃப்எம் காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பிஸ்டாக் உங்கள் வளமான வாழ்விற்கு சிறப்பான நிதி ஆலோசனைகளை வழங்குகிறார் ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம். இன்றைய பிஸ்டாக் நிகழ்ச்சியிலும் ஜிடி புரோக்கர்ஸின் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் இணைந்திருக்கிறார். அவரை அழைப்பதற்கு 416-528-1417. இந்த தலைமுறையை பொறுத்தவரையில் அடுத்த தலைமுறைக்கான சொத்துக்களை சேமிப்பதில் அதிக ஆர்வம் கொண்ட ஒரு தலைமுறையாகத்தான் எங்களுடைய தலைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய குழந்தைகளுக்கு, அந்த குழந்தைகளின் குழந்தைகளுக்கு ஒரு ஆரோக்கியமான பொருளாதார பலமைக்கு எதிர்காலம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போது கடுமையாக உழைத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை கொள்வனவு செய்யக்கூடியவர்கள் பலர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். அப்படியாக கொள்வனவு செய்யப்படக்கூடிய சொத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லக்கூடிய முதலீட்டுக்கான சொத்துக்கள், அவர்களுக்கு பின்னர் அவர்களுடைய குழந்தைகளுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் மிக கவனமாக செய்யப்படாவிட்டால் மிகப்பெரிய சுமையாக அது மாறிப்போய்விடும் என்ற ஒரு அபாயம் குறித்து பலரும் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். அதை எவ்வாறு நாம் கையாள வேண்டும்? ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருக்கின்றவர்கள், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை வைத்திருக்கின்றவர்கள், அதை பாதுகாப்பாக அவர்களுடைய குழந்தைகளுக்கு கையளிக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறான முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை அல்லது நிதி திட்டமிடல்களை மேற்கொள்ள வேண்டும்?
2: தங்களுக்கு பிறகு தங்களுடைய சொத்துக்கள், அதாவது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால் சரி, அல்லது அவருடைய பிஸ்னஸாக இருந்தால் சரி, அல்லது என்ன சொத்தாகவும் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காக முழு தொகையும் போகும் என்று நிற்கின்றார்கள். அது முற்றிலும் ஒரு பிழையான ஒரு கருத்து. ஏனெனில் இதில் வந்து சிஆர்ஐயுடைய டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இருக்கின்றது. அது தவிர உங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து கிரெடிட்டர்ஸுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கின்றது. எனவே இதை பாதுகாப்பதற்கு பார்ட் ஆஃப் த எஸ்டேட் பிளானிங்காக ட்ரஸ்ட் ஒரு ஃபேக்டர் இருக்கிறது. ட்ரஸ்ட்டை யூஸ் பண்ணுவதன் மூலம், அதிலும் வந்து பல வகையான ட்ரஸ்ட் இருக்கின்றது. எஸ்டேட் பிளானிங் என்று வரும்பொழுது ட்ரஸ்ட் ஒரு கம்பனன்ட், அதில் லிவிங் ட்ரஸ்ட், டெஸ்டாமெட்ரி ட்ரஸ்ட் அண்ட் சொல்லி ஆஃப்டர் நீங்கள் இறந்த பிறகு எஃபெக்டிவ் ஆகிற ட்ரஸ்ட் அண்ட் எல்லாம் இருக்கிறது. இப்படியாக ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் ப்ராப்பராக அமைப்பதன் மூலம் நீங்கள் வந்து ஆர் எந்த பெனிஃபிஷரிக்கு எப்படி அந்த சொத்து போக வேண்டும் என்பதை இலகுவாக நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை நாங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்பராக, அதாவது அடிப்படையில் இருந்து அதற்கான ப்ராப்பர் ஸ்டெப்பை வந்து விளங்கப்படுத்தி எப்படி நீங்கள் ஒரு ட்ரஸ்டை அமைக்க வேண்டும், அதுக்கு அந்த பணம் வந்து, அதாவது வந்து டேக்ஸ் கன்சிக்யூவன்சஸ் இல்லாமல் எப்படி அந்த ப்ராப்பர்ட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு அல்லது உங்கள் விரும்பிய நபருக்கு போக வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ண முடியும்.
1: இது போன்ற சிறந்த ஆலோசனைகளோடு உங்களுடைய குழந்தைகளுக்கு உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பாக நீங்கள் கைமாற்ற விரும்பினால் காப்புறுதி நிதி திட்டமிடல் ஆலோசகர் குணா துரைசிங்கம் அவர்களை அழைக்கலாம். 416-528-1407. ஜிடி புரோக்கர்ஸின் குணா துரைசிங்கம் 416-528-1407.

0: நேரம் 8:50. குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியினை ஸ்டெஃபம் காற்றலைகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஸ்டெஃபம் 102.7.
2: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன்சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
0: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன்சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ், 416-666-7770.
3: கார் வாங்க வேண்டும் ஆனால் கிரெடிட் பற்றி கவலையா? கவலை வேண்டாம். குட் கிரெடிட், பேட் கிரெடிட், நியூ கிரெடிட், நோ கிரெடிட், பேங்க்ரப்ட்சி, கன்சியூமர் ப்ரொபோசல், செல்ஃப் எம்ப்ளாய்டு, எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு விருப்பமான புதிய அல்லது தரமான பாவித்த வாகனங்களுக்கு 0% வட்டியில் இருந்து தொடங்குகின்ற தவணை வசதி. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் $500 கேஸ் கார்டு இலவசம். இது தொடர்பான மேலதிக விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது நீங்கள் அழைக்கலாம் அஜிந்தன் தவராஜாவை. தொடர்புகளுக்கு 416-804-2365.
4: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல், கமர்ஷியல், ரெசிடென்சியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புதுவை அழையுங்கள். 416-989-4700, 416-989-4700.
1: திசையெங்கும் கேட்கும் இசை EastFM.ca.
0: 8:52.

கலக்கப்போகும் இந்த பாடலோடு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகின்றோம். மீண்டும் மற்றொரு பொழுதில் சந்திக்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை திற கலையகத்தில் மதுமிதா மற்றொரு பொழுதில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு விடைபெற்றுக் கொள்வது ரமணன் சந்திரசேகரமூர்த்தி. வணக்கம் நேர்களே.

வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு புத்தம்புதிய காலை பொழுதில் ஈஸ்ட் எஃப்எம்மின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். 102.7 அலைவரிசையின் ஊடாக ஈஸ்ட் எஃப்எம் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca என்ற இணையதள முகவரியிலும் நமது நிகழ்ச்சிகளை எங்கிருந்தாலும் நீங்கள் கேட்டு மகிழ முடியும். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய அழகான இலையுதிர் காலத்தின் ஒரு புதிய நாளையும் நாங்களும் தொடங்கியிருக்கின்றோம். காலை 9:12 வரைக்கும் இன்றைய காலை வேளையிலும் நேற்று இன்று நாளையோடு தான் இணைந்திருக்கப் போகின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் மிக்க மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திக்கும் நான் மதுமிதா. அனைத்து நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். 2026 செப்டம்பர் மாதத்தின் 24 வியாழக்கிழமை காலை வேளை. இன்றைய நாள் செப்டம்பர் 24 பிறந்த நாள், திருமண நாள், விஷேட நாட்களை கொண்டாடுகின்ற நேர்கள் அனைவருக்கும் ஈஸ்ட் எஃப்எம் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். புத்தமதி அழகான இந்த நாளும் உங்களுக்கு சந்தோஷமாக தொடர வாழ்த்துக்கள். நீங்கள் செய்கின்ற செயல்கள் மிகவும் சிறப்பாக நிறைவேறட்டும். முன்னேற்றகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்து அமையட்டும் என்றும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு நேற்று இன்று நாளை இப்போது ஆரம்பிக்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மோடு.

வரலாறு திரைப்பட பாடல் நேற்று இன்று நாளையை ஆரம்பித்து வைத்திருக்கின்றது. இன்றைய காலை வேளையில் காலை 9:08 இந்த பொழுதில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சிந்தனை ஒரு பெரிய சாதனையாளர் ஹெலன் ஹெல்லர் தந்திருக்கக்கூடிய ஒரு சிந்தனை. தடைகளையும் தோல்விகளையும் மாய கவர்ச்சிகளையும் எதிர்த்து போராடுவதன் மூலம்தான் நம்மிடம் இருக்கும் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி சாதிக்க முடியும் என்பதை சொல்லியிருக்கின்றார். அவர் ஒரு சாதனையாளர் என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அவர் தான் சந்தித்து வந்த கடந்து வந்த அந்த பாதையில் இருக்கின்ற அது தந்திருக்கின்ற அனுபவங்களை வைத்து இந்த ஒரு முக்கியமான சிந்தனையை மற்றவர்களுக்கும் பயன்படக்கூடிய வகையில் பகிர்ந்திருக்கின்றார் என்பதைத்தான் சொல்லலாம். தடைகள், தோல்விகள், எங்களுக்கு இருக்கக்கூடிய மாய கவர்ச்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் எதிர்த்து போராடிக்கொண்டே இருத்தல் தான் அவசியமாகின்றது. ஒவ்வொரு நாளிலும் இந்த மாதிரியான பல தடைகளையும் எங்களுக்கு எரிச்சலூட்டக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்களையும் அல்லது நாங்கள் தேவையில்லாமல் ஆசைப்படக்கூடிய மாய கவர்ச்சிகளையும் சந்திக்கின்றோம். வாழ்க்கை தோல்வியானதாகவும் கூட இருக்கலாம் ஒரு நாள் முழுவதுமே. இருந்தாலும் இவற்றையெல்லாம் நாங்கள் எதிர்த்து போராடக்கூடிய வகையில் எங்களை உறுதியாக்கிக் கொள்ளுதல் அவசியமாகின்றது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் தான் எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த முழுமையான சக்தியை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்கும். வாழ்க்கை எப்போதும் சுமூகமாக இருந்துவிட்டால் நாங்கள் யார் என்பது எங்களுக்கே தெரியாமல் போய்விடும். என்னென்ன மாதிரியான திறமைகள் அல்லது சக்திகள் எங்களுக்குள்ளே நிறைந்திருக்கின்றன என்பது தொடர்பாக நாங்களே அறிந்து கொள்ளப் போவதில்லை. தடைகள் எதுவும் வாழ்க்கையில் வராமல் போகுமாக இருந்தால் எல்லா விதமான சௌகரியங்களும் ஏற்கனவே எங்களுக்கு அமைத்துக் கொடுக்கப்பட்டிருந்தால் நாங்கள் அதை அனுபவிப்போமே தவிர எங்களுக்கான ஒன்றை நாங்கள் எப்போதும் உருவாக்கி கொள்ளப் போவதில்லை. எனவே நாங்கள் யார் என்று சொல்லி எங்களது திறமைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அதற்கேற்ற வகையில் எங்களை முன்னேற்றிக் கொள்ளுதல் மிக மிக அவசியம் ஆகின்றது என்பதைத்தான் இங்கு நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சாதனையாளர்கள் எப்போதும் பல தோல்விகளையும் தடைகளையும் தாண்டிதான் அவர்களது அந்த சாதனையை நிலைநிறுத்தியிருப்பார்கள் இந்த பூமியில். அதே மாதிரி இந்த சவால் மிக்க பயணத்தில் எல்லாவற்றையும் தாண்டி வரக்கூடிய அந்த சக்தியை நாங்கள் முழுமையாக வெளிப்படுத்துதல் அவசியமாகின்றது. அதற்கு பிறகு நாங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த வெற்றி தான் எங்களுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும். அதே நேரம் நிரந்தரமான ஒரு வெற்றியாகவும் கூட இருக்கும் என்பதையும் நிச்சயமாக இந்த ஒரு அழகான சிந்தனையின் மூலமாக சொல்ல முடிகின்றது. தடைகளையும் தோல்விகளையும் மாய கவர்ச்சிகளையும் எதிர்த்து போராடுவதன் மூலம்தான் நம்மிடம் இருக்கும் சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி சாதிக்க முடியும் என்ற ஒரு முக்கியமான சிந்தனையை இந்த காலை இப்பொழுதில் சொல்லிக் கொள்கின்றோம். சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு ஆரம்பம் இன்றைய தினம் நிறைந்த வெளிச்சத்தோடு தான் நாங்கள் இப்போது இந்த நாளை சந்திக்க தொடங்கி இருக்கின்றோம். 12 வெப்பநிலையாக இருக்கின்றது. 11 டிகிரி செல்சியஸ் இன்றைய உணர்நிலையாகவும் கூட நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். நேற்று போலதான் வெப்பநிலை உயர்வு இன்றைக்கும் கூட இருக்கும் என்பது தொடர்பான காலநிலை தகவல்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. சூரிய வெளிச்சத்துடன் கூடிய ஒரு பகல் பொழுதையும் இன்று நாங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நேற்று போலதான் வெளிச்சமானதாக இன்றைய தினமும் கூட அமையப் போகின்றது. வெப்பநிலையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கும் என்பதையும் இப்போதைய காலநிலை தகவல்கள் சொல்கின்றன. அதே நேரம் இன்றைய தினம் கூடிய வெப்பநிலை என்று சொல்லி பார்த்தால் 17 டிகிரி செல்சியஸ் இருக்குமாம். நாங்கள் ஒரு 19 டிகிரி செல்சியஸை கூடிய உணர்நிலையாக உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 7:11 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுதில் 7 வெப்பநிலையும் 5 டிகிரி செல்சியஸாக உணர்நிலையும் இருக்கும். தொடர்ந்து நாளைய நாள் வெள்ளிக்கிழமை என்று சொல்லி பார்க்கின்ற போது சூரிய வெளிச்சம் மட்டும் இருக்கக்கூடிய மிக பிரகாசமான வெள்ளியாக அமையும். 20 வெப்பநிலை அண்மிக்கின்றது நாளைய தினத்தில். எனவே இன்றிலும் பார்க்க சற்று முன்னேற்றமான நிலையை நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நாங்கள் எதிர்பார்க்க முடியும். 21 வரை நாங்கள் உணரக்கூடிய சாத்தியங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன வெள்ளிக்கிழமையில். தொடர்ந்து வீக்கெண்டை பொறுத்தளவில் இலையுதிர் காலத்தின் முதல் வார இறுதி வெப்பநிலை உணர்நிலை சிறப்பாகவே இருக்கும். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கும். சனிக்கிழமை 21, 21 உணரப்போகின்றோம். வெளிச்சம் முகில் இணைந்திருக்க போகின்றது. ஞாயிற்றுக்கிழமை சூரிய வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 22 வரை வெப்பநிலையும் உணர்நிலையும் உயர்ந்திருக்கக்கூடியதை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். திங்கட்கிழமை வெளிச்சம் முகில் இணைந்திருக்கும். 20 வெப்பநிலை, 21 உணரப்படும். செவ்வாய்க்கிழமை 21, 22 உணரப்போகின்றோம். இனி அடுத்த புதன்தான் மழைக்கான வாய்ப்புகள் இப்போது எதிர்ப்பு கூறப்படுகின்றன. புதன் மாலை இரவு பொழுதுகள் மழை நிறைந்ததாக இருக்கலாம். ஆனால் வெப்பநிலை இந்த வாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அடுத்த வாரம் மிக சிறப்பாகத்தான் நீடிக்கும். 20 தாண்டிய வெப்பநிலையும் உணர்நிலையும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இலையுதிர் காலத்தின் முதல் முழுமையான வாரத்தில் இருக்கப் போகின்றது. மழை கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். புதன்கிழமைதான் அடுத்த வாரத்தில் மழைக்கான சாத்தியங்கள் சொல்லப்படுகின்றன. அதுவரைக்குமே மழை வரப்போவதில்லை என்பதையும் கூட இப்போது சொல்லிக் கொள்ளலாம். 9:13 ஈஸ்ட் FM கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது என்பி மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை என்பி மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881 416-754-8881.
2: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கு ஏற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
3: Ajax Mitsubishi இல் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 kilometer extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi இல் the September sale to remember. தமிழில் பேச அகமட் தம்சீன், 437-860-7002 437-860-7002.
1: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் ஸ்மீத், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்காப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
4: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி.
5: அது சரி.
4: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
5: என்னது,
4: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
2: விஜயா ஜுவல்லரியின் 2வது ஆண்டு கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2வது ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
6: பாட்டுக்கு பண்பலை 102.7.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 9:26 ஆகியிருக்கின்றது. வியாழக்கிழமை காலை பொழுதில் போக்குவரத்து நிலைமைகளை பார்த்து சொன்னால், தாமதங்கள் 401 வெஸ்ட்பவுண்டை பொறுத்தளவில் மாக்கம் ரோடு பகுதியில் அவதானிக்கப்படுகின்றது. மாக்கம் ரோடுக்கு சற்று முன்னர் எக்ஸ்பிரஸில் தாமதங்கள் தென்படுகின்றன. மாக்கம் தாண்டி பயணிக்கின்ற போது மெக்காவன் வரைக்கும் தாமதம் இல்லாமல் பயணிக்கலாம். மெக்காவன் ரோடு தாண்டிய பகுதிகளிலிருந்து மீண்டும் தாமதங்கள் தொடங்குகின்றன. அதிலும் கெனடி வீதி தாண்டி பயணிக்கையில் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்களை விக்டோரியா பார்க் அவென்யூ வரைக்கும் சந்திக்க நேரிடும். விக்டோரியா பார்க் தாண்டி பயணிக்கையில் கலெக்டர்ஸ் தாமதங்களை அதிகம் எதிர்கொள்ளுகின்றது. டிவிபி பகுதியில் எக்ஸ்பிரஸ் கலெக்டர்ஸ் 2 தடங்களிலும் அதிக தாமதங்கள் லெஸ்லி ஸ்ட்ரீட் வரைக்கும் நிலவுகின்ற நிலைமை இப்போது காணப்படுகின்றது. பேவியூ வரைக்குமே தாமதங்கள் தென்படுகின்றன குறைந்த அளவில். தொடர்ச்சியாக யங் ஸ்ட்ரீட் தாண்டிய பகுதிகளிலும் கூட பாதிஸ்ட் வரைக்கும் குறைந்த தாமதங்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. அதன் பின்பு என்று சொல்லி நாங்கள் பார்த்தால், டஃபரன் ஸ்ட்ரீட் பகுதியிலிருந்து மீண்டும் அதிக தாமதங்களை கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ள நேரிடும். அதற்கு பிறகு குறைந்த தாமதங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன.

மார்டின் கோ ரோட் வரைக்கும் 401 வெஸ்ட் பவுண்டில். ஈஸ்ட் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் ஹைவே 47 பகுதிகளில் கடும் தாமதங்கள், அதன் பின்பு சற்று குறைகின்றது. இருந்தாலும் அதிக தாமதங்களைத்தான் தொடர்ச்சியாக வெஸ்டர்ன் ரோட் வரைக்குமே சந்திக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஹைவே 400 அண்மித்த பகுதியில் கலெக்டர்ஸில் தாமதங்கள் மீண்டும் உயர்கின்றது. அதிக தாமதங்கள் தொடர்ச்சியாக கலெக்டர்ஸில் கீழ் ஸ்ட்ரீட் வரைக்கும் நிலவுகின்றது. எக்ஸ்பிரஸ் குறைந்த தாமதங்களை கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து பயணிக்கையில் அவென்யூ ரோட் பகுதியில் எக்ஸ்பிரஸில் அதிக தாமதங்கள் யங் ஸ்ட்ரீட் வரைக்கும் எதிர்கொள்ளப்படுகின்றன. பேவியூ பகுதியில் கலெக்டர்ஸ் அதிக தாமதங்களை எதிர்கொள்ளுகின்றது. டிவிபி வரைக்குமே குறைந்த தாமதங்கள் 401 ஈஸ்ட் பவுண்டிலும் எதிர்கொள்ளப்படுகின்ற நிலைமை இப்போது தென்படுகின்றது. டிவிபி சவுத் பவுண்டின் நிலைமைகளை பார்த்தால் தாமதங்கள் அதிகம்தான் இருக்கின்றன. இடையிடையில் கொஞ்சம் தணிகின்றது. இருந்தாலும் தொடர்ச்சியான தாமதங்களை கார்னர் வரைக்குமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைகள் தென்படுகின்றது. டிவிபி சவுத் பவுண்டில் எக்லிங்டன் பகுதியில் இருந்து நார்த் பவுண்டிலும் கூட வாகன நெரிசல்கள் லோரன்ஸ் வரைக்கும் அதிகமாகவும், அதன் பின்பு யோக் மில்ஸ் ரோட் வரைக்கும் குறைவாகவும் காணப்படுகின்றது. இந்த பகுதியில் 404 சவுத் பவுண்டை பார்த்தால் ஸ்டீல்ஸ் தாண்டி பயணிக்கையில் பிஞ்சு அண்மித்த பகுதியில் இருந்து தாமதங்கள் அதிகரித்து காணப்படுகின்றன. ஷெப்பர்ட்டில் இருந்து 401 வரைக்கும் மிக கடும் தாமதங்களும் கூட 404 சவுத் பவுண்டில் இப்போது நிலவுகின்ற நிலைமை இருக்கின்றது என்பதைத்தான் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த வேளையில். இன்றைய நாள் செப்டம்பர் 24 திகதி வேர்ல்ட் மரிடைம் டேயாக இன்றைய நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. மிக மிக முக்கியமான பல விடயங்கள் இந்த உலக கப்பல் போக்குவரத்து கடல்சார் தினம் தொடர்பாக பேசப்படுகின்றது. நாங்கள் வந்து அதிகம் கவனிக்காத ஒரு துறையாகவும் கூட இந்த கடல்சார் போக்குவரத்துகளோ அல்லது கடல்சார் வர்த்தகமோ காணப்படுகின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். நாங்கள் வேறு நாட்டில் இருக்கின்றோம், ஆனால் இலங்கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எல்லா காலத்திலும் கூட எங்களுக்கு இங்கு இலகுவாக்கப்படக்கூடியதாக இருக்கின்றதுன்னு சொன்னால் அதற்கு மிக மிக பெரிய அளவிலே இந்த கடல்சார் துறையைத்தான் நாங்கள் நம்பி இருக்கின்றோம் என்பதைத்தான் இங்கு கண்டிப்பாக சொல்லலாம். நாங்கள் அறிந்தோ அறியாமலோ அந்த துறை தொடர்பாக நாங்கள் அதிகம் நன்றி உணர்வோடு இருத்தல் அவசியம் என்பதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இந்த கடலில் பயணிப்பது என்பது இலகுவான விடயம் அல்ல, அதிக ஆபத்து நிறைந்த ஒரு பயணமாகவும் கூட இருக்கலாம். மாறக்கூடிய கடல்சார் நிலைமைகள், இயற்கை அனர்த்தங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த கடல் பயணங்கள், கப்பல் பயணங்கள் நிகழ்வதன் மூலமாகத்தான் எல்லா இடங்களிலும் எல்லா பொருட்களும் இப்போது உலக அளவிலே கிடைக்கின்றன என்பதைத்தான் நிச்சயமாக சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில்தான் இந்த கப்பல் பயணங்களை ஆபத்தை தாண்டி மேற்கொள்ளக்கூடிய அந்த மாலுமிகளையும் அல்லது அந்த பயணங்களை திட்டமிடக்கூடியவர்களையும் அந்த கப்பல் போக்குவரத்து நிறுவனங்களையும் கூட நாங்கள் கொண்டாடுவதற்கான ஒரு கடல்சார் தினம்தான் இன்றைய நாள் என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆரம்ப காலகட்டத்தில் மாலுமிகள் மற்றும் கடலோடிகள் அவர்கள் வந்து மிக கடுமையான நிலைமைகளில் குறைந்த வசதிகளோடு கடலில் பயணித்துத்தான் இந்த கப்பல் போக்குவரத்து வழித்தடங்கள் எல்லாவற்றையும் கூட உருவாக்கியிருக்கின்றார்கள். எனவே அவர்களது சாதனைகளை நினைவு கூற வேண்டிய ஒரு நாளாகவும் கூட இன்றைய நாள் காணப்படுகின்றது. இன்னும் ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறார்கள், இந்த வேர்ல்ட்ஸ் குளோபல் ட்ரேட்னு சொல்லி பார்த்தால் உலக வர்த்தகம் என்றால் அதில் 80% இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கின் மூலமாகத்தான் நாம் செய்யப்படுகின்றது. சர்வதேச கப்பல் போக்குவரத்தின் மூலமாகத்தான் 80% உலக வர்த்தகம் நடைபெறுகின்றது என்பதை பலர் அறிந்து கொள்வதில்லை என்பதைத்தான் இங்கு கூறியிருக்கின்றார்கள். எனவே அது தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகின்றது. உலகம் முழுவதிலுமே உள்ள வணிக நிறுவனங்களுக்கும் அல்லது சாதாரண வீடுகளுக்கும் வந்து சேரக்கூடிய பெரும்பாலான நுகர்வோர் பொருட்கள் கப்பல்கள் மூலமாகவே கொண்டு வரப்படுகின்றன. இந்த பொருட்களை வந்து கொண்டு செல்வதற்கான மிக பெரிய அளவிலே ஒரு தடவையில் கொண்டு செல்வதற்கான மிகவும் மலிவான அல்லது திறமையான போக்குவரத்து முறையாக இந்த கடல்சார் போக்குவரத்துகள் இருப்பதன் காரணமாக இந்த கடல்வழி போக்குவரத்து வந்து உலகின் வர்த்தகத்துறையில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகின்றது என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். பல நாடுகளை ஒருங்கிணைத்து இந்த கடல்வழி போக்குவரத்துகளை நிர்வகிக்கக்கூடிய வகையில் இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் IMO வந்து தொடங்கப்பட்டது. இது எப்போதென்றால் 1948 UN-ஆல் அது தொடங்கி வைக்கப்பட்டதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதற்கு பிறகு பல விடயங்கள் பேசப்பட்டுதான் கடைசியாக இப்போது நாங்கள் சந்திக்கக்கூடிய இந்த விதிகளை எல்லாம் உள்ளடக்கியிருக்கின்ற இந்த இன்டர்நேஷனல் மரிடைம் ஆர்கனைசேஷன் செயற்படக்கூடிய ஒரு நிலையை இப்போது எட்டியிருக்கின்றதாம். எனவே அதையெல்லாம் இன்று நினைவு கூறுகின்றார்கள். இன்றைய நாள் வேர்ல்ட் மரிடைம் டே என்பதையும் கூட சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம்
நாங்கள் இன்னும் ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். மரிடைம் மியூசியம்ஸ் வந்து ஒரு சில சிட்டிஸில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது உலக அளவிலே. இங்கிலாந்து பாத் இங்கிலாந்தில் நீங்கள் பார்க்கலாம், அதே நேரம் நெதர்லாண்டின் ஆம்ஸ்டர்டாம் அந்த நகரத்திலும் கூட இருக்கின்றதாம். கனடாவில் எங்கே பார்க்கலாம் சொன்னால் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவரில் இருக்கின்றது மரிடைம் மியூசியம். அதே நேரம் சவுத் கொரியாவில் புசான் நகரத்திலும் ஐஸ்லாண்டின் ரேக்ஜாவிக் நகரத்திலும் கூட இந்த கடல்சார் அருங்காட்சியகங்கள் இருக்கின்றன. மிக பழமையான கப்பல்கள், கப்பல் போக்குவரத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் என்று சொல்லி பல்வேறுபட்ட விடயங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அங்கெல்லாம் நீங்கள் சென்றால் பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதையும் இன்றைய நாளில் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களாக பகிர்ந்து கொள்கின்றோம். 9:32 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: Ajax Nissan and Infiniti September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale 2026 Nissan Rogue Kicks Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change, appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960 7477-7960. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
3: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
2: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
3: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
2: 416-788-2426
4: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ யூனிட் 25 மிரோஃபியூட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
7: நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
8: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் $375. Get approval within 24 hours. Funded within 72 hours.
7: Mortgage, refinancing, renewal, credit improvement loan என அனைத்திற்கும் ஓர் பெயர்.
8: Mortgage Solutions, Kiruba Thanabalasingam, 416-298-2777. MortgageSolutions.ca.
9: எத்திசையும் எங்களிசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது வியாழக்கிழமையின் காலை வேளையில். காலை 9:45. இந்த காலை பொழுதில் ஒரு குட்டி கதை, முக்கியமான ஒரு செய்தியை வந்து எங்களுக்கு முக்கியமான விடயம் தொடர்பாக சொல்லுகின்றது. ஒரு உழவன், அவரிடம் வந்து ஒரு பெரிய ஒரு தோட்டம் இருக்கின்றது. அழகாக அந்த தோட்டத்தில் பல பயிர்களை நட்டு அவர் பயன்பெற்று வருகின்றார். ஆனால் அந்த உழவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு முயல் இருக்கின்றது. அந்த தோட்டத்திற்குள்ளே நுழைந்து இலை காய்கறி பிஞ்சுகள் எல்லாவற்றையும் அது தின்று வருகின்றது. அந்த முயலை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உழவன் வந்து பல தடவைகள் முயற்சி செய்கின்றார். இருந்தாலும் அந்த முயல் அவரிடம் சிக்கவே இல்லை. எப்படியும் முயலை பிடித்தே ஆக வேண்டும் என்று சொல்லி நினைத்த அந்த மனிதன் இப்போது அரசனை நாடி செல்கின்றானா. அரசனிடம் போய் ஒரு முறைப்பாடொன்றை சமர்ப்பிக்கின்றார். அரசே, என் தோட்டத்தை ஒரு முயலொன்று வீணாக்குகின்றது. நீங்கள் தான் எனக்கு உதவி செய்து எனது தோட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கின்றார் அந்த உழவர். இப்போது அதனை கேட்ட அரசர் சிரிக்கின்றாராம். ஒரு சின்ன முயலை பிடிப்பதற்கு கூட உன்னால் முடியவில்லையா என்று சொல்லி கேட்டபோது அந்த விவசாயி என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், அரசே, அந்த முயலுக்கு பெரும் திறமை இருக்க வேண்டும், அல்லது மாய மந்திரத்தை அது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நான் அதை பிடிப்பதற்கு எத்தனையோ தடவை முயற்சித்தேன், அது அதில் அகப்படவே இல்லை. அதை துரத்துவதற்கு கல்லையோ கட்டையோ வீசினாலும் கூட அவை அதன் மீது படுவதும் இல்லை, எப்படியோ தப்பித்து ஓடி விடுகின்றது. ஆனால் அது எனது தோட்டத்தை பெரும் அழிவுக்கு உள்ளாக்குகின்றது என்று சொல்லி அந்த விவசாயி வந்து முறையிடுகின்றார். இப்போது மன்னர் முடிவெடுக்கின்றார். சரி, நாளைக்கே நான் வேட்டை நாய்களுடன் அங்கு வருகின்றேன். ஒரு முயலின் மாய மந்திரம் எதுவுமே என் வேட்டை நாய்களிடம் செல்லப்போவது இல்லை. அந்த முயலை பிடித்த பிறகுதான் நான் அங்கிருந்து திரும்புவேன் என்று சொல்லி அரசர் கூறுகின்றார். மகிழ்ச்சியோடு தனது தோட்டத்திற்கு அந்த விவசாயி வருகின்றார். இனி முயலின் தொல்லை இருக்கவே இருக்காது. அரசருக்கும் அவர் படை வீரர்களுக்கும் நான் சிறப்பான வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் கூட நினைக்கின்றாராம். மறுநாள் எதிர்பார்த்ததை போலவே அந்த படை வீரர்கள், வேட்டைக்காரர்கள், வேட்டை நாய்கள் சூழ அரசர் அங்கு வருகின்றார். இப்போது அந்த உழவரோ என்ன செய்கின்றார் என்று சொன்னால், வந்திருக்கக்கூடிய எல்லோரையும், அரசர் உட்பட எல்லோரையும் வரவேற்று அவர்களுக்கு பெரிய ஒரு விருந்தொன்றை கொடுப்பதற்கு தன்னிடம் இருந்திருக்கக்கூடிய பணத்தை முழுமையாக செலவழிக்கின்றார். இப்போது பெரிய அளவிலே அந்த விருந்து நடந்து முடிகின்றது. அந்த விருந்தின் மூலமாக மகிழ்ச்சி அடைந்த மன்னர் சொல்லுகின்றார், இன்னும் சிறிது நேரத்தில் பார், அந்த முயல் என்ன கதிக்கு உள்ளாக போகின்றது என்று சொல்லி வேட்டையாடுவதற்கு இப்போது மன்னர் தயாராகின்றார். வேட்டைக்காரர்கள் கொம்புகளை ஊதுகின்றார்கள். வேட்டை நாய்கள் பயங்கரமாக குறைத்துக் கொண்டே தோட்டத்திற்குள் பாய்கின்றன. புதரில் மறைந்திருந்த அந்த முயல் அச்சத்துடன் வெளியே வருகின்றது. அங்கிருந்த வேலியை நோக்கி ஓடுகின்றது. இப்போது மன்னரோ, முயல் அங்கே இருக்கின்றது என்று சொல்லி சத்தமிட எல்லா படை வீரர்களும் கூட அந்த தோட்டத்திற்குள் நுழைந்து அதை பிடிப்பதற்கு வேட்டை நாய்களோடு அங்கே இங்கே ஓடுகின்றார்கள். தப்பிக்க நினைத்த முயல் தோட்டத்திற்குள் அங்குமிங்கும் ஓடுகின்றது. அவர்கள் எல்லோருமே அதனை வேகமாக துரத்துகின்றார்கள். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு ஒரு வேட்டை நாய் அந்த முயலை பாய்ந்து கவுகின்றது. இப்போது ஒரு வெற்றி பெருமிதத்தோடு அந்த முயலை உழவரிடம் கொண்டு வந்து அரசர் கொடுக்கின்றாராம். ஆனால் அந்த உழவர் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை. முயலை தாண்டி அவரது கண்கள் தோட்டத்தின் நிலையை பார்க்கின்றன. கண்ணிலிருந்து அறியாமல் கண்ணீர் வழிகின்றது. இந்த மன்னர் மற்றும் படை வீரர்களது முயல் பிடிக்கும் முயற்சியில் தனது அழகான தோட்டம் முற்றிலுமே நாசமாகி அழிந்து விட்டதை அந்த உழவர் பார்க்கின்றாராம். இதன் காரணமாக அவர் நினைக்கின்றார், சிறு வேலைக்கு பெரியவர்கள் உதவியை கேட்பது தவறு என்று சொல்லி நான் உணராமல் போய்விட்டேனே. எனது அழகான தோட்டம் முற்றிலும் அழிந்து விட்டது. ஒரு முயல் என்ன, 1000 முயல்கள் பல நாட்கள் வந்து எனது தோட்டத்தில் உணவருந்து இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு அழிவை ஏற்படுத்தி இருக்கவே முடியாது என்று சொல்லி நினைத்து தான் செய்த தவறை எண்ணி வருந்துகின்றார் அந்த உழவர் என்பது ஒரு குட்டி கதை. கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லப்பட்டாலும் நாங்கள் அதிலிருந்து சிந்திக்க வேண்டிய சிந்தனைகள் நிறையவே இருக்கின்றது. ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான தீர்வாக பெரிய முடிவை நாங்கள் எடுக்கவே கூடாது. நாங்கள் தீர்க்கக்கூடிய பல சந்தர்ப்பங்கள் எங்களிடம் இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் நாங்கள் செய்து பார்க்காமல் அதை தாண்டி வேறு ஒருவர் பெரிய அளவிலே வந்து எங்களுக்கு உதவி செய்து விடுவார் என்று சொல்லி நாங்கள் அதனை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற போதோ, அல்லது அந்த மாதிரியான பெரிய உதவிகளை நாங்கள் நாடி செல்கின்ற போதோ இருப்பதும் இல்லாமல் போகலாம். எங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை அந்த உதவி அதனை தரக்கூடியவரோ அல்லது அந்த உதவி
உதவியை நாங்கள் பெற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நாங்களே ஏற்படுத்திக் கொள்ளுகின்றோம் என்பதைத்தான் இங்கு சொல்லலாம். எனவே சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கான சின்ன சின்ன தீர்வுகள் ஏராளம் இருக்கும். அவற்றில் ஏதாவதொன்றை முயற்சித்து நாங்களாகவே எங்களுக்கான சிக்கல்களை தீர்த்துக் கொள்வதற்கான முயற்சியை எடுத்தல் தான் மிக அவசியமாகின்றது என்பதை அழகாக இந்த சிந்தனை கதை வந்து சொல்லி தந்திருக்கின்றது. 9:50 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளையில்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
3: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
2: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
3: ஸ்கார்போரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
4: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 yards, 416-970-2408, 416-970-2408.
5: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998.
6: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோட்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோட்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் CIBC உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், CIBC மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை.
7: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் அக்டோபர் 2nd முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
8: ஃபுட்பால் பெரும் விளையாட்டு, அது வாழ்க்கை.
7: டொரண்டோவில் அக்டோபர் 2nd மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3rd பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4rd பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
9: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
10: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
7: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
11: MJS Gold House.
12: பல்லின மக்களின் நம்பிக்கையும் நன்மதிப்பையும் வென்றது MJS.
11: உயர்ந்த தரத்தில் அதிநவீன டிசைன் தங்க வைர நகைகள், நவீன யுக ஆடை அணிகலன்கள், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், உலகளாவிய துரித பணப்பரிமாற்ற சேவை போன்றவற்றுக்கு
12: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில் MJS, 416-299-1630.
11: MJS Gold House.
12: மின்னிடும் தாரகையாய் நீங்கள் ஜொலிக்க MGS வண்ணத்தில் கோலமிடுங்கள்.
13: நல்ல பாட்டு, 4 விஷயம்.
14: FM 102.7 East FM.ca.

நிரம்பிப்பொழுது காலை 10:03 ஈஸ்ட் எஃப்எம் காலை ஒலிபரப்பில் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் அளிக்க முடியும். ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com நமது இமெயில் முகவரி. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7. எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய போக்கை தான் நாங்கள் இப்போது சந்திக்கின்றோம். இன்றைக்கு வந்து 3% விலை உயர்வு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் நாளைய தினம் செப்டம்பர் 25 இன்னும் 4% விலை உயரப்போகின்றதாம் என்று சொல்லித்தான் இப்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வென்றிலும் பார்க்க நாளைக்கு இன்னும் 4% அதிகரித்த விலையில் தான் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். 14 இப்போதைய வெப்பநிலை, 14°C நாங்கள் உடனடியாக பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். சூரிய வெளிச்சம் நிறைந்திருக்கின்ற ஒரு காலை பொழுது, தெளிவான ஒரு வானம் அதிக வெளிச்சத்துக்கு வழிவிட்டிருக்கின்றது. இன்றைய நாளின் வெப்பநிலை உயர்வாக 18 19°C நாங்கள் உணர இருக்கின்றோம். இரவு பொழுதில் 7 வெப்பநிலை சரிந்து 5°C நாங்கள் உணரக்கூடியதாக இருக்குமாம். எனவே குளிர் இருக்கும், அதுவும் சற்று அதிகமான ஒரு குளிர் என்பதைத்தான் சொல்லலாம். இரவு பொழுதில் 5°C இன்றைக்கு உணரப்படும். 7:11 இன்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது. நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வெளிச்சத்தோடு இருக்கும் என்பதோடு மட்டுமல்லாமல் 20 வெப்பநிலை உயர்ந்து 20°C நாங்கள் உணர இருக்கின்றோம். நாளைய நாளில் மிக அதிகமான சூரிய வெளிச்சம் நாளைக்கு பகல் வேளை நிறைந்திருக்கும். ஃபால் சீசன் அதனையா நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த வாரத்தில் முதல் வீக்கெண்டையும் கூட சந்திக்க இருக்கின்றோம். சனி ஞாயிற்றுக்கிழமைகள் வந்து மிக அதிகமான வெளிச்சத்தோடு இருக்கும். முகிலிருந்தாலும் வெளிச்சத்தை நாங்கள் காணலாம். சனிக்கிழமை என்று சொல்லி பார்த்தால் 21 வெப்பநிலை, 21 உணரக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை 22-22°C நாங்கள் உணரப்போகின்றோம். எனவே சிறந்த ஒரு வார இறுதி வர காத்திருக்கின்றது. இலையுதிர் காலத்தின் முதல் வார இறுதி திங்கட்கிழமை 20-21 உணரப்படும். வெளிச்ச முகில் இணைந்திருக்கும். செவ்வாய்க்கிழமை 21-22 தான் உணரப்போகின்றோம். அடுத்த வாரத்தில் சனிதேகம் கூட இருக்க போன்றது. அடுத்த புதன்கிழமை பகல் பொழுதில் சூரிய வெளிச்சம் இருக்கும் என்றாலும் மாலை இரவு பொழுதில் சற்று அதிக மழைக்கான வாய்ப்புகள் இப்போது எதிர் கூறப்படுகின்றது. எனவே தொடர்ச்சியாகவே நாங்கள் சற்று குளிரான நாட்களை இந்த வாரத்தில் சந்திக்கின்றோம். அதே நேரம் மழை இல்லாத வறண்ட நாட்களாகவும் கூட இந்த நாட்கள் இருக்கின்றன. ஆனால் அடுத்த வாரம் என்று சொல்லி பார்த்தால் வெப்பநிலை உயர்ந்திருக்கும். 20 தாண்டிய வெப்பநிலை உணர்லையை தான் நாங்கள் பெறப்போகின்றோம். அடுத்த வாரத்தின் நடுப்பகுதியில்தான் மழைக்கான வாய்ப்புகள் இப்போது புதன்கிழமையில் எதிர்வு கூறப்பட்டிருக்கின்றன என்பதையும் இந்த பொழுதில் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இந்த வேளையில் இப்படி கொஞ்சம் வறட்சியாக நீடிக்கக்கூடிய நிலைமைகளின் காரணமாக வான்கூவர் ஐலாண்ட், பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சதர்ன் வான்கூவர் ஐலாண்டில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஜாக் வைல்ட் ஃபயர் இப்போது பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கின்றமை தொடர்பாக பிசி வைல்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து நேற்றைக்கு அறிவித்திருக்கின்றது. அந்த மவுண்ட் ஜாக் பகுதியில் காட்டுத்தீ வந்து கட்டுக்கடங்காத வகையில் பரவி வருகின்றது என்பது தொடர்பான அறிவிப்புகளை நேற்று புதன்கிழமை பிசி வைல்ட் ஃபயர் சர்வீஸ் வந்து வெளியிட்டிருந்ததையும் இங்கு சொல்லலாம். இந்த ஃபயரை பொறுத்தளவில் இது வந்து செப்டம்பர் 20 இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் அது தொடங்கியிருந்தது என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். அது இப்போது குறைந்தது ஒரு 210 hectares பரப்பளவில் அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது கட்டுக்கடங்காமல் பறந்திருக்கின்றது என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இப்போது பகிர்ந்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த மவுண்ட் ஜாக் பகுதியில் இருக்கக்கூடிய செங்குத்தான நிலப்பரப்பும் அதிக வறட்சியுடன் கூடிய நாட்கள் நீடித்ததன் காரணமாக தாவரங்கள் எல்லாமே தீப்பற்றி எரியக்கூடிய வறண்ட நிலைக்கு மாறியிருக்கின்றமையும் மழை பொழிவின் அளவு குறைந்திருக்கின்றமையும் இப்போது தீப்பரவலை அதிகரித்திருப்பதாகத்தான் அந்த வைல்ட் ஃபயர் சர்வீஸின் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஆனால் எதிர்வரும் வாரத்தில் சற்று குளிரான மழை இருக்கக்கூடிய நாட்கள் எதிர்வு கூறப்படுகின்றதாம். எனவே இதன் காரணமாக அந்த தீப்பரவல் சற்று தணியலாம் என்பதையும் கூட எதிர்பார்க்கின்றார்கள். அதே நேரம் இந்த தீ ஆரம்பித்த இந்த கால பகுதியில் அங்கு இடியுடன் கூடிய மழையோ அல்லது இடிமின்னலோ எதுவும் ஏற்படவில்லை. எனவே மின்னலின் காரணமாக அந்த தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தீப்பரவலா என்பது தொடர்பான விசாரணைகளும் கூட முன்னெடுக்கப்படுவதாக வான்கூவர் ஐலாண்டில் இருக்கின்ற நிலைமை தொடர்பான தகவல்கள் இப்போது வெளியிடப்படுகின்றன. 10:08 ஈஸ்ட் எஃப்எம்மின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது காலை 10:13 ஆகி இருக்கின்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளி வந்து நடைபெற்று வருகின்ற நிலையில் நேற்றைக்கு முக்கியமான உரைகள் நடைபெற்றிருக்கின்றன. அதே நேரம் இன்றைக்கும் கூட மிக மிக முக்கியமான உலக தலைவர்கள் வந்து உரையாற்ற இருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். சரி, இன்றைக்கு முதல் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு வந்து இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உரையாற்ற இருக்கின்றார் இந்த பொது சபையில். அதை தாண்டி பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அதன் பிரசிடென்ட் முகமது அப்பாஸும் கூட இன்றைக்கு இந்த குளோபல் லீடர்ஸுக்கு முன்னர் உரையாற்ற இருக்கின்றார். இன்றைய இந்த மார்னிங் செஷனில் தான் இந்த உரைகள் நடக்க இருக்கின்றமை தொடர்பான செய்திகள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கின்றன. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது நிர்வாகத்தினால் அமெரிக்காவுக்குள் நுழைவதற்கான அந்த விசா மறுக்கப்பட்டதை தொடர்ந்துதான் முகமது அப்பாஸ் வந்து மீண்டும் இந்த வருடமும் தனது கருத்துக்களை காணொலி மூலமாகத்தான் அவர் தெரிவிக்க இருக்கின்றார் உலக தலைவர்கள் முன்பு என்று சொல்லித்தான் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு, பாலஸ்தீனியன் அத்தாரிட்டி அதன் பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் இரண்டு முக்கியத்துவர்களும் கூட இன்றைக்கு உரையாற்றப் போகின்றார்கள். 2023 October 7 நடந்திருக்கக்கூடிய இஸ்ரேலின் மீது நடத்தப்பட்டிருக்கின்ற பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் அதனைத் தொடர்ந்து காசாவில் ஹமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்திருக்கக்கூடிய போர் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்திருந்தது. அந்த பிராந்தியத்தில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை இன்மைக்கும் கூட அது வழிவகுத்திருந்த நிலையில் கிட்டத்தட்ட 3 கடந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தான் இந்த இரண்டு முக்கிய தலைவர்களது உரைகள் இன்றைக்கு இடம்பெறுகின்றன என்பது தொடர்பாகவும் கூட சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது. இதே நேரம் நேற்றைக்கு முக்கியமான உரைகள் நிகழ்ந்திருக்கின்றன. அதில் உலக கவனத்தை பெற்றிருப்பது ஈரான் அதன் பிரசிடென்ட் மசூத் பெசாஸ்கியன் ஆற்றியிருக்கக்கூடிய ஒரு உரை. அவர் என்ன மாதிரியான கருத்துக்களை பகிர்ந்திருக்கின்றார் என்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே நேரம் இன்னும் ஒரு முக்கியமான உரையும் கூட நேற்றைக்கு நிகழ்ந்திருக்கின்றது. யுக்ரேனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவரும் கூட நேற்று உரையாற்றியிருந்தார். இவர் வந்து ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அவர்களை பேஷன் ஜீரோ என்று சொல்லி அவரது உரையில் அழைத்திருப்பதோடு மட்டுமல்லாமல் ரஷ்யன் லீடர் வந்து போரை பரப்புகின்றார், ஒரு ஸ்திரத்தன்மை இன்மை கூட அவர் தொடர்ந்து பரப்பிக் கொண்டே இருக்கின்றார் என்று சொல்லியும் யுக்ரேனியன் பிரசிடென்ட் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்றைய உரையில் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக சொல்ல முடிகின்றது. இதை தாண்டி நேற்று வந்து வெனிசுவேலாவின் ஆக்டிங் பிரசிடென்ட் டெல்சி ரோட்ரிகஸும் கூட உரையாற்றியிருந்தார். நேற்று முன்தினம் அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்தித்திருந்தார். அதே நேரம் அதுக்கு பிறகுதான் அவரது உரை இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளியில் நேற்று நிகழ்ந்திருக்கின்றது. அவர் என்ன சொல்லியிருந்தார் என்று சொல்லி பார்த்தால், தனது நாடு வந்து விரைவில் தேர்தல்களை நடத்தி நாங்கள் வந்து ஒரு ஃபுல் டெமோக்ரஸிக்குள் எங்களது நாட்டை எடுத்து செல்ல போகின்றோம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. முழுமையான ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம், ஆனால் எப்போது அந்த தேர்தல்கள் நடத்தப்படும், என்ன மாதிரியாக நடத்தப்படும் என்பது தொடர்பான மேலதிகமான விவரங்களை அவர் பகிர்ந்து கொள்ளவில்லை என்பதையும் கூட இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே நேற்றைய முக்கிய நிகழ்வுகள் இவை. இன்றைக்கு இரண்டு முக்கியத்துவர்கள் உரையாற்றப் போகின்றார்கள் என்பதை ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம். இஸ்ரேலி பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நேத்தன்யாகு மற்றும் பாலஸ்தீன அத்தாரிட்டியின் பிரசிடென்ட் முகமது அப்பாஸ் ஆகியோர் முக்கிய உரைகளை ஆற்றியிருக்கிறார்கள். அதே நேரம் நேற்றைக்கு வந்து ஈரானின் பிரசிடென்ட் மசூத் பெசாஸ்கியன் வந்து ஆற்றியிருக்கக்கூடிய உரை வந்து மிக மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான போரை தொடங்கி 7 கடந்திருக்கின்ற நிலையில் ஈரானின் அதிபர் நியூயார்க்கில் ஒரு மேடையில் நின்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பிடம் இஸ்லாமிய குடியரசு தலைவணங்காது என்ற ஒரு செய்தியை நேற்றைய உரையின் மூலமாக பகிர்ந்திருக்கின்றார் என்பது மிக மிக முக்கியமான செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. தனது நாடு வந்து அதன் வாழ்வா சாவா என்ற ஒரு மிக கடுமையான போரை எதிர்கொண்டுள்ள நிலையிலும் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களது முற்றிலுமாக அழித்தல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அச்சுறுத்தலை நாங்கள் பெரிதாக பார்க்கப் போவதில்லை. அதே நேரம் எங்களது உள்நாட்டில் அதிகரித்து வரக்கூடிய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் தொடர்பான
நடவடிக்கைகளையோ அல்லது ஏவுகணை பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகளையோ அல்லது இந்த மிக முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய நீர் வழியாக இருக்கின்ற ஹோமோஸ் நீரிணையின் மீதான கட்டுப்பாட்டையோ ஒருபோதும் விட்டு கொடுக்காது என்று சொல்லித்தான் நேற்று அவர் ஆற்றிய உரையில் மிக முக்கியமான தகவல்களை உலக தலைவர்கள் முன்னிலையில் பகிர்ந்திருக்கின்றார் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அவர் என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், இந்த ஹோமோஸ் நீரிணை வந்து மிக மிக முக்கியமானது என்பது எல்லோருக்கும் தெரியும். எனவே அந்த முக்கிய நீர்வழியின் ஊடாக பயணிக்கக்கூடிய கட்டுப்பாடில்லாமல் பயணிக்கக்கூடிய கப்பல்களில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை எல்லா நாடுகளும் அனுபவித்து எங்களுக்கு எதிராக செயற்படுவதை ஒருபோதும் நாங்கள் அனுமதிக்கப் போவதில்லை. அதே நேரம் தங்களது ஆக்கிரமிப்புகளை எங்கள் மீது திணிப்பதையும் எங்களுக்கு பாதுகாப்பின்மையை ஏற்படுத்துவதையும் எங்களது சொந்த நீர்வழிகளை நாங்கள் அணுகுவதற்கு அவர்கள் தடை விதிப்பதையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லித்தான் மசூத் பஷாக்ஸ்கியன் தனது உரையில் நேற்று தெரிவித்திருப்பதாகத்தான் இந்த தகவல்களை இன்று காண முடிகின்றது. இஸ்லாமிய குடியரசை போரின் மூலம் தோற்கடிக்க முயன்று வரக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்களிடம் ஈரானின் கோரிக்கைகளையும் ஈரானின் மைய செய்தியையும் நேற்று சொல்வதற்காக ஈரானிய ஜனாதிபதி உலக அரங்கை நேற்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் நேற்று முன்தினம் எல்லோருக்கும் தெரியும், அதே போடியத்தில் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உரையாற்றியிருந்தார். அந்த உரையில் ஈரான் போர் தொடர்பாக அவர் குறிப்பிட்ட போது, இஸ்லாமிய குடியரசை நான் முழுமையாக என்னால் அழிக்க முடியும், அவர்களை வந்து நரகத்திற்குள் தள்ள முடியும் என்று சொல்லியும் கூட ஒரு கருத்தை அவர் பகிர்ந்திருந்தார். எனவே இந்த நிலையில் அதற்கு பிறகுதான் ஈரானியன் பிரசிடென்ட் அவரது உரை நிகழ்ந்திருக்கின்றது. எனவே அவர் ஏற்கனவே இந்த ஐக்கிய நாடுகள் சபையில் உரையாற்றுவதற்காக தயார் செய்திருந்த அந்த உரையை மீண்டும் எழுத வேண்டிய ஒரு தேவையும் கூட அவருக்கு ஏற்பட்டதாம். ஏனென்றால் அதுக்கு முன்தினம் அமெரிக்க அதிபர் ஈரான் தொடர்பாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களின் காரணமாக அவர் அந்த உரையை மீண்டும் எழுதியிருக்கின்றார் என்பதையும் கூட சொல்லியிருக்கின்றார்கள். எனவே அமெரிக்க அதிபருக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக அவர் ஆற்றிய உரை வந்து ஈரானிய ஊடகங்களில் மிக அதிகமாகவே வெளியிடப்பட்டு ஒரு ஒருமித்த பாராட்டை பெற்றிருந்ததாகவும் கூட இந்த தகவல்கள் இன்றைக்கு வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த ஆண்டு வந்து இந்த ஐக்கிய நாடுகள் சபையின் ஜெனரல் அசம்பிளியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட உரைகளில் பெசஸ்கியன் அவரது உரை மிக மிக முதன்மையானது என்பதைத்தான் சொல்லுகின்றார்கள். அதே நேரம் தனது சொந்த நாட்டோடு போரில் ஈடுபடக்கூடிய ஒரு எதிரி நாட்டில் ஒரு வெளிநாட்டு தலைவர், அதுவும் அமெரிக்க மண்ணில் உரையாற்றி இருக்கின்றமை ஒரு மிக அரிய ஒரு வரலாற்று தருணம் என்பதையும் கூட இன்றைய செய்திகள் சொல்லுகின்றன. 10:20 ஈஸ்ட் எஃப்எம்மோடு இணைந்திருக்கிறீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணிய கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுன் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22 கேரட் 1 கிராம் நகை அடைவுக்கு $100 to $150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடைவுக்கு $1,000 to $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ்.

0: செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹோண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோர்மியூலா ஹோண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்தன் 416-720-1184.
1: வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபில்ம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா 647-302-5748 கேம்சானிக்ஸ்.com.
2: நல்ல பாட்டு நாலு விஷயம் FM 102.7 East FM.ca.

நேற்று இன்று நாளையோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 10:32 நிமிடமாகியிருக்கின்றது. உலகத்தின் மிக மிக முக்கியமான ஒரு ஜெனரல் அசம்பிளி ஐக்கிய நாடுகள் சபையில் நியூயார்க்கில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் இன்னும் ஒரு மிக மிக முக்கியமான சந்திப்பும் கூட நடைபெறுகின்றது. வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வருகை ஒன்றை சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்காவில் செய்திருக்கின்றார். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஜி ஜின்பிங் அவர்களை ஒயிட் ஹவுஸுக்கு வரவேற்றிருக்கின்றார். வரலாற்று சிறப்புமிக்க பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக என்பதையும் கூட இப்போதைய தகவல்கள் சொல்கின்றன. இரண்டு நாடுகளின் தலைவர்களும் அவர்களது மனைவியர்களும் இந்த ரெட் கார்பெட்டில் சந்தித்து கைகுலுக்கிக் கொள்வது தொடர்பான புகைப்படங்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. மிக மிக முக்கியமான நிகழ்வுகள் வந்து நடைபெற இருப்பதை தகவல்கள் சொல்லுகின்றன. இந்த பேச்சுக்கள் என்று சொல்லி பார்த்தால் மிக அதிகமாக இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக அல்லது அமெரிக்க அதிபர் குறிப்பிட்டது மாதிரி அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் தொடர்பாக பேசப்படும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். அதை தாண்டி ஈரான் போர் மற்றும் அமெரிக்கா அல்லது சைனா இரண்டு நாடுகளும் பரஸ்பரம் விதித்திருக்கக்கூடிய டாரிஃப்ஸ், அதை தாண்டி தாய்வான் தொடர்பான பேச்சுக்களும் கூட இந்த பேச்சுவார்த்தையில் முதன்மையான விடயங்களாக இடம்பெறப்போகின்றன என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. பேச்சுக்கள் நடைபெற்றாலும் கூட ஆடம்பரமாக நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் காணப்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் களையப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொல்லித்தான் இப்போதைய செய்தி ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பதையும் கூட காணக்கூடியதாக இருக்கின்றது. இரண்டு நாடுகளும் தங்களது கொள்கைகளில் விடாப்பிடியாக இருப்பதன் காரணமாக பெரிய அளவிலே முன்னேற்றகரமான உடன்படிக்கை ஒன்று இந்த விடயங்கள் தொடர்பாக எட்டப்படும் என்ற ஒரு சூழ்நிலை அதிகம் தென்படவில்லை என்பதையும் கூட செய்தி ஊடகங்கள் குறிப்பிட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இதை தாண்டி பல நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளப் போகின்றாராம். சைனீஸ் பிரசிடென்ட் 3 விஜயத்தை தான் அமெரிக்காவுக்கு அவர் செய்திருக்கின்றார். அதே நேரம் இன்று வியாழக்கிழமை இரவு பொழுதில் ஒரு ஸ்டேட் டினர், லாவிஷ் ஸ்டேட் டினர் ஒன்றும் கூட அமெரிக்காவினால் அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. மிக பிரபலமான ஒரு ஆடம்பரமான அரச விருந்து. அதில் வந்து நிறைய டெக் பாசஸ் மற்றும் AI எக்ஸிக்யூட்டிவ்ஸ் போன்றவர்களும் கூட கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பான பல தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இப்போது என்ன நடக்கின்றது என்று சொல்லி பார்த்தால், இப்போது அமெரிக்க அதிபர் வந்து ஒயிட் ஹவுஸுக்குள்ளேயே உரையாற்றி கொண்டிருக்கின்றாராம். தனக்கும் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் இடையிலான உறவு பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் அவர் தனது உரையை இப்போது தொடங்கியிருக்கின்றார் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஜி ஜின்பிங் மற்றும் அவரது மனைவி பெங் லியூவான் இரண்டு பேரும் வந்து இந்த ஒயிட் ஹவுஸை வந்தடைந்த போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் லேடி மெலனியா ட்ரம்ப் ஆகியோர் அவர்களை வரவேற்கக்கூடிய படங்கள் அது தொடர்பான விவரங்களும் கூட நிறையவே தொடர்ந்து வெளியிடப்பட்டிருப்பதையும் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த வருகைக்கு முன்னரும் கூட அமெரிக்க அதிபர் ட்ரூத் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் சொல்லியிருக்கக்கூடிய விடயத்தை பார்க்கையில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான முக்கியமான பேச்சுக்கள் தான் அதிக அளவில் இங்கு இடம் பிடிக்கும் என்பது தொடர்பாகவும் கூட அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த செயற்கை நுண்ணறிவு தொடர்பான தனது லட்சியங்கள் குறித்தும் பல தடவைகள் பேசியிருக்கின்றார். அதே நேரம் அமெரிக்காவின் மிக பிரதானமான ஒரு போட்டியாளராக அவர் சைனாவைத்தான் குறிப்பிடுகின்றார் அல்லது கருதுகின்றார் என்று சொல்லியும் வெளிப்படையாக பல தடவைகள் சுட்டி காட்டி இருக்கின்றார். ஆனால் சைனீஸ் லீடர் அவர் வந்து இந்த மாதிரி பெரிய அளவிலேயே அமெரிக்கா தான் தனது போட்டியாளர் என்று சொல்லி எந்த விதமான தகவல்களையும் வெளிப்படையாக பேசவில்லை என்பது தொடர்பாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனாலும் அவருக்கும் அதே மாதிரியான ஒரு எண்ணம் தான் காணப்படுகின்றது என்பதைத்தான் செய்தி ஊடகங்கள் சொல்கின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவரை பொறுத்தளவில் செயற்கை நுண்ணறிவு துறையில் சீனாவை முந்தைய ஆதிக்கம் செலுத்துவது மட்டும்தான் அந்த தொழில்நுட்பத்தால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய அபாயங்களை விட மேலானது என்று சொல்லித்தான் அவர் கருதுவதாகவும் கூட குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொடர்பான அந்த அபாயங்கள் குறித்த எச்சரிக்கைகள் வந்து ஒரு மோசடி என்று சொல்லியும் கூட அவர் ஏற்கனவே விபரித்திருக்கின்றார் என்பதையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மிக மிக முக்கியமான ஒரு சந்திப்பாகத்தான் இந்த சந்திப்பு நடத்தப்படுகின்றது என்பதையும் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் 2017 கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் அவர்களை சந்தித்திருக்கின்றார். ஆனால் அப்போதே அந்த சந்திப்பு நடைபெற்றதை விட சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் இப்போது மிக வலுவான ஒரு நிலையில் இருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு 9 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சந்திப்பு நடைபெற்ற போது அப்போது சைனா வந்து வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்பம் போன்றவை சார்பில் பெருமளவில் அமெரிக்காவை தானம் சார்ந்திருந்தது. ஆனால் சைனா வந்து கடந்த 9 ஆண்டுகளாக தனக்கு இருக்கக்கூடிய இந்த 2 பலவீனங்களையும் குறைப்பதில் மிக அதிகமான கவனத்தையும் கூட செலுத்தியிருக்கின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இப்போதைய நிலைமை என்று சொல்லி பார்த்தால் சைனா வந்து 120 அதிகமான நாடுகளோடு ட்ரேட் பார்ட்னராக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவில் மட்டும் தங்கியிருக்காமல் ஒவ்வொரு பல நாடுகளோடு தனது வர்த்தகத்தை அது ஆரம்பித்திருக்கின்றது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே நேரம் அமெரிக்கா தான் தனது பொருட்களை வாங்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்டை மட்டும் சார்ந்திருக்காமல் பல நாடுகளோடு வர்த்தகத்தை ஆரம்பித்திருக்கின்றது. அதே நேரம் அமெரிக்க அதிபர் சைனீஸ் பொருட்களின் மீது விதித்திருக்கக்கூடிய அந்த வர்த்தக வரிகளையும் கூட அது எதிர்கொண்டு இப்போதும் தனது வர்த்தகத்தை பெரியளவில் பாதிப்பில்லாமல் நடத்தி வருகின்றது. அதே வேளையில் சைனீஸ் ஃபேர்ம்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றிடம் இருந்திருக்கக்கூடிய அந்த டெக்னாலஜி கேப்பையும் கூட அவை குறைத்திருக்கின்றன. அதை தாண்டி சைனா வந்து இப்போது உலக அளவிலே வேர்ல்ட்ஸ் ஹியூமனாய்டு ரோபோட்ஸ் என்று சொல்லி பார்த்தால் அவற்றை மிக அதிகமாகவே சைனா தானாம் உற்பத்தி செய்து ஏனைய நாடுகளுக்கும் கூட வழங்கி வருகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எனவே சைனீஸ் லீடர் இப்போது தொடர்ச்சியாகவே தான் ஒரு வலிமையான நிலையான தலைவர் என்ற ஒரு பிம்பத்தை முன்னிறுத்த முயற்சித்துக் கொண்டே வருகின்றார். அதே நேரம் உலகத்தின் மிகப்பெரிய சந்தை என்ற ஒரு தனது அந்தஸ்தை பயன்படுத்தி அமெரிக்காவின் பாரம்பரியமான நட்பு நாடுகளிடையே கூட பெரிய செல்வாக்கை சைனீஸ் லீடர் செலுத்தி வருகின்றார் என்பது தொடர்பான முக்கியமான தகவல்களையும் கூட இங்கு பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இந்த நிலையில் உலக அரங்கில் ட்ரம்பிற்கு தான் நிகரானவர் என்ற ஒரு நிலையை மேலும் மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையில்தான் அவர் வந்து தன்னை காட்டிக் கொள்ளுகின்றாராம். அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடங்குகின்ற போது தனக்குத்தான் சாதகமான நிலை இருக்கின்றது என்று சொல்லியும் காட்டிக்கொள்வதற்கு ஜி ஜின்பிங்கும் விரும்புவார் என்று சொல்லியும் இப்போது கூறப்பட்டிருக்கின்றது. எனவே பெரிய அளவில் இந்த பேச்சுக்களின் மூலமாக இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்த்து வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று சொன்னாலும் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க 3 நாள் விஜயத்தை தான் சைனீஸ் லீடர் ஜி ஜின்பிங் அமெரிக்காவுக்கு செய்திருக்கின்றார். 10:40 இருக்கின்றது. இஸ்டெஃபமி நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: எப்போதுமே ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ணு. ஈஸ்ட் எஃப்எம் கேளுங்க.
1: எவ்ரிதிங் யூ லைக், எவ்ரிதிங் யூ நீட் இஸ் ஃபவுண்ட் ஓன்லி ஹியர்.
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: எஸ்எச்என் ஃபவுண்டேஷன் ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள எஸ்எச்என் நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: வாவ், அது எப்படி உங்கள ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன் பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால என்ற பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தர்ஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தர்ஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவினுக்கு மிடில் ஃபீல்டுக்கு இடையில். இங்கு மட்டுமே டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர் சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
6: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
7: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
6: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
7: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
6: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
7: 416-293-7287
6: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 67 மார்க்கம்.
7: 416-461-6401.
8: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithudan food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business
2: ஸ்காப்ரோவில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் ஃபைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்ன அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.
9: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே, தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.

0: இசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. பத்துக்கு மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
2: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் ஜே கே ஆர் சலோன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் ஜே கே ஆர் சலோன். தொடர்புகளுக்கு ரூபன் 6-4-7-2-9-3-5-8-9-9.
4: சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன்ஸ், ரெசிடென்ஷியல் கமர்ஷியலுக்கான ஃபர்ஸ்ட் செகண்ட் மோர்கேஜஸ், ரீஃபைனான்ஸ், ரினியூவல், இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்னை பெற்றுக் கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? நோ ப்ராப்ளம். பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், பேட் கிரெடிட், கன்சல்ட் ப்ரொபோசல், பேங்க் கிரப்சி உள்ளவர்களும் பெற்றுக் கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். சுப்ரா மோர்கேஜ் பைனான்சியல் சொல்யூஷன், நேசன், 1585 மார்க்கம் ரோட், யூனிட் 406, 416-908-5656
2: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் ஜே கே முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்ச், சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் ஃபின்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
0: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

நேரம் காலை 11:01. ஈஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளையோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வியாழக்கிழமையின் காலை வேளையில் ஈஸ்டெஃபம் தொடர்புகளுக்கு 416-824-1212 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைக்கலாம். ஈஸ்டெஃபம் 102.7@gmail.com என்ற இமெயில் முகவரியினூடாகவும் தொடர்பு கொள்ளலாம். யூடியூபில் ஈஸ்டெஃபம் 102.7, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்டெஃபம் தமிழ். எரிபொருள் விலை தொடர்ந்து அதிகரிக்கின்றது. 3% விலை உயர்வை இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்னும் 1-4% விலை உயரும் என்பதை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இன்றிலும் பார்க்க, நாளைக்கு 4% அதிகரித்த விலையில் நீங்கள் எரிபொருளை பெறக்கூடியதாக இருக்கும். சூரிய வெளிச்சம் மிக்க அழகான ஒரு பகல் பொழுதை நாங்கள் தொடர்ந்து சந்திக்கப் போகின்றோம். இப்போதும் வெளிச்சம் தான் நிறைந்திருக்கின்றது. 16 வெப்பநிலையாக இருக்கின்றது. 16 நாங்கள் உணர்கின்றோம். 18 வெப்பநிலை உயர்ந்து 19°C என்று கூடிய உடல்நிலையாக நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இரவு வேளை சற்று அதிகமான குளிரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். 7 வெப்பநிலை இருக்குமாம். 5°C இரவின் உடல்நிலையாக நாங்கள் பெற இருக்கின்றோம். 7:11 என்று சூரிய அஸ்தமனம் எதிர்வு கூறப்படுகின்றது என்பது தொடர்பான தகவல்களும் கூட காலநிலை தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை நாளைய நாளும் மிக அதிகமான வெளிச்சத்தோடு தான் இருக்கும். 20 வெப்பநிலையாகவும் 20 உணர்நிலையாகவும் கூட இருக்கப் போகின்றது நாளைய தினத்தில். தொடர்ந்து வரக்கூடிய வீக்கெண்டை பார்த்தால் சனி ஞாயிற்றுக்கிழமைகள் இரண்டும் சூரிய வெளிச்சமும் முகிலும் அணிந்திருக்கப் போகின்ற வார இறுதி நாட்களாக அமையப் போகின்றன. சனிக்கிழமை 21 வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை 22 வெப்பநிலை உணர்நிலையாக இருக்கும். அடுத்த திங்கள் 20-21 உணரப்படும். சூரிய வெளிச்சம் முகிலில் சேர்ந்திருக்கப் போகின்றது. அடுத்த செவ்வாய்க்கிழமை 21-22 நாங்கள் உணரப்போகின்றோம். சனிதையாகவும் அன்றைய நாளும் இருக்கப் போகின்றது. தொடர்ச்சியாக அடுத்த புதனில் தான் இனி நாங்கள் மழை எதிர்பார்க்க வேண்டியதாக இப்போதைய தகவல்கள் சொல்லுகின்றன. அடுத்த புதன்கிழமை மாலை இரவு பொழுதில் மழை அதிகம் இருக்கலாம். ஆனால் பகல் வேளை சூரிய வெளிச்சம் இருக்கும். 23 அடுத்த புதன்கிழமையில் உணர இருக்கின்றோம் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். எனவே ஃபால் சீசன் ஆரம்பித்தாலும் அடுத்த வாரம் சிறப்பான ஒரு வெப்பநிலை உணர்நிலையோடு தான் இருக்கப் போகின்றமை தொடர்பான காலநிலை தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றன. 11:04 ஈஸ்டெஃபமின் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.

நேற்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை 11:09 இருக்கின்றது. நேற்றைய தினம் புதன்கிழமை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா முக்கியமான தகவல்களை கனடாவின் சனத்தொகை தொடர்பாக வழங்கியிருந்தது. அதைத்தான் இந்த பொழுதிலே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மிக அதிகமாகவே தொடர்ந்து வரக்கூடிய இந்த குறைந்து வருகின்ற மைக்ரேஷன் ட்ரெண்ட்ஸ், இதன் காரணமாக கனடாவின் பாப்புலேஷன் குரோத் ரேட் இப்போது குறைந்து வருகின்றது என்பதைத்தான் நேற்று புள்ளி விபரவியல் திணைக்களம் கனடா வந்து தெரிவித்திருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் கனடாவின் சனத்தொகை வந்து இப்போது அதிகரித்திருக்கின்றது. ஆனால் அந்த அதிகரிக்கக்கூடிய வீதம்தான் குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட சொல்லப்பட்டிருக்கின்றது. 2026 ஜூலை மாதம் முதலாம் திகதி கிட்டத்தட்ட 41,798,407 மக்களாக இருந்திருக்கின்றது கனடாவின் சனத்தொகை ஜூலை மாதம் முதலாம் திகதி என்பதைத்தான் இங்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் இது வந்து ஜூலை முதலாம் தேதி 2025 ஒப்பிட்டு பார்க்கையில் வெறும் 1,89,425 மக்கள் அதிகரிப்பாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அதாவது 0.5% மட்டும்தான் உயர்ந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே வழக்கமாக பார்க்கப்படக்கூடிய ஜூலை டு ஜூலை குரோத் என்று சொல்லி பார்த்தால் அது வந்து இந்த கடந்த ஜூலை டு ஜூலை குரோத் வந்து குறைவாக இருப்பது அவதானிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு முன்பு 1916 காலப்பகுதியிலும் கூட இந்த மாதிரி சற்று குறைவான வளர்ச்சியாகத்தான் அது ஏற்பட்டிருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி 1944-1945 பிறகு மொத்த மக்கள் தொகையில் ஏற்பட்ட மிக குறைந்த ஜூலை டு ஜூலை வளர்ச்சியாகத்தான் இந்த வளர்ச்சி இப்போது பார்க்கப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கனடாவின் அந்த பாப்புலேஷன் குரோத் வந்து அதிஉச்சத்தில் இருந்த காலம் என்றால் 2023-2024 இடையிலான அந்த ஒரு சனத்தொகை வளர்ச்சி விகிதம் வந்து மிக அதிகமானதாக இருந்திருக்கின்றது. 2.8% அது உச்சத்தை தொட்டிருந்ததா. அதுக்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டுமே அது சீராக குறைந்து வருகின்றது என்று சொல்லித்தான் அந்த போக்கு தொடர்பான விவரங்களும் வெளியிடப்பட்டிருப்பதை இங்கு சொல்ல முடிகின்றது. ஜூலை 2024-2025 1.1% இருந்த சனத்தொகை வளர்ச்சி வீதத்தோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இப்போதே இந்த வளர்ச்சி வந்து பாதிக்கும் அதிகம் குறைந்திருக்கின்றது என்பதைத்தான் இந்த விவரங்களாக முக்கியமாக நேற்றைய தினம் புள்ளி விபரவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கின்றது என்பதைத்தான் சொல்லலாம். இந்த ஆண்டின் செகண்ட் குவார்டர் சொல்லி பார்த்தால் அதாவது 1 முதலாம் தேதியிலிருந்து ஜூலை 1 வரையிலான அந்த ஒரு 2வது காலாண்டு பகுதியில் கனடாவின் பாப்புலேஷன் வந்து 9,343 மக்களால் அதிகரித்திருந்தது, அல்லது 2% அதிகரிப்பு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2020 இரண்டாவது காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கையில் இதுதானாம் லோவஸ்ட் குரோத்தை கொண்டிருக்கின்ற ஆண்டு என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். அப்போது 2020 செகண்ட் குவார்டர் என்று சொல்லி பார்த்தால் COVID-19 பேண்டமிக் பரவா அறிவிக்கப்பட்ட அந்த ஆண்டு. எனவே அப்போது வந்து இமிக்ரேஷன் எல்லாமே நிறுத்தப்பட்டிருந்தது, மக்கள் பயணிக்கவில்லை. எனவே ஒவ்வொரு நாடுகளுக்கும் அவர்கள் செல்ல முடியாத நிலையில் அந்த ஒரு குடிபெயர்வு நிறுத்தப்பட்டிருந்தது. எனவே அதுக்கு பிறகு இப்போது இந்த ஆண்டின் 2வது காலாண்டில் தானாம் குறைந்தளவு மக்கள் தொகை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போதைய இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த மக்கள் தொகை வளர்ச்சி வீதத்தில் ஏற்பட்ட ஒரு மந்த நிலைக்கும் கடந்த 2 கனடாவின் சராசரி வயது அதிகரித்து கொண்டு போகின்றமைக்கும் மாறிவரக்கூடிய சர்வதேச குடிபெயர்வு போக்குகள் தான் காரணம் என்று சொல்லியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடா தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. சேஞ்சிங் இன்டர்நேஷனல் மைக்ரேஷன் ட்ரெண்ட்ஸ் தான் இந்த இரண்டுக்குமே காரணமாக இருக்கின்றது என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 2026 ஜூலை மாதம் 1 அந்த நிலவரப்படி ஒரு சராசரி கனேடியரது வயது வந்து 42.1 காணப்படுகின்றதாம். அதே நேரம் அந்த வயது இப்போதும் உயர்ந்து கொண்டு போகின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே நேரம் கனடாவில் நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் நிரந்தரமற்ற குடியிருப்பாளர்கள் அவர்களது எண்ணிக்கை என்று சொல்லி பார்த்தால் 2025 ஜூலை மாதத்தில் இருந்து அது வந்து
154,614 பேரால் குறைந்து ஜூலை 1, 2026 2,779,774 ஆக அது குறைந்திருக்கின்றது என்று சொல்லித்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த இப்போதைய நிலவரப்படி கனடாவில் நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் அவர்களது எண்ணிக்கை வந்து மொத்த சனத்தொகையில் 6.7% இருக்கின்றதா. அக்டோபர் 1st, 2025 நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸ் வந்து 7.2% டோட்டல் பாப்புலேஷனில் இருந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இப்போது இந்த நான் பெர்மனன்ட் ரெசிடென்ஸின் எண்ணிக்கையும் கூட குறைந்திருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டடி பெர்மிட் அல்லது இந்த ஒர்க் அண்ட் ஸ்டடி பெர்மிட் போன்றவை வழங்கப்படுதலை வந்து கெனடிய அரசாங்கம் குறைத்திருக்கின்றமைதான் இதற்கான காரணமாக அமைந்திருக்கின்றது என்பது தொடர்பாகவும் கூட அந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருப்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. கெனடியர்களில் வந்து 65 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களது எண்ணிக்கை இப்போது எங்களது பாப்புலேஷனில் 20% நிறைக்கின்றது என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். இது வந்து ஒரு 0.6% அதிகரிப்பு என்று சொல்லித்தான் இங்கு கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் 0-14 எண்ணிக்கை எங்களது பாப்புலேஷனில் 15% காணப்படுகின்றது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறைவு ஏற்பட்டிருக்கின்றதாம். 0.1% குறைவை இப்போது நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் என்பதையும் இங்கு தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு சில முக்கியமான ப்ரொவின்சஸை பார்க்கின்ற போது ஆல்பர்ட்டா தான் கனடாவிலேயே ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ப்ராவின்ஸாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அங்கு வந்து 1.5% சனத்தொகை அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கின்றதாம். பிரிட்டிஷ் கொலம்பியா தான் ஸ்லோவஸ்ட் ரேட் ஆஃப் குரோத்தை கொண்டிருக்கின்ற ஒரு மாகாணம் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒரே ஒரு ப்ராவின்ஸ் அல்லது டெரிட்டரி மட்டும்தானாம் தங்களது சனத்தொகையில் குறைவு ஏற்பட்டிருக்கின்றது என்பதை அறிவித்திருக்கின்றது. அது எந்த டெரிட்டரி என்று சொல்லி பார்த்தால் நார்த் வெஸ்ட் டெரிட்டரிஸ் என்பதை தான் இங்கு சொல்லியிருக்கிறார்கள். அங்கு வந்து பாப்புலேஷன் வந்து 0.3% குறைவு ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லித்தான் இப்போது இந்த தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. 11:06 மீஸ்ட் எஃப்எம் நேற்று இன்று நாளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

0: காற்றில் பரவும் இசை போல. ஈஸ்ட் எஃப்எம்,
1: ஈஸ்ட் எஃப்எம்.
2: Lakme Home Sing, Garden Suite மற்றும் Rental Multiplex Specialist. குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? Lakme Home Sing 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலியுறையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Tarion license builder with Tarion warranty. Lakme Home Sing 416-788-2426.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795. You are in good hands with Allstate.
4: IBC Tamil Productions, Bhaskaran Kandaya Valangum, Brahmandamana Padaippu, Poratam, Poratam, Poratam. October 2ஆம் தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: Football வெறும் விளையாட்டு இல்ல, அது உண்டு வாழ்க்கை.
4: டொரண்டோவில் அக்டோபர் 2ஆம் தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3ஆம் தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4ஆம் தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
4: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில்.

0: கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா.
1: பர்ச்சேஸ் அண்ட் ரீஃபைனான்சிங் ஃபார் கேஸ் ஸ்டேஷன்ஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டெயில் பிளாசா, ஆட்டோ பாடி ஷாப், ஸ்டோர் வித் அபார்ட்மெண்ட், டூப்ளக்ஸ், ட்ரிப்ளக்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹாபி ஃபார்ம்.
0: பிசினஸ் வைத்திருப்போர் மற்றும் பிசினஸ் ஆரம்பிப்போருக்கான பிசினஸ் லோன் அண்ட் பிசினஸ் லைன் ஆஃப் கிரெடிட்,
2: 10% டவுன் உடன் கமர்ஷியல் மோர்கேஜ்.
0: இலவச ஆலோசனைகளுக்கு ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ், 416-457-0651.
2: 416-457-0651. Some conditions may apply.
3: VJ Productions, Vijaya Jewelry உடன் இணைந்து வழங்கும் Vijaya Jewelry இன் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ். ரஞ்சித், ஆலம் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப் எம் 102.7.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப் எம் 102.7.

0: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
4: 437-860-7002. ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
5: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
2: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில் 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்காப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகின்றீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது 416-754-8881.
6: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி.
7: அது சரி.
6: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
7: என்னது,
6: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
8: விஜயா ஜுவல்லரியின் 2 கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2 கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
9: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
10: ஈஸ்ட் எஃப்எம்

நேற்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காலை 11:39. சர் டேவிட் அட்டன்பரோ இவர் தொடர்பாக எல்லோருக்கும் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் பாட்காஸ்டர், நேச்சுரல் ஹிஸ்டோரியன் மற்றும் ஒரு ரைட்டர் என்று சொல்லி பல முகங்களில் தொடர்ச்சியாக ஒரு 7 தசாப்தத்திற்கு மேலான காலப்பகுதியில் தனது பல்வேறுபட்ட படைப்புகளை வெளியிட்டு மிக உயரிய விருதுகள் பலவற்றையும் கூட அவர் பெற்றிருப்பதும் கூட குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். 1954 தானாம் ஜூ குவெஸ்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் தனது முதலாவது அந்த ஹோஸ்டான பணியை அவர் தொடங்கி இருக்கின்றார் என்பதையும் சொல்லியிருக்கின்றார்கள். அதில் அதுக்கு பிறகுதான் மிக மிக அதிகமான டாக்குமெண்ட்ரி சீரீஸை அவர் இயக்கியதில் பல்வேறுபட்ட தகவல்களையும் கூட தொடர்ந்து வழங்கக்கூடிய ஒருவராக சாதனை படைத்திருக்கின்றார். நீங்களும் கூட பார்த்திருக்கலாம் த லைஃப் கலெக்ஷன், நேச்சுரல் வேர்ல்ட், வைல்ட் லைஃப் ஆன் ஒன், பிளானட் எர்த் மற்றும் த ப்ளூ பிளானட், ஃப்ரோசன் பிளானட் என்று சொல்லி பல்வேறுபட்ட டாக்குமெண்ட்ரி சீரீஸ் வந்து உலக அளவிலே மிக பிரபலமானவை. அதே நேரம் பல விருதுகளையும் அவர் பெற்றிருக்கின்றார். பிளாக் அண்ட் ஒயிட் தொடக்கம், கலர், ஹை டெஃபினிஷன், 3D, 4K ரெசல்யூஷன் போன்ற பல்வேறுபட்ட விருதுகளில் விருதுகளை வென்றிருக்கக்கூடிய ஒரே தனி மனிதர் என்ற ஒரு மிக பெரிய சாதனையும் கூட அவரால் படைக்கப்பட்டிருக்கின்றது. அவர் வந்து 1926 மே 8ஆம் தேதி பிறந்திருக்கின்றார். எனவே இந்த ஆண்டு 100வது பிறந்த நாளையும் கூட அவர் கொண்டாடி இருக்கின்றார். எனவே அவரது பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்தநாள் ஏற்கனவே மே மாதத்தில் கொண்டாடப்பட்டிருக்கின்றது. எனவே அவரது 100வது வயது கொண்டாட்டத்தை ஒட்டி இன்னும் ஒரு உலக சாதனை ஒன்றை இங்கிலாந்தில் இருக்கின்ற ஒரு ஃபார்ம் ஒன்று உருவாக்கி இருக்கின்றமை தொடர்பான முக்கிய தகவல்களை தான் இங்கு நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் அதை இப்போது பதியப்பட்டிருக்கின்றது. இங்கிலாந்தின் ஹாம்ஷியர் என்று சொல்லப்படக்கூடிய பகுதியில் டொட்டன் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் தானாம், சனிஃபீல்ட்ஸ் ஃபார்ம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஃபார்ம் வந்து 10,000 அதிகமான பம்கின்ஸ் மற்றும் இந்த ஸ்குவாஷஸை பயன்படுத்தி டேவிட் அட்டன்பரோ அவரது ஒரு போர்ட்ரைட் ஒன்றை மிக மிக பிரம்மாண்டமாக அந்த பண்ணையின் ஒரு நிலப்பரப்பில் அவர்கள் உருவாக்கித்தான் அந்த கின்னஸ் சாதனையை படைத்திருக்கின்றார்கள் என்பதையும் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் அதே அந்த சனிஃபீல்ட் ஃபார்ம் தான் 2023 இன்னும் ஒரு பிரபலமான மனிதரது இதே மாதிரியான ஒரு போர்ட்ரைட் ஒன்றை உருவாக்கி அது உலக சாதனையில் முதல் தடவையாக தனது பெயரை பதிவு செய்து கொண்டது. இந்த சாதனையை இப்போது மீண்டும் அவர்கள் முறியடித்து புதிய சாதனையை படைத்திருக்கின்றார்கள். அந்த ஃபார்ம் அதன் நிர்வாக இயக்குநர்கள் என்பது தொடர்பான தகவல்கள் தான் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இப்போதே இந்த மொசாயிக் என்று சொல்லி பார்த்தால் இது வந்து 218.19 ஸ்கொயர் மீட்டர்ஸ் பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு உருவ அமைப்பு என்பதைத்தான் இங்கு சொல்லியிருக்கின்றார்கள். இதற்கு முந்தைய அவர்களது ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தால் அது வந்து 212 பரப்பளவில் இருந்திருக்கக்கூடிய ஒரு போர்ட்ரைட் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆசி ஆஸ்போர்ன் அவரது உருவப்படத்தை தயாரித்துத்தான் அந்த சாதனையை முதல் தடவையாக அவர்கள் பகிர்ந்திருந்தார்கள். இவர் வந்து ஒரு இங்கிலீஷ் சிங்கர், சாங் ரைட்டர் அண்ட் மீடியா பர்சனாலிட்டி. எனவே அவரது உருவப்படத்தை தான் கடந்த தடவை உருவாக்கி அந்த ஃபார்ம் வந்து சாதனை படைத்திருந்ததாம். எனவே அதே சாதனையை அவர்களை இப்போது முறியடித்துத்தான் சர் டேவிட் அட்டன்பரோ அவரது மிக பிரம்மாண்டமான ஒரு போர்ட்ரைட் ஒன்றை அவர்கள் 10,000 அதிகமான பம்கின்ஸ் மற்றும் ஸ்குவாஷஸை பயன்படுத்தி தத்ரூபமாக உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த படத்தை நீங்களும் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதை பார்க்கின்ற பொழுது தெரியும் எவ்வளவு அந்த பூசணிக்காய்களினால் இந்த அளவுக்கு தத்ரூபமாக ஒருவரது புகைப்படத்தை உருவாக்க முடியுமா என்று சொல்லித்தான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வரும். ஆனால் அது உருவாக்கப்பட்டிருக்கின்றது. எனவே ஒரு உலக சாதனையாக அது படைக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த செவ்வாய்க்கிழமை, நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை தான் அது அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் பதிவு செய்யப்பட்டு அந்த சாதனை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூட கூறப்பட்டிருக்கின்றது. ஒரு கலைஞர் ஆண்ட்ரூ பேகா என்பவர் தானாம் அந்த போர்ட்ரைட்டை வந்து டிசைன் பண்ணியிருந்தார். அது தனக்கு ஒரு சேலஞ்சிங் டாஸ்காக அமைந்தது என்பதையும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றார். டேவிட் அட்டன்பரோ அவரது பல படங்களை, புகைப்படங்களை வந்து நாங்கள் தேர்ந்தெடுத்து அதில் எதை உருவாக்கலாம் என்று சொல்லி மிக அதிகமாகவே ஆழ்ந்து ஜோசித்து தான் கடைசியாக தெளிவாக உருவாக்கப்படக்கூடிய ஒரு போட்டோவை நாங்கள் தெரிவு செய்து மிக கடுமையான சவால் மிக்க ஒரு
பணியைத்தான் நாங்கள் சந்தித்து இந்த ஒரு சாதனையை நிலைநாட்டி இருக்கின்றோம் என்று சொல்லித்தான் அந்த ஆர்டிஸ்ட் தெரிவித்திருப்பதையும் இங்கு சொல்லலாம். அதே நேரம் அந்த சன்னிஃபீல் ஃபார்மின் டிரெக்டர் தாமஸ் நெல்சன் என்ன சொல்லியிருக்கின்றார்னு சொன்னால், தங்களது ஃபார்ம் வந்து இதே மாதிரியான ஒரு அனுவல் டிஸ்பிளேயை ஒவ்வொரு வருடமும் செய்து வருகின்றது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய ஐடியாவினால் தான் அந்த அனுவல் டிஸ்பிளேயை நாங்கள் வெவ்வேறு பம்கின் உருவங்களை உருவாக்கி செய்ய தொடங்கினோம். ஆனால் இப்போது அது ஒரு நிரந்தரமான ஒரு செயற்பாடாக அந்த ஃபார்மின் கேலண்டரில் அது நடைபெற்று வருகின்றது என்று சொல்லித்தான் அவர் தெரிவித்திருக்கின்றார். தனது தந்தை வந்து அந்த ஃபார்மை உருவாக்கிய போது 1990களில் சிறிய பிரமிட்ஸை வந்து பம்கின்ஸினால் உருவாக்குவார். அப்போது தனக்கு அது ஒரு முட்டாள்தனமான ஐடியாவாகத்தான் இருந்திருக்கின்றது. ஆனால் அங்கு வரக்கூடிய மக்கள் அதனை விரும்பத் தொடங்கினார்கள். அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் நாங்கள் வித்தியாசம் வித்தியாசமான புகைப்படங்களையும் ஸ்ட்ரக்சர்ஸையும் பூசணிக்காய்களினால் உருவாக்கி வருகின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருப்பதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த ஃபார்ம் வந்து இந்த முறை என்ன மாதிரியான ஒரு மொசைக்கை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி மக்களிடம் சோஷியல் மீடியாவில் கேட்டிருந்ததாம். ஆகஸ்ட் மாதத்தில் மிக அதிக அளவிலானவர்கள் அட்டன்பரோ அவரது பெயரை தனம் கொடுத்திருந்தார்கள். எனவே அந்த நிலையில் தான் சர் டேவிட் அட்டன்பரோ அவரது 100வது வயதை கௌரவிக்கக்கூடிய வகையில் மிக பிரம்மாண்டமான ஒரு உருவப்படத்தை 10,000-க்கும் அதிகமான பம்கின்கள் மற்றும் ஸ்குவாஷஸினால் உருவாக்கி இந்த சாதனை இப்போது படைக்கப்பட்டிருக்கின்றது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டில் என்பதையும் கூட தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஆர்ட்வொர்க் வந்து இந்த வருடம் அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி தொடக்கம் 31ஆம் தேதி வரைக்கும் மக்கள் சென்று பார்வையிடக்கூடிய வகையில் அங்கு வந்து ஒரு பம்கின் இவெண்ட்டும் கூட கொண்டாடப்படுகின்றது என்பதையும் கூட இங்கு சொல்லியிருக்கிறார்கள். 11:46 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேற்று இன்று நாளை ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

11:51 நேற்று இன்று நாளை நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். இதமான ஒரு வெப்பநிலை உயர்வுடன் கூடிய சூரிய வளர்ச்சி மிக்க ஒரு நாளாகத்தான் இன்றைய நாளை தொடர்ந்து நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். 16 இப்போதைய வெப்பநிலை, 16 உணர்கின்றோம். வெப்பநிலை உயர்வு 18 இருக்கும். 18 தான் கூடிய உணர்ச்சியாக பிற்பகலில் உணர்ந்து கொள்ள இருக்கின்றோம். இரவில் 7 வெப்பநிலை சரிந்து 5°C தான் நாங்கள் உணர்கின்ற உணர்நிலையாகவும் இருக்கும். இரவு 7:11 இன்று சூரியன் அஸ்தமிக்கும் என்பது தொடர்பான தகவல்களையும் இன்றைய நாள் தொடர்பாக பகிர்ந்து கொள்ளலாம். எரிபொருள் விலை நாளைக்கும் உயர இருக்கின்றது. 3% இன்றைக்கு விலை உயர்வை சந்தித்திருக்கின்றோம். நாளைக்கு இன்னும் ஒரு 4% விலை உயரும் என்பது தொடர்பான தகவல்களும் கூட வெளியிடப்படுகின்றன. இதுவரை நேரமும் இன்றைய தினம் வியாழக்கிழமை காலை பொழுதில் நேற்று இன்று நாளையோடு இணைந்திருந்த நேர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு தொடர்ந்த மேட்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்லும் நான் மதுமிதா. நன்றி, வணக்கம். நேர்களை மீண்டும் சந்திக்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 வருட அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 6472682710
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch Sandipil, Dr. Bala அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
3: சேயோன் டாக்ஸ் வழங்கும் புகழ்பெற்ற வருடாந்த வகுப்புகள், இன்கம் டாக்ஸ் மற்றும் புக் கீப்பிங் வகுப்புகள் செவ்வாய், வியாழன் ஆகிய நாட்களில் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையும் நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். புக் கீப்பிங் வகுப்புகள் கிளவுட் பேஸ்ட் சாப்ட்வேரை பயன்படுத்தி பயிற்றுவிக்கப்படுகின்றன. சேயோன் டாக்ஸ், 2010 எல்ஸ்மியர் ரோட், யூனிட் 11, ஸ்காபரோ. தொடர்புகளுக்கு ஸ்ரீ கண்ணுதுரை, 416-438-3350. சேயோன் டாக்ஸ் .ca.
4: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ், கேரியர், குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ், ஃபர்னஸ், சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீட்டர்ஸ் விலையில் 1 வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள், 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன், நயாகரா ஃபால்ஸ், பீரபரோ, கிங்ஸ்டன், பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட், மாக்கமன் ஸ்ட்ரீட், சந்திப்பில், யாலோ பில்டிங்கில். 416-332-2989. Some conditions may apply.
5: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
6: உங்கள் மோட்கேஜை RBC, CIBC, BMO, TD போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜெனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742, 6478910742.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 12 மணி முதல் பல விடியங்கள், 3 மணி வரை முக்கிய தகவல்கள், உங்களை சுற்றி நடப்பவற்றை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஈஸ்ட் எஃப்எம் இன் வாட்ஸ்அப் டொராண்டோ. வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை வாட்ஸ்அப் டொராண்டோ.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு நிதான மதிய வேளையில் ஈஸ்ட் எஃப்எம் காற்றலியூடாக உங்கள் அனைவரோடு முனைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று செப்டம்பர் மாதம் 24 2026 வியாழக்கிழமையின் ஒலிபரப்பில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைக்கும் வளமை போன்றே நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம்மில் கேட்க இருப்பது வாட்ஸ்அப் ட்ரோண்டோ. தொடர்ந்து நிகழ்ச்சி உங்களோடு இணைந்திருக்க போகும் நான் நீரஜா. இனிமையான வணக்கம் நீர்களே. வளமை போன்று 12:00 to 3:00 மணி வரை டொரண்டோக்குள்ள வெளியிலெல்லாம் நல்லா நடைபெறுகின்றது. கனடாவுக்குள்ள முக்கியமான செய்தி இப்படின்னு சொல்லி பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற நேரமாக இருக்கப் போகின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, அதே போன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மாழ்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழலாம். ஆப் ஸ்டோர்ஸ் அல்லது வந்து நீங்கள் ஈஸ்ட் fm.ca செல்வதன் மூலம் கூட அங்கேயும் நீங்கள் இலகுவாக ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய வசதியும் இருக்கின்றது, அதனூடாகவும் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள முடியும். பிரதிமா தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும் யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சல் இருக்கின்றது eastfm102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து நாங்கள் வெளியே வானிலை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சிறந்த ஒரு காலநிலை தான், கொஞ்சம் குளிராக இருந்தாலும் நேற்று முன்தினங்களோடு ஒப்பிட்டு பார்க்கையிலே வந்து கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு வெப்பநிலை 17 இப்போது இருக்கின்றது. 19 என்று அதிகூடிய வெப்பநிலை மற்றும் முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுதாகவும் இருக்க போகிறது. நாளைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 20 மேலே நாங்கள் வெப்பநிலையை பெற இருக்கிறோம். 21 நாளை அதிகூடிய வெப்பநிலை, நாளைக்கும் வெளிச்சம் இருக்க போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கு. விதற்கு போட்டி போட்டு ஏற மாதிரி, அதாவது நேற்றிலிருந்து இன்றைக்கு வந்து 3% உயர்வடைந்திருந்தது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நள்ளிரவுக்கு பின்னர் மேலும் 4% உயர்வடைய இருக்கின்றது. 12:03 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

12:07 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக அவர் சற்றோண்டோ ஒழித்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே சிட்டி வந்து ஞாபகப்படுத்தின ஒரு விஷயம், இன்றைக்கு அதற்கான நிறைவு நாள். அதாவது நீங்கள் முனிசிபல் எலெக்ஷனில் வந்து ஓட் பண்ணுவதற்கு மெயில் மூலம் நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதற்கான ரெக்வஸ்டை வந்து நீங்கள் செய்து கொள்வதற்கான நிறைவு நாள் இன்றைய நாளாக இருக்கின்றது. செப்டம்பர் 24 மாலை 4:30 முன்னர் நீங்கள் இதை செய்து கொள்ள வேண்டும். அப்போது தான் நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்க விரும்புறீங்கன்னு சொன்னால் அதன் மூலம் வாக்களித்துக் கொள்ள முடியும். ஆகவே இன்று 4:30 முன்னர் நீங்கள் தபால் மூலம் வாக்களிக்க விரும்புபவர்கள் அந்த ரிக்வெஸ்டை வந்து செய்து கொள்ள முடியும். toronto.ca/vote-by-mail அப்படி என்று சொல்லி டீட்டெயிலை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும். இல்லாவிட்டால் toronto.ca/elections அப்படி என்று போனீங்கன்னாலும் இந்த எலெக்ஷன் தொடர்பான மேலதிக விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். பன்னிரண்டு மணி 8:00 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு மேலாளமான செய்திகள் எல்லாம் இருக்கின்றன, அவற்றை நாங்கள் எடுத்து வரப்போகிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள்.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானது என்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதியிருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி, அலை Community Legal Services, 289-242-5450.
2: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
3: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கே 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்க தான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
4: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, ஃபின்ச் வீதியில், மெக்காவின்
5: $99 $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified ProTech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் Valvoline Express Care, 2845 Markham Road, Scarborough.
6: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
7: IP கோல்ட் ஹவுஸ் திருமணம், பூப்பனித நீராட்டு விழா, கோவில் நகைகள், காசு மாலை, பதக்கம், புதிய டிசைன்களில் காப்புகள், நீளமான நெக்லஸ் தெரிவுகள் மற்றும் பல தெரிவுகளுக்கு IP கோல்ட் ஹவுஸ். டைமண்ட் பதித்த நகைகளுக்கு 55% ஆஃப். பேர்ல் ஜுவல்லரிஸ் வாங்கினால் செய்கூலி இல்லை. சிங்கப்பூர் நகைகள் சிறப்பு விலைகளில் கிடைக்கின்றன. IP கோல்ட் ஹவுஸ், 4D நியூ டெல்லி டிரைவ், யூனிட் 6, மார்க்கம், 905-554-5890.
8: நல்ல பாட்டு, நல்ல விஷயம்.
9: FM 102.7
8: East FM.
9: .ca.

12:22 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். லோ ஃபேம்ஸுக்காக ஏஐ டூல்ஸை உருவாக்கி வருகின்ற ஒரு கெனடிய நிறுவனம் ஹாவி. இதில் வந்து ஆன்டாரியோ டீச்சர்ஸ் பென்ஷன் பிளான், இது வந்து 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களை முதலீடு செய்திருக்கின்றதாம். இந்த முதலீட்டினை வந்து டீச்சர்ஸ் வெஞ்சர் குரோத் நிறுவனம் மேற்கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது வந்து டிஃபியூஷன் அண்ட் லைட் ஸ்பீட் வெஞ்சர் பார்ட்னர்ஸ் இணைந்து தலைமையேற்று நிகழ்த்திய ஹாவியினுடைய ஒரு நிதி திரட்டல் அந்த சுற்றின் போது நடைபெற்றிருக்கின்றது அப்படின்னு சொல்லி கூற

பெற்றிருக்கிறது. இதன் மூலம் மொத்தமாக 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றனவாம். இதில் பல்வேறு துறைகளில் வந்து இந்த அதை வந்து மேம்படுத்துவதற்கு ஹாவியினுடைய இந்த ஏஐ டூல்ஸ் வந்து பயன்படுத்தப்பட இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதற்கு வந்து உலகம் முழுவதிலும் இருந்து 3000க்கு மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 12:23

லிட்டிகேஷன் இந்த பகுதிகளில் வந்து அதிக கவனம் செலுத்துவதற்காக இந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தப்பட போகின்றன அப்படின்னு கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த பேபி நேம்ஸ் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமாகவும் இருக்கும். இந்த பேபி நேம்ஸை பொறுத்தளவிலே அடிக்கடி வந்து ஒவ்வொரு வருஷமும் என்னென்ன அதிகளவாக பேபிஸுக்கு வந்து சூட்டப்பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு விடயம் வந்து கணக்கெடுத்து சொல்லப்படும். அதே போன்று கடந்த ஆண்டு எந்த பேர் வந்து பேபிஸுக்கு அதிகம் வைக்கப்பட்டிருக்கிறன, இதில் வந்து ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்று வந்து பெண் குழந்தைகள், அடுத்தது வந்து ஆண் குழந்தைகள். இப்போதைக்கு வந்து பெண் குழந்தைக்கான பெயர் வந்திருக்கின்றது. ஸ்டாட்டிஸ்டிக் கனடா இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறது. நிறைய ஆண்டுகளாக ஒலிவியான்ற பெயர் வந்து நிறைய பேரால் வைக்கப்பட்ட பெயராக இருந்ததாம். இப்போ வந்து இந்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு என்றால் 2025 கடந்த ஆண்டிலே ஒலிவியாவை கொஞ்சம் முன்னால் டேக் ஓவர் பண்ணி வந்து முன்னால் போய் சார்லட் என்ற பெயர் வந்து முன்னிலை வைத்திருக்கின்றது. ஒலிவியா இரண்டாவதாக வந்திருக்கின்றதாம். 2025 சார்லட் என்ற பெயர் வந்து முன்னிலை வைத்திருக்கின்றதாம். 2025 கடந்த ஆண்டில் பார்க்கையில் ஒலிவியா என்ற பெயரை கொண்ட குழந்தைகள் 1445 இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று சார்லட் என்ற பெயரை கொண்ட குழந்தைகள் 1502 பேர் இருந்திருக்கின்றார்கள். 12:25 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: ஆண்டாரியோ மாகாண அரசின் இந்த நிதியாண்டு 13 பில்லியன் டாலர்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையுடன் நிறைவிற்கு வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளும் அமெரிக்காவுடனான வர்த்தக போர் ஏற்படுத்தியுள்ள நிச்சயமற்ற தன்மையும் பற்றாக்குறை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன. இலங்கையின் வடக்கில் நெடுங்கேணியில் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகியுள்ள தமிழர் பூர்வீக வழிபாட்டு தலமான வடுக்குநாரி மலையில் தமிழ் மக்களின் புரட்டாதி சனி வழிபாடுகளை தடுக்கும் நோக்கத்திலான போலீசாரின் மனுவினை வவுனியா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதே நாளில் பௌத்த நிகழ்வொன்று நடைபெற உள்ளதாகவும் இருதரப்பும் சமநேரத்தில் வழிபாடுகளை செய்வது அமைதி குலைவை ஏற்படுத்தும் எனவும் போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சட்டமீறல்கள் இடம்பெற்றால் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுமாறும் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றால் வரும் ஜனவரி மாதத்திற்குள் ஆட்சி மாற்றம் நிகழும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அதேவேளை தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் எவரையும் காப்பாற்ற திமுக முயற்சிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: வானலையில் தமிழ் வாசம், தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
3: இந்த வாரம் ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் வழங்குவது ஸ்வப்னாச்சாரி. For all your real estate needs, call Swapna at 416-888-9492.
4: எல்லா லிஸ்னர்ஸ்க்கும் வணக்கம். இப்போ ஆண்டாரியோல வந்து லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டில் புது ரூல்ஸ் வரப்போகுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். அப்படி வந்து நீங்கள் ஒரு டெனண்ட்டுக்கு N4 நோட்டீஸ் தரீங்க, ரெண்ட் பே பண்ணாததுக்காக அப்படின்ட்டு நீங்கள் தந்தீங்களனாக்கா, முந்தி அந்த நோட்டீஸ் பீரியடுக்கு 14 டேஸாக இருந்தது நீங்கள் லேண்ட்லார்ட் அண்ட் டெனண்ட் போர்டில் பதியறதுக்காக. இப்போ அந்த நோட்டீஸ் டைம் வந்து 7 நாளுக்கு மாறி இருக்கு. ஒருத்தர் வந்து ரெண்ட் உங்களுக்கு தொடர்ச்சியாக லேட்டாக தராங்க, விச் மீன்ஸ் அவங்க எப்பவுமே 7 நாள் இல்லை அதுக்கும் கூட லேட்டாக ஆக்குறாங்க. 3 தடவை 6 மாசம் பீரியடில் அவங்க லேட்டாக பண்ணாங்களானா, இதுக்கு வந்து கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக ரெண்ட்டை லேட்டாக பே பண்ணுறாங்கன்னுட்டு அர்த்தம். நீங்கள் அதுக்காகவும் அவங்கள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் போர்டுக்கு கூட்டிகிட்டு போய் எவிக்ட் பண்ணலாம் அந்த டெனண்ட்டை வீட்டிலேருந்து. அப்படி ஒரு டெனண்ட்டை வந்து நீங்கள் ஹியரிங்க்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அண்ட் அவங்க வந்து ஏதாவது மெயின்டெனன்ஸ்க்காக இஷ்யூ சொல்கிறாங்க, வீட்டில் இது சரியில்லை அது சரியில்லை அதனால தான் நான் ரெண்ட்டை பே பண்ணாமல் விட்டேன் அப்படின்ட்டு சொன்னாங்களா. இப்போ புது ரூல் பிரகாரம் அவங்க வந்து 6 காஸ்ட் என்ன காஸ்ட் ஆப்போடுதோ அந்த மெயின்டெனன்ஸ்க்கு அதோட 50% உங்களுக்கு ஹியரிங்க்கு 7 நாள் முன்னாடி அவங்க உங்களுக்கு தந்த ஆனோ லேண்ட்லார்டுக்கு, அப்போதான் அந்த மெயின்டெனன்ஸை அவங்க கிளைம் பண்ணலாம் ஹியரிங்கில். இன்னொன்று என்ன ரூல்னுட்டு பார்த்தீங்களா, N12 இருக்கு. அது வந்து லேண்ட்லார்ட் அண்ட் வீடு வாங்குறவங்க வந்து சொந்த யூஸ்க்காக வீடு எடுக்கிறதுக்காக N12 நோட்டீஸ்னுட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸ் பீரியட் முந்தி வந்து 60 டேஸ் இல்லை 90 டேஸ் அண்ட் 1 மந்த் காம்பன்சேஷனோட இருந்தது. இப்போ அது வந்து நீங்கள் 120 டேஸ் விச் மீன்ஸ் 4 மாதம் டைம் கொடுத்து நீங்கள் டெனண்ட்டை எழுப்பினீங்களனாக்கா நீங்கள் அந்த 1 மந்த் காம்பன்சேஷன் பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சில ரூல் சேஞ்சஸ் வந்திருக்கு. உங்களுக்கு இன்னும் தெரியணும்னாக்கா நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம், 416-888-9492. தேங்க் யூ.
3: ரியல் எஸ்டேட் மார்க்கெட் அப்டேட் மேலதிக விவரங்களுக்கு 416-888-9492.
5: Your favorite music on your favorite station 102.7.

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீ ஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீ ஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள்.
2: 4165085052
3: அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்தில இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பாத்துக்கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளாண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 416-788-2426
5: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் FM வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணையதளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25ஆம் தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
6: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்றுவிடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
7: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோர்பரேஷன், யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன், 6477083440.
8: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2nd முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
9: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
8: டொரண்டோவில் October 2nd மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3rd பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4th பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
10: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
11: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
8: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம்
12: 102.7.
13: East FM 102.7.

12:46 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, ஒன்டாரியோ மாகாணம் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், தங்களுடைய வரவு செலவு திட்டம் தொடர்பாக அறிவித்திருக்கின்றது. 2025 தொடக்கம் 26 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம்தான் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதில் பார்க்கையில் 13 பில்லியன் நிதி பற்றாக்குறையோடு இது சுபமாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் கூறப்பட்டிருக்கிறது. அதோடு ஆனால் கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னென்னு சொன்னால், கடந்த 2025 பட்ஜெட் வெளியிடப்பட்ட போது இந்த நிதி பற்றாக்குறை என்பது 14.6 பில்லியனாக இருக்கும் என்று சொல்லி எதிர்ப்பு கூறப்பட்டிருந்ததாம். ஆனால் அதோடு ஒப்பிட்டு பார்க்கையில் ஒரு 1.6 பெட்டராக தான் இருக்குது. 13 பில்லியன் தான் இந்த டெபிசிட் இருந்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றது. ஆனால் அதுக்கு முதல் ஆண்டு நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், 2024-25 டெபிசிட் என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தால், அந்த நிதி பற்றாக்குறை வெறும் 1.1 பில்லியனாக இருந்திருக்கிறது. 1.1 பில்லியனுங்க 13 பில்லியனுங்க. சரி, இந்த நிலையில தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதற்கு காரணம் என்று சொன்னால், இது வந்து ஹெல்த் மற்றும் எடியூகேஷனில் அதிகரித்த செலவினங்களால் தான் இந்த 10 பில்லியன் வந்து செலவினம் தங்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதாவது சுகாதாரத்துறையிலையும் கல்வித்துறையிலையும் தாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், அதனால தான் இந்த மேலதிகமான 10 பில்லியன் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி, ஹெல்த் கேரில் வந்து தங்களுடைய செலவினத்தை 6.2 பில்லியன் அதிகரித்து 97.5 பில்லியனாகவும், அதே போன்று எடியூகேஷனில் வந்து 2.3 பில்லியன் அதிகரித்து 40.1 பில்லியனாகவும் அதற்கான அந்த செலவினங்கள் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது அப்படி என்று சொல்லி மாகாண அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. 12:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
2: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
2: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
2: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் யூனிட் 67 மார்க்கம்.
2: 416-461-6401.
0: Ajax Nissan and Infiniti இல் செப்டம்பர் 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான lease rates இலும் வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 437-477-7960. 7477-7960.
3: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR Salon தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR Salon. தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: ஹாப்பி என்றுமே ஹாப்பி.
5: என்ன அவ்வளவு சந்தோஷம்?
4: டிவிஎஸ் காகோவால கொஞ்சம் உடுப்புகள், டிவி, லேப்டாப், ஐபோன், சாக்லேட் அண்ட் ஊருக்கு அனுப்பினான். அங்க வீட்டையே கொண்டு போய் கொடுத்தவையாம்.
1: ஊரில் உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building இன் உள்ளே. 416-291-3232.
6: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
7: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ.
2: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
7: 416-284-7000 கேஷ் பாயிண்ட்.

நேரம் 1:01 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்து கொண்டிருக்கின்றது. வெளியே 18 டிகிரியாக இருக்கின்றது மற்றும் முழுதாக சூரிய வெளிச்சம் நிறைந்த பொழுது இன்று அதிகுடிய வெப்பநிலை 19 இருக்கப் போகின்றது. 1:02 இந்த அதிகுடிய வெப்பநிலையை நாங்கள் பெற இருக்கின்றோம். நாளை 21 அதிகுடிய வெப்பநிலையாக இருக்கும். நாளைக்கும் வெளிச்சம் நிறைந்திருக்கும். அதேபோன்று எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 4% இன்று நள்ளிரவுக்கு பின்னர் உயர்வடைய இருக்கின்றது. நீங்களும் எங்களோடு இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது. அதேபோன்று eastfm.ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்டு மாழ்வதற்கு, அதேபோன்று பிரத்யேகமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள் காணொலிகளை நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் eastfm தமிழுடாகவும் யூடியூபில் eastfm 102.7 உடாகவும் பார்த்து மாழலாம். eastfm தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1216-824-1212 மின்னஞ்சலம் இருக்கின்றது eastfm 102.7 @gmail.com.

ஒரு மணி 7 நிமிடம் எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இப்போது ஒரு கருத்து கணிப்பு முடிவு தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இது வந்து ஒன்டாரியோ மாகாணத்திலே அரசியல் கட்சிகளிடையிலான ஒரு ஒப்பீடாக இருக்கின்றது. இப்போது இருக்கின்ற ஒன்டாரியோ அரசாங்கம் மீது ஏராளமான பேருக்கு வந்து அதிருப்தி இருந்தால் கூட தொடர்ந்து அவர்கள்தான் முன்னிலை வகிக்கின்றார்களாம், அதாவது பிசி கட்சி என்பது இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. லயாசன் ஸ்ட்ராட்டஜிஸ் நிறுவனத்தினுடைய ஒரு புதிய கருத்து கணிப்பு இதுதான். இப்போது ஒன்டாரியோ மாகாணத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் யாருக்கு வாக்களிப்பார்கள் அப்படி என்று சொல்லி இது தொடர்பான ஒரு கருத்து கணிப்பாக காணப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதத்திலே 40% ஆதரவு வந்து பிசி பார்ட்டிக்கு தான் இருந்திருக்கின்றது. அடுத்தது வந்து 34% ஆதரவு லிபரல் கட்சிக்கு காணப்பட்டிருக்கின்றது. என்டிபிக்கு வந்து 21% ஆதரவும், ஏனைய கட்சிகளுக்கு வந்து 3% ஆதரவும், கிரீன் பார்ட்டிக்கு வந்து 2% ஆதரவும் காணப்பட்டிருக்கின்றது. ஒன்டாரியோ பொறுத்தளவிலே பிசி வந்து தொடர்ச்சியாக ஒரு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்றது, தங்கள் இடத்தை தக்க வச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு மாதிரி அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. அதே வேளையிலே லிபரல் கட்சிக்கு வந்து யார் தலைமை தாங்குறா என்பதை பொறுத்து அது கொஞ்சம் நிலையற்றதாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றதாம் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. யார் வேட்பாளர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தப்பட்ட பின்னர் அது வந்து ஒரு மாற்றத்தை காண்கின்றது அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இதேவேளையிலே கடந்த மாதத்திலே அதற்கு முன்னர் ஒரு கருத்து கணிப்பு நடைபெற்ற போது பார்க்கையில் லிபரல் பிசி பார்ட்டிக்கு வந்து 39% ஆதரவு காணப்பட்டிருக்கின்றது, லிபரலுக்கு வந்து 35% ஆதரவு காணப்பட்டிருக்கிறது. ஒரு 4% இடைவெளி இருந்திருக்கின்றது. ஆனால் இந்த தடவை பார்க்கையிலே 6% அது உயர்வடைந்திருக்கின்றது. ஏனென்றால் 1% அதிகரித்து பிசிக்கு வந்து 40% ஆதரவும், லிபரலுக்கு வந்து 1% குறைவடைந்து 34% ஆதரவாகவும் இருந்திருக்கின்றது. அதே போன்று பிரீமியர் டக்ஃபோர்ட் அவர்களுக்கான ஆதரவு தொடர்ச்சியாக முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறதாம். அதிலும் இப்போது பார்க்கையிலே ஆகஸ்ட் மாதத்தில் 36%, ஜூலையில் 24%, செப்டம்பரில் வந்து 38% இருக்கின்றது அப்படி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஒரு 1:10 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு வகையான ஃபோர்டு வாகனங்கள் மீளப்பெறப்பட்டிருக்கின்றன. என்ன வகையான வாகனங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மணிந்திருங்கள் எஸ்டெஃப்எம்மோடு.

0: காற்றில் பரவும் இசை போல.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
2: உங்கள் முதல் வீட்டையோ அடுத்த வீட்டையோ வாங்க திட்டமிடுகின்றீர்களா? சிஐபிசி வழங்கும் சிறந்த மோர்கேஜ் சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். $4,500 வரை கேஷ்பேக் மற்றும் 3.79% முதல் தொடங்கும் குறைந்த வட்டி வீதம். புதிய வீடு வாங்குவது, முதலீட்டு சொத்து வாங்குவது, உங்கள் தற்போதைய மோர்கேஜை சிஐபிசிக்கு மாற்றுவது, உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி ரெனோவேஷன் வேலைகள் செய்வது, கடன் ஒருங்கிணைப்பு செய்வது என எதுவாக இருந்தாலும் சிஐபிசி உங்களுக்கு உதவ காத்திருக்கின்றது. தகவல்களுக்கு அபி செல்வம், சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர், 416-821-0462, 416-821-0462. சம் கண்டிஷன் அப்ளை. எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
3: என்னது,
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் 2nd கொண்டாட்டம் October 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் 2nd கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள் ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: நந்தா கேட்ரிங் 6 கிளைகளுடன் வரவேற்கின்றது. 5,000 to 5,000 பேர் வரையான கேட்ரிங் வசதி. சைவ மற்றும் அசைவ உணவுகளுக்கு 2 வெவ்வேறு வேர்ஹவுஸ்களுடன் நந்தா கேட்ரிங். 416-626-8421, 416-626-8421.
6: அமுதே தமிழே, அழகிய
1: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
5: என்ன சரியா சிரமப்பட்டு கொண்டு நடந்து வாரே?
7: சின்ன ஆக்சிடென்ட், சரியான மசில் ஸ்பெயின். டாக்டர்ட்ட போனான், பிசியோதெரபிக்கு போ சொன்னவர். எங்க போறேன்னு தெரியல.
5: சின்ன ஆக்சிடென்டோ பெரிய ஆக்சிடென்டோ, பிசியோதெரபிக்கு ப்ரோ லைஃப் தான் திறமான இடம்.
8: ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட் இப்பொழுது 5,000 சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன். ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட AJ 4 1 6 7 0 4 8 0 7 4.
9: East FM 102.7 கேட்டாலே East FM 102.7.

1:26 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, ஃபோர்டு வாகனங்கள் மீளப்பெறப்படுகின்றன அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட் கனடா தெரிவித்திருக்கின்றது. 57,077 வாகனங்கள் இப்படி மீளப்பெறப்படுகின்றனவாம். 2023, 2024, 2025, 2026 ஆண்டிற்கான வாகனங்கள் இது வந்து ஃபோர்டு F-150 வாகனங்கள் தான் மீள அழைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக என்ன அப்படின்னு சொன்னால், இதனுடைய அந்த ஃபியூல் சிஸ்டத்திலே வந்து பிரச்சனை இருக்கின்றது அப்படின்னு சொல்லித்தான் இந்த மீளழித்தல் இருக்கின்றது. என்ன விடயம் என்று சொன்னால், சில இந்த சர்டன் ட்ரக்ஸிலே இந்த ஃபியூல் டேங்கினுடைய ஸ்ட்ராப் வந்து சரியாக மூடப்படாது அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இது வந்து திடீரென்று நிற்பதன் காரணமாக விபத்துக்கள் ஏற்படலாம், அதே போன்று எரிபொருள் லீக் ஏற்படலாம், அதனால் வந்து ஃபயர் கூட உருவாகலாம். மேலும் இந்த டேங்க் வந்து ட்ரக்கில் இருந்து பிரிந்து விழுந்து விட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஹசார்டாக இருக்கும். ஏனைய வாகனங்களும் விபத்துக்குள்ளாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இப்படி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொண்டிருப்பதன் அடிப்படையில் தான் இந்த ஃபோர்டு F-150 2023-2026 ஆண்டிற்கான வாகனங்கள் மீளழைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கின்றது. அவை அந்த வாகனங்கள் யாராவது வைத்திருந்தீங்கன்னு சொன்னால் உடனடியாக உங்களுடைய டீலரை நீங்கள் கண்டாக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். 1:27 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7. ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.

0: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக பிரதமர் மாக்கானி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலதிக தகவல்களை வெளியிட மறுத்த பிரதமர், எனினும் அவ்வாறான தீவிரமான அபாயம் ஒன்றை எதிர்கொள்ள தயார் இல்லாமல் இருப்பது பொறுப்பற்ற தன்மை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களில் முதலமைச்சரின் உரையினை பார்க்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளை எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இலங்கையின் நீதித்துறையில் எஞ்சியுள்ள சுயாதீனத்தை பாதுகாக்கவே நீதித்துறை சார்ந்த புதிய திருத்தச் சட்டங்களை ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டியுள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பாதுகாக்கும் அளவில் இலங்கையின் நீதித்துறையில் சுயாதீனம் இருந்ததில்லை என அவர் கூறியுள்ளார்.
1: பண்பலை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: எப்பொழுதும் கேளுங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: விஜி ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லைவ் ரஞ்சித் ஆலப்ராஜு ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜி ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள் எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7
2: ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர் நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்டு வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ் ஸ்னோ டயர்ஸ் ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 அவுட்லேண்ட் மைல் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜாக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம் 4378607002 4378607002.
3: உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டீஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக் கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
4: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல். கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை இவி சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் பாட்லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் புர்வை அழையுங்கள். 416-989-4700 416-989-4700.
3: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன், வெள்ளி, சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 647-833-4998
6: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

1:43 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வார இறுதியிலும் ஏராளமான நிகழ்வுகள் இடம்பெற காத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து ட்ரோனோ விண்டேஜ் ஷோ, இது வந்து ஏராளமான பழைய காலத்து விண்டேஜ் உடைகளோட ஒரு குளோதிங் சேலாக இடம்பெற போகின்றது. 14வது ஆண்டாக 120 மேலான வெண்டர்ஸ் இங்கே கலந்து கொள்கின்றார்களாம். 60,000 ஸ்கொயர் ஃபீட் அளவிலான குயின் எலிசபெத் பில்டிங், இது வந்து எக்ஸிபிஷன் பிளேஸில் இருக்கின்றது. அங்கே தான் இந்த விண்டேஜ் ஷோ இடம்பெற போகின்றது. டிக்கெட்ஸ் இருக்குமென்று சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. செப்டம்பர் 26 27 வரைக்கும் இடம்பெற போகின்றது. 2 காலை 10 to 6 வரை 26 27 காலை 10 மாலை 5 வரைக்கும் இடம்பெற போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனோ கார்லிக் ஃபெஸ்டிவல், ஆன்டாரியோ கார்லிக் ஃபெஸ்டிவல் என்று நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா மேலது விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். இது வந்து 15வது ஆண்டாக இடம்பெற போகிறது. டொரண்டோவிலே அலன் கார்டனில் இடம்பெற போகின்றது. செப்டம்பர் 27 ஞாயிற்றுக்கிழமை வந்து காலை 10 மாலை 5 வரைக்கும் அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. நிறைய பேருக்கு என்ன வெங்காயம் ஆக்களுக்கு சும்மா நாங்கள் பேச்சுவார்த்தையில் சொல்லுவோமோ தெரியல, அவ்வளவு மருத்துவ குணம் மிக்கது இதுக்கு அப்படி சொன்னாங்க. அதே வழியில் காலிக்கும் அவருக்கு அண்ணன் தம்பி மாதிரி இந்த ஒனியன் காலிக்கெல்லாம் எங்களுக்கு ஏராளமான நன்மைகளை செய்கிறவங்க. ஆனால் காலிக்கிட ஃப்ளேவர் சிலருக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவர் நல்லவர் வல்லவர். சரி, இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலிக்கை வச்சு ஏராளமான விடயங்கள் உணவுகளில் இருந்து ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், ஐஸ்கிரீம், குக்கி என்று சொல்லி எந்த பாரபட்சமும் இல்லாமல் எல்லா உணவுலையும் மிஸ்டர் காலிக்கை பயன்படுத்தி ஸ்வீட் அண்ட் சேவரி, அதாவது இனிப்பான புளிப்பான காலிக்கி ஃப்ளேவரான எல்லா பல விஷயங்களை இவங்களுக்காக கொண்டு வர இருக்கின்றார்கள். அரவுண்ட் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. உலகத்தில் என்னென்ன இடங்கள் எல்லாம் அந்த காலிக்கை பயன்படுத்தி உணவுகள் ட்ரிங்க்ஸ் எல்லாம் தயாரிக்கப்படுதோ அதே போன்று உங்களுக்கு ஐஸ்கிரீம் குக்கி என்று சொல்லி எல்லாவற்றையும் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியதான ஒரு நிகழ்வாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மாலை 5 வரைக்கும் காலிக் ஃபெஸ்டிவலும் இடம்பெற போகுது அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. ட்ரோனோ அக்டோபர் ஃபெஸ்ட் அப்படின்னும் ஒரு நிகழ்வு, இது வந்து ஜெர்மன் கல்ச்சரை பிரதிபலிக்கின்ற ஒரு நிகழ்வாக 15வது ஆண்டாக இடம்பெற போகின்றதாம். இது தொடர்பாக நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்து கொள்ள முடியும். இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இருக்கின்றன. அதே வேளையில் டிடிசி கோட் சேஞ்சஸ் இருக்கும் அப்படி என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அதையும் நீங்கள் கவனத்துக் கொள்ள முடியும். 1:46 வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: கெனடியன் எல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 ஆண்டு முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித் பிரீத்தி ஸ்டீல் பிரீத்தி ப்ளூ லீஃப் வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர் பிரஷர் குக்கர் ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884 பி கெனடி ரோட் கெனடியன் எல்ஸ்மேர் சந்திப்பில் ஸ்கார்ப்ரோவில் சாமியன் சன்ஸ் 416-298-1598.
2: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பால அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவையாற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
1: ஃபோர்மியூலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. September 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபோர்மியூலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ஷான் சர்வானந்த்
3: 1 7 2 0 1 1 8 4 4 6 7 2 0 1 1 8 4 4 6 7 2 0 1 1 8 4 6 7 2 0 1 1 8 4
1: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது NP மோட்கேஜஸ் இங்க். மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்டாக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்க மறுத்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
4: 416-754-8881 18 வருட அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா. 6473025748 6473025748 camsonics.com.
5: உங்கள் பயணங்களில் உடன் வரும் இசை அலை. ஈஸ்ட் FM
6: 102.7.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் எப்போதுமே கேளுங்க.
1: நேரம் சரியாக 2 மணி. ஈஸ்ட் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. நீங்களும் எங்களுடைய இணைந்திருக்க 102.7 இருக்கின்றது, இல்லாவிட்டால் ஈஸ்ட் எஃப்எம் .ca இருக்கின்றது. உலகத்தின் எந்த இடத்திலிருந்தும் நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ்வதற்கு அதே போன்று ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணியும் அதனூடாக நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். பிரத்தியமாக தயாரிக்கப்படுகின்ற செய்திகள், காணொலிகள் போன்றவற்றை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழுடாகவும், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 உடாகவும் நீங்கள் பார்த்து மகிழலாம். ஈஸ்ட் எஃப்எம் தொடர்பான அனைத்து விடயங்களுக்கும் 416-824-1212 மின்னஞ்சலும் இருக்கின்றது, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com. சரி, அப்படியே வந்து வெளியே நாங்கள் வானிலையை பார்க்கலாம். வெளிச்சம் நிறைந்த ஒரு பொழுதாகத்தான் இருக்கின்றது. 19 இப்போது வெப்பநிலை. இன்றைய நாளுடைய அதிகூடிய வெப்பநிலையை நாங்கள் எட்டியிருக்கின்றோம். 1 மணி வரைக்கும் இந்த அதிகூடிய வெப்பநிலை இருக்கப் போகின்றது. நாளைக்கு அதிகூடிய வெப்பநிலையாக 21°C இருக்கும். நாளையும் வெளிச்சமான பொழுதாகத்தான் இருக்கப் போகின்றது. எரிபொருள் விலையை பார்த்தோம் என்று சொன்னால் 4% நள்ளிரவுக்கு பின்னர் உயர்வடையே இருக்கின்றது.

2:06 எஸ்டெஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே பார்க்கலாம். நாங்கள் இங்கே நிறைய விடயங்களுக்கு வந்து இந்த இன்சூரன்ஸை மடுத்து வைத்திருக்க வேண்டியது தெரிந்த ஒரு விஷயம். குறிப்பாக வந்து பெரிய அளவிலான இன்சூரன்ஸ்னு சொல்லி பார்க்கையில் பிரதானமானவை இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸாக இருக்கும், அல்லது வந்து வாகனங்களுக்கான இன்சூரன்ஸ், ஆட்டோ இன்சூரன்ஸ், இப்படி பல விடயங்களுக்கு இன்சூரன்ஸ் இருக்கின்றன. இந்த நிலையிலே வந்து இது எங்களுக்கான ஒரு காப்புறுதி அப்படி என்று சொல்லி ஏதாவது எதிர்பாராத விதமாக ஏதும் செலவினங்கள் அல்லது வந்து களவு போகிற அப்படி பல விடயங்கள் நடைபெறும் போது அதை ஈடுகட்டுவதற்காக நாங்கள் எடுப்போம். ஆனால் அப்படி கிளைம் பண்ணதுக்காகவே வந்து இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனை பேருக்கு தெரியும்? அதுதான் இப்போது ஒரு பெண் கூறியிருக்கின்றார். இவர் வந்து ஆண்டாரியோவின் செயின்ட் தாமஸை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. கிறிஸ்டின் பியூக்லர் அவர்தான் தன்னுடைய அனுபவத்தை தெரிவித்திருக்கின்றார். இதில் வந்து lowestrates.ca இது வந்து ஒரு புதிய புள்ளி விவரங்களை கூறியிருக்கின்றது. அதிலே பார்க்கையிலே ஒரு காப்பீட்டு கோரிக்கை, அதாவது நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுடைய இன்சூரன்ஸ் பேமெண்ட்டை வந்து அதிகரிக்க செய்யும். அது மாத்திரமில்ல, கடந்த 5 ஆண்டுகளில் பார்க்கையிலே இந்த மோட்கேஜ் இன்சூரன்ஸ் எல்லாம் ஸ்டெடியாக உயர்ந்து தான் வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியும் கூற இருக்கின்றார்கள். ஆட்டோ இன்சூரன்ஸ் கூட அப்படித்தான். சரி, இந்த நேரத்தில் வந்து இப்போது என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்க்கையில் இந்த இன்சூரன்ஸை பார்த்தால் ஒரு 5 ஆண்டுகளுக்குள் நீங்கள் ஒரு 2 தடவைகள் இந்த கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படி என்று சொன்னால் சில நிறுவனங்கள் உங்களுடைய பாலிசியை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது அப்படி என்று சொல்லி தெரிவித்திருக்கின்றது இந்த lowestrates.ca. இதுதான் அவருக்கும் நடைபெற்றிருக்கிறது. என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய பேஸ்மெண்ட்ல வந்து வெள்ளம் ஏற்பட்டிருந்ததாம். இதனால் வந்து அதை சரி செய்வதற்கு தாங்கள் கிளைம் பண்ண முடிவு செய்து கிளைம் பண்ணியிருந்தோம் என்று சொன்னால் அந்த சுவர் டியூப்ல வந்து தங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. இதனால் தங்களுடைய அந்த வீட்டு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து வெள்ளம் வந்து விட்டது. தாங்கள் தங்களுடைய இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் கிட்டத்தட்ட ஒரு $18,000 வந்து இழப்பீடாக பெற்றிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இழப்பீட்டை கொடுத்துருக்குறாங்க. அதோட சரிதானே அப்படின்னு சொல்லி இவர் நினைச்சா அடுத்த ஆகஸ்ட் மாதத்துலேயும் வந்து இவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு. கடிதம் வந்து அதை எடுத்து வாசித்து பார்த்தான்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் அடிக்கடி வந்து இந்த கிளைம் செய்கிறீங்க, இதனால் எங்களுடைய நிறுவனம் உங்களுடைய இன்சூரன்ஸை வந்து புதுப்பிக்க போவதில்லை, நாங்கள் ரினியூ பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றது. அப்போ தான் இவர் யோசித்து பார்த்துருக்கு, அப்படா நான் வேறொரு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கு கிளிக் ஆகிட்டேன்னு சொன்னால் ஒரு 3 வருஷத்துக்கு முதல் தன்னுடைய வந்து இந்த இயர்ஃபோன் போன்றவற்றை தொலைத்திருக்கின்றேன் தான், அதன் காரணமாக ஒரு $4,000 வந்து தான் இழப்பீடு கோரியிருந்தேன் அப்படின்னு சொல்லி அது அவர் 3 ஆண்டுகளுக்குள் 2 தடவைகள் இவர் வந்து இந்த கிளைம் செய்ததால் அவருடைய இன்சூரன்ஸ் பாலிசியை வந்து நாங்கள் புதுப்பிக்க போவதில்லை என்று சொல்லி அந்த கம்பெனி தெரிவித்து விட்டதாம். அது மாத்திரமல்ல, இது ஒரு அதிக ஆபத்தானவங்க அப்படி என்ற கேட்டகரியில் வந்து இவர் வகைப்படுத்தப்பட்டிருந்தார் அப்படின்னு சொல்லியும் கூறப்பட்டிருக்கிறது. அதுக்கு பிறகு சரி ஒன்று போனால் இன்னும் இருக்குதானேன்னு சொல்லி இவரும் தேடுதல் வேட்டியை நடத்தியிருக்கிறார். ஆனால் 10-15 இன்சூரன்ஸ் கம்பெனிஸை தொடர்பு கொண்ட போதும் இவருக்கு வந்து தாங்கள் வந்து ஒரு ஆபத்தானவர்கள் என்று கருதுகிறதன் அடிப்படையிலே, அதாவது இன்சூரன்ஸுக்கு தங்களுக்கு வந்து காப்பீட்டை வழங்குவதற்கு மறுத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். சரி, இது வந்து சிலருக்கு ஒரு விழிப்புணர்வை கொண்டு வருவதற்காக தான் இதை வந்து பகிர்கின்றேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கிறார். இரண்டு மணி 10 நிமிடம் வாட்ஸ்அப் ட்ரோண்டோ ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7
1: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கெனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப்
3: 4 1 6 9 7 0 2 4 0 8 4 1 6 9 7 0 2 4 0 8 புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4 1 6 7 2 6 4 4 1 7 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
4: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும் ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும் மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைவ் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
5: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
4: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128 4168354128.
5: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
6: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமோர் இருக்க பயமேன், 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமோர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமோர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
7: ABS Mr. P. சிங்கராஜ் வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. சிங்கராஜ்
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாடு.
9: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
10: ABS Mr. P. சிங்கராஜ் is the best for the Tamil.
11: பாட்டு நாலு விஷயம்
12: FM 102.7
11: ஈஸ்ட் FM.ca

2:23 வாட்ஸ்அப் ட்ரெண்டோ ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த இன்சூரன்ஸ் தொடர்பாக நாங்கள் பார்த்திருந்தோம். இதிலே வந்து சில டிப்ஸ் சொல்லியிருக்கிறார்கள். lowestrates.ca அதனுடைய காப்பீட்டு நிபுணர் ப்ளோ டிசோசா வேற என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் பொதுவாக இந்த காப்பீட்டை செலுத்தும் போது, அதாவது இன்சூரன்ஸ் பணத்தை உங்களுக்கு தீர்மானிப்பதுக்கு பல காரணம் இருந்தாலும், ஒன்று வந்து உங்களுடைய அந்த கிளைம் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். இது இன்சூரன்ஸ் வந்து உங்களை பாதுகாப்பதற்காகத்தான் நிச்சயமா இருக்கு, ஆனா அது பொதுவா பெரிய இழப்பீடுகளுக்கு அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். இதுல என்ன விஷயம் சொன்னா, ஒரு 5 ஆண்டுகள்ல நீங்க ஒரு கிளைம் செய்தீங்கன்னு சொன்னா அது உங்களோட பிரீமியத்தை 20-22% அதிகரிக்கும். 20% தொடக்கம் 22% அதிகரிக்கும். அதே போன்று 5 ஆண்டுகளில் 2 கோரிக்கை நீங்கள் செய்தீங்க என்றால் அது வந்து 30% வரையில் உங்களுடைய அந்த பேமெண்ட்டை கூட்டும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். அதே போன்று பெரியளவிலான ஒரு வெள்ளம் வாரணம் அல்லது தீ விபத்துக்கள் இப்படி என்று சொல்லி வரும்போது அதுக்கு நீங்கள் கிளைம் பண்ணலாம். ஆனால் சின்ன சின்ன இழப்பீடுகளுக்கு வந்து நீங்களே பணம் செலுத்துவதை கருத்துக்கொள்வது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கின்றார். ஆனால் 5 ஆண்டுகளில் நீங்கள் 2 தடவை கிளைம் பண்றீங்கன்னு சொன்னால் அது பெரிய கோரிக்கையா சின்ன கோரிக்கையான்றதெல்லாம் கடந்து சில நிறுவனங்கள் உங்களுடைய இந்த இன்சூரன்ஸை வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு அல்லது ரினியூ பண்ணாமல் விடுவார்கள் அப்படின்னு சொல்லியும் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் 2க்கு மேற்பட்ட கிளைம் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிடைப்பதும் கொஞ்சம் பிரச்சனையை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. சரி, இந்த நேரத்தில் தான் இந்த பெண்மணிக்கு என்ன நடைபெற்றுன்னு சொன்னால், இப்போ அவள் இன்சூரன்ஸ் எடுத்து விட்டா, ஆனால் அவருக்கான கட்டணம் வந்து 2 மடங்கு ஆகி இருக்கிறதா. இப்போ அவன் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், இப்படி தன்னுடைய இந்த காப்பீட்டு கட்டணம் வந்து பாதிக்கப்படும்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா தான் தன்னோட இந்த இயரிங் எய்டை வந்து நானே பே பண்ணியிருப்பேன், வெறும் 3000 or 4000 அதுக்கு வந்து தான் கிளைம் பண்ணியிருந்தேன். நானும் அப்படி தெரிஞ்சிருந்தா, இப்படி எல்லா விஷயம் இருக்குன்னு சொல்லி தெரிந்தால்

மேலும் 250 நார்த் அமெரிக்கன் ஸ்டோர்ஸை வந்து இந்த வாரம் க்ளோஸ் பண்ணியிருக்கிறது அப்படி என்று கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஒரு 627 ஸ்டோர்ஸ் வந்து நார்த் அமெரிக்கா மற்றும் யூரோப்பில் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கின்றதாம். இந்த நிலையில் தான் இந்த வாரம் மீளவும் ஒரு 250 நார்த் அமெரிக்கன் ஸ்டோர்ஸ் வந்து மூடப்பட இருக்கின்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய சேர்மன் மற்றும் சிஇஓவாக பிரையன் நிக்கல் வந்து 2024 ஆண்டிலே பதவியேற்றிருந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இப்போது இந்த விடயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. 2:26 நிமிடம்.

0: ஆண்டானியம் மாகாண அரசின் இந்த நிதியாண்டு 13 பில்லியன் டாலர்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையுடன் நிறைவிற்கு வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளும் அமெரிக்காவுடனான வர்த்தகப் போர் ஏற்படுத்தியுள்ள நிச்சயமற்ற தன்மையும் பற்றாக்குறை உயர்விற்கு காரணமாக அமைந்துள்ளன. இலங்கையின் வடக்கில் நெடுங்கேணியில் ஆக்கிரமிப்பிற்கு உள்ளாகியுள்ள தமிழர் பூர்வீக வழிபாட்டுத்தலமான வெடுக்கினாரி மலையில் தமிழ் மக்களின் புரட்டாதி சனி வழிபாடுகளை தடுக்கும் நோக்கத்திலான போலீசாரின் மனுவினை வவுனியா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அதே நாளில் பௌத்த நிகழ்வொன்று நடைபெறவுள்ளதாகவும் இருதரப்பும் சமநேரத்தில் வழிபாடுகளை செய்வது அமைதி குலைவை ஏற்படுத்தும் எனவும் போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சட்டமீறல்கள் இடம்பெற்றால் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுமாறும் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றால் வரும் ஜனவரி மாதத்திற்குள் ஆட்சி மாற்றம் நிகழும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அதேவேளை தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் எவரையும் காப்பாற்ற திமுக முயற்சிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார்.
1: FM 102.7 கேட்டாலே சம்மர் சம்மர் சம்மர் ஈஸ்ட் FM 102.7.

0: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன்
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கோரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீஓன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில். ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீஓன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும், 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கோரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டார் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போ.
3: வாவ், அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட சமையலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசிலைன், பேரண்ட்ஸோட டென்டர்ஸ் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி என்றதால எந்த பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேர் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: சந்தஸ் ஃபேமிலி டென்டல் கிளினிக், டாக்டர் பவித்ரா நந்தீஸ்வரர், 1001 சந்தஸ் சர்க்கிள், யூனிட் 207, பிஞ்ச் வீதியில், மெக்கா
1: குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னொரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங்க், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
2: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன், 289-275-8795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன், 289-275-8795. You are in good hands with Allstate.
6: ஆரத்தி சூப்பர் சென்டர், மலிவு விற்பனை, முகூர்த்த பட்டு புடவைகள், மணமகளின் முதல் சாரி, பிரைட்மேட் சாரீஸ், காஞ்சிபுரம் சாரீஸ், சாஃப்ட் சில்க் சாரீஸ், லெஹங்கா ஷோட் ஷல்வார்ஸ், ஆண்களுக்கான சர்வாணி, குர்தா பட்டு வேட்டி, சிறுவர் சிறுமியர்களுக்கான உடைகள், மேலும் பல தெரிவுகள். சிங்கப்பூர், துபாயில் இருந்து நவீன டிசைன் தங்க நகைகள் விசேட விலையில் பெற்றுக் கொள்ளலாம். ஆரத்தியின் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுங்கள். 2250 மார்க்கம் ரோட், ஸ்காபரோ. 4163354653. ஆரத்தி, பொன்னும் பட்டும் பரிமாணமாகும் இடம்.
7: The station with the best music.
8: It's East FM.

2:46 மிஸ்டர் எஃப்எம் ஊடாக வாட்ஸ்அப் ட்ரோண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. சரி, இந்த வழியிலே எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷனுக்கான கேம்பெயின்ஸ் எல்லாம் இடம்பெற ஆரம்பித்திருக்கின்றன. அதே போன்று சூடுபிடித்திருக்கின்றன என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்கின்றது. அக்டோபர் 26 எலெக்ஷன் இடம்பெற இருக்கிறது. சரி, இந்த நேரத்திலே மிசிசாகாவினுடைய மேயரல் கேண்டிடேட்டாக இருக்கின்ற பானி கிரம்பி அவர்கள் இட் இஸ் டைம் அப்படின்னு சொல்லி கூறியிருக்கிறார். எதற்கு அப்படி என்று சொன்னால், டிடிசி லைன் 2 சப்வே வந்து மிசிசாகாவினுடைய ஹார்ட் ஆஃப் த மிசிசாகா வரையில் விஸ்தரிக்கப்படுவதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இதற்கு வந்து மிசிசாகா மூவ்ஸ் 2.0 அப்படி என்று சொல்லியும் ஒரு விடயத்தை கூறியிருக்கின்றார். இது தொடர்பான ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் பிளான் ஒன்றினை வந்து அவர் இப்போது வெளியிட்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதில் வந்து டொரண்டோவையும் மிசிசாகாவையும் இணைப்பதற்கான ஒரு விடயமாக இது இருக்கும், இலக்குவாக பயணங்களையும் மக்கள் மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக தான் மேயராக தெரிவு செய்யப்படுகின்ற பட்சத்திலே வந்து ஒரு வருடத்திற்குள்ளேயே தான் ஒரு ஃபார்மல் பார்ட்னர்ஷிப்பை வந்து ஆன்டாரியோ, மெட்ரோலிங்க், சிட்டி ஆஃப் டொரண்டோ, டிடிசி போன்றவற்றோடு ஏற்படுத்தி இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அவர் கூறியிருக்கின்றார். 2:48 வாட்ஸ்அப் டொரண்டோ அளித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த விடயத்தோடு நானும் விடைபெற்றுச் செல்லும் நேரமும் வந்திருக்கின்றது. இதுவரை நிரமு நிகழ்ச்சியில் இணைந்திருந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு இனிய பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுச் செல்லும் நான் நீரஜா. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உங்களோடு ரிஷி இணைந்திருப்பார். இனிமையான வணக்கம் நீர்களை தொடர்ந்து மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக இருங்கள்.

0: தமிழ் வாசம் தமிழ் வாசம் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 102.7 உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
1: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
0: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
1: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி
0: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கம் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி
1: 416-293-7287
0: மற்றும் 30 நியூ டெல்லி Drive Unit 67 Markham
1: 416-461-6401.
2: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
3: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன். 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோட் லோ ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர். சரண்யா சிவனேசன் 6477083440.
4: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
5: ஃபுட்பால் வெறும் விளையாட்டில்
4: டொரண்டோவில் அக்டோபர் 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
6: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
7: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
4: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
8: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
0: நீங்கள் கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இன்வெஸ்ட்மென்ட் ப்ராப்பர்ட்டி அல்லது வேக்கன்ட் லேண்ட் வாங்க விரும்புகிறீர்களா? அதற்குரிய டவுன் பேமெண்ட் முழுமையாக இல்லாவிட்டாலும் செகண்ட் மோர்கேஜுக்குரிய எந்த செலவுகளும் இல்லாமல் உங்கள் வீட்டின் ஈக்விட்டியை பயன்படுத்தி அதனை ஒழுங்கு செய்து தருகின்றார் கமர்ஷியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பைனான்சிங் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டனி டி பொன்ராஜா. இலவச ஆலோசனைகளுக்கு 416-457-0651. அத்துடன் சகலவிதமான ரெசிடென்ஷியல் பர்ச்சேஸ், ரீஃபைனான்சிங், ஹோம் ஈக்விட்டி, இப்போது பிரைவேட் செகண்ட் மோர்கேஜை 24 மணி நேரத்தில் பெற்றுத் தருகின்ற Anthony T. Ponraja, Commerce Ventures, 416-457-0651.

0: நேரம் சரியாக 3 மணி. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமை 2026 ஆண்டு ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. மற்றொரு உற்சாகம் நிறைந்த ஈஸ்ட் எஃப்எம் வானிலையினூடாக உங்கள் அனைவரோடும் இணைந்திருப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து உங்களோடு ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம்.
1: ஈழம், உலகம், வானம், வரலாறு, காடு, கடல், இசை, திரை.
2: சபா, இப்பவே கண்ண கட்டது.
3: என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களேம்மா?
1: வார நாட்களில் மாலை 3 மணி முதல் 5 மணி வரை ஈஸ்ட் எஃப்எம் திசையெங்கும் கிழக்கு. திசையெங்கும் கிழக்கு
0: இன்றைய நாளும் கூட 5 மணி வரையான நேரத்தில் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினூடாக பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்ளிருக்கின்றோம். இணைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7 மற்றும் ஈஸ்ட் எஃப்எம் .ca ஊடாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூப்பில் ஈஸ்ட் எஃப்எம் 102.

ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 3:09 இருக்கின்றது. திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. 17 டிகிரி செல்சியஸ் ஆகவே உணரப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நள்ளிரவு மற்றும் தாண்டிய வேளைகளில் உணரப்படுகின்ற வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரையில் குறைவடையும். நாளை வெள்ளிக்கிழமை பிரதானமாக வெயில் எதிர்பார்க்கப்படுகின்றது. 20 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் அதிகூடிய வெப்பநிலையாக இருக்கும். வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 4% அதிகரிக்க இருக்கின்றது. அலுவலக தொடர்பிலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com என்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: அமுதே தமிழே, அழகிய மொழியே, எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 தேதி காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: Ajax Mitsubishi இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi the September sale to remember. தமிழில் பேச அகமத்
2: உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு சிறந்த தரிசொன்றை கொடுங்கள். குழந்தைகள் மற்றும் இளவயதினருக்கான கேஷ் வேல்யூ இன்சூரன்ஸ் பாலிசி வாழ்நாள் முழுவதும் நிதி ஆதாரத்தையும் அதிகரித்து செல்லும் ஆயுள் காப்புறுதியையும் தருவதோடு வாழும் போதே கேஷ் வேல்யூவும் கிடைக்கின்றது. 20 மட்டுமே கட்டுப்பணம் செலுத்த வேண்டும். 50 $1,00,000 கேஷ் வேல்யூவில் தொடங்கி $1.5 million வரை வாழும் போதே பெற முடியும். மேலதிக விவரங்களுக்கு பிரியா புவிராஜ், லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க், 416-779-2323.
4: அரசு அங்கீகாரம் பெற்ற பவுண்ட் அடைவு சேவையை வழங்கும் ஜீவா ஜுவல்லர்ஸில் 22-carat 1-gram நகை அடைவுக்கு $100 $150 வரையும், 22-carat 1-pound நகை அடைவுக்கு $1,000 $1,200 வரையும் வழங்கப்படுகின்றது. 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22-carat தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா ஜுவல்லர்ஸ், மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் சந்திப்பில், GTA ஸ்கொயர் மால், யூனிட் 105, 416-834-2266.
5: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி. மக்கா லாய், ரஞ்சு, ஆலப் ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாலவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள். மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் 102.7.

0: திசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் டாட் சிஏ ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
1: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய இராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக பிரதமர் மார்க் கார்னி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலதிக தகவல்களை வெளியிட மறுத்த பிரதமர், எனினும் அவ்வாறான தீவிரமான அபாயம் ஒன்று எதிர்கொள்ள தயார் இல்லாமல் இருப்பது பொறுப்பற்ற தன்மை என கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களில் முதலமைச்சரின் உரையினை பார்க்குமாறு

0: தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளையில் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இலங்கையின் நீதித்துறையில் எஞ்சியுள்ள சுயாதீனத்தை பாதுகாக்கவே நீதித்துறை சார்ந்த புதிய திருத்தச் சட்டங்களை ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டியுள்ளதாக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பாதுகாக்கும் அளவில் இலங்கையின் நீதித்துறையில் சுயாதீனம் இருந்ததில்லை என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: எப்பவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் வைக்க தோணுமே தோணும். ஏன்னா இது ஈஸ்ட் எஃப்எம்.
1: ஃபார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். பிஎஸ்டபிள்யூ ப்ரோக்ராம்ஸின் வழக்கமான 8,090 டாலர்கள் கட்டணம் 4,999 டாலர்கள் மாத்திரமே. ஃபார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான 3,500 டாலர்கள் கட்டணம் 1,999 டாலர்கள் மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. ஃபார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374
2: Ajax Nissan and Infinity இல் செப்டம்பர் 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing இலும் குறைவான லீஸ் ரேட்ஸ் இலும் வழங்கப்படுவதுடன் இன்ஃபினிட்டி வாகனங்கள் விசேட லீஸ் அண்ட் பைனான்ஸ் ரேட்ஸ் இல் காத்திருக்கின்றன. அத்துடன் $1,000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக புக் ஆவதனால் தாமதிக்காமல் முகமத் லெபியை அழையுங்கள். 437-477-7960
3: வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart surf matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR per valikattudal, Sri Lankan dual citizenship per udavudal. KM Business Solutions, 647-522-1775, 647-522-1775. KM Business .ca
5: உங்கள் அனைத்து விதமான காப்புறுதி தேவைகளுக்கும் 20 அனுபவம் கொண்ட நம்பிக்கையான காப்புறுதி முகவர் ஜெயா சாந்தி சிவசோதி. ஓட்டோ, ஹோம், ஸ்டூடண்ட் ரெண்டல், வேக்கன் ப்ராப்பர்டி என்பவற்றோடு நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது கிளீனிங் செய்பவராக இருந்தால் குறைந்த கட்டணத்தில் கமர்ஷியலோடு கமர்ஷியல் லைபிலிட்டி இன்சூரன்ஸ் ஆகியவற்றையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான பில்டர்ஸ் ரிஸ்க் இன்சூரன்ஸையும் பெற்றுத் தருகின்றார். அத்துடன் மெக்கானிக்கல் ஷாப், பாடி ஷாப் போன்ற உங்கள் சகல விதமான வர்த்தகங்களுக்கான காப்புறுதிகளை குறைந்த கட்டணத்தில் பெற்றுக்கொள்ள ஜெயா சாந்தி சிவசோதி. 647-268-2710
6: குறைவான நேரத்தில் நிதி தேவைகளை நிறைவாக பூர்த்தி செய்து தர அன்றும் இன்றும் இனி என்றும் மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ் ப்ளூ பில்டிங் இல் மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ்.
7: 50,000 ஹோம் இக்யூட்டிக்கு மாதாந்த கட்டுப்பணம் 375 டாலர்கள். கெட் அப்ரூவல் வித் இன் 24 hours, ஃபண்டட் வித் இன் 72 hours.
6: மோர்கேஜ் ரீஃபைனான்சிங், ரினியூவல், கிரெடிட் இம்ப்ரூவ்மெண்ட் லோன் என அனைத்திற்கும் ஓர் பெயர்
7: மோர்கேஜ் சொல்யூஷன்ஸ். கிருபா தனபால சிங்கம், 416-298-2777 mortgagesolutions.ca.
8: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம்

0: ஈஸியா டியூன் பண்ணுங்க ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
1: ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
3: ஏய் நாதஸ்,
4: என்னண்ணே கூப்பிட்டீங்களாண்ணே?
3: இந்தா 1 ரூபாய், போய் 2 பழம் வாங்கிட்டு வா.
4: ரஸ்தாலியா பூவை பழமா?
3: ஏதாவது வாங்கிட்டு வா போட.
4: 2 பழம் எனக்காரு. எங்க அண்ணன் பழம் வாங்கிட்டு சொன்னாரு.
3: உங்க அண்ணன் கலெக்டரா? காசு கொடுத்தா எவ்வளவு கொடுப்பையா?
4: சரி, 2 பழம் என்ன விலை?
3: 2 ரூபாய்க்கு 2.
4: 2 1 ரூபா?
3: ஓ, 2 ரூபாய்க்கு 2யா?
4: 2 1 ரூபா?
3: 2 ரூபாய்க்கு 2.
4: 2 1 ரூபா?
3: உங்க கூட தலைவலியா? காசு கொடு, நீ பிச்சுக்க.
4: என்ன
3: இது
4: பழம்?
3: நான் உங்ககிட்ட எத்தனை வாங்கிட்டு சொன்னேன்?
4: 2.
3: 1 இருக்கு, இன்னொன்னு இங்க.
4: இன்னொன்னு தாங்க இது.
3: ஏய், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
4: ஒரு ரூபாய்க்கு எத்தனை பழம் 2 பழம் 1 இந்த இருக்கு இன்னொன்னு இங்க 2 பழம் 2 பழம் நான் உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன் 1 ரூபாய்க்கு எத்தனை பழம் 2 பழம் உன்னு இந்த இருக்கு இன்னொன்னு இங்க இன்னொன்னு தாங்க இது. என்ன சொன்னேன் பழம் வாங்கி சொன்னீங்க எத்தனை பழம் 2 பழம் உன்னு இந்த இருக்கு இன்னொன்னு இங்க இன்னொன்னு தாங்க இது. தம்பி
5: 1 பழத்துக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? என்ன பழத்தை சாதாரணமா சொல்லிட்டு பழம் தாண்டி பெரிய விஷயம்.
3: ஒரு பழத்தால பரமசிவம் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சு ஒன்னு பழனிக்கு போயிருச்சு. அது மாம்பழம், இது வாழைப்பழம். ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணுதான்.
6: விடுங்க, நீங்க விடுங்க. உங்ககிட்ட என்ன சொன்னேன்?
4: பழம் வாங்கி சொன்னீங்க.
6: எத்தனை?
4: 2.
6: நான் எவ்வளவு கொடுத்தேன்?
4: 1 ரூபாய் கொடுத்தீங்க.
6: 1 ரூபாய்க்கு எத்தனை பழம்?
4: 2 பழம்.
6: கடைக்காரர் கிட்ட போய் கேட்டியா?
4: கேட்டனே.
6: கடைக்காரன் கொடுத்தானா?
4: கொடுத்தான்.
6: எத்தனை கொடுத்தான்?
4: 2 பழம் கொடுத்தான்.
6: ஒண்ணு இந்த இருக்கு, இன்னொன்னு
2: சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே.
7: நல்ல பாட்டு, நாலு விஷயம்.
1: FM 102.7.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா சிஆர்வி களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24, 25, 26 வியாழன் வெள்ளி சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அலையுங்கள் ராஜா தர்மலிங்கம், 6478334998 6478334998.
2: எனக்கு அட்டியல் காப்பு சங்கிலி,
3: அது சரி.
2: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்
3: என்னது?
2: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
4: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 விஜய் ப்ரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
5: ஜனிஷான், உங்கள் மோட்கேஜை ஆர்பிசி, சிஐபிசி, பிஎம்ஓ, டிடி போன்ற பிரதான வங்கி ஒன்றின் மூலம் பெற 35 வருட பேங்கிங் அனுபவம் கொண்டவர். இது மட்டுமல்ல, ரீஃபைனான்சிங், பிரைவேட் செகண்ட் மோட்கேஜ், கமர்ஷியல் மோட்கேஜ் எதுவானாலும் உங்களுக்கு உதவுகிறார். பேங்கில் மோட்கேஜ் மறக்கப்பட்டதா? ரஷ் க்ளோசிங் தேவையா? வீடு பவர் ஆஃப் சேல் நிலையில் உள்ளதா? அழையுங்கள் ஜனிஷான், மேனேஜிங் பார்ட்னர், மிலேனியல் மோட்கேஜ் எக்ஸ்பர்ட் சிங். 6478910742 6478910742.
6: வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ். உங்கள் வீட்டில் குடியிருப்பவர்கள் வாடகை செலுத்தவில்லையா? அந்த வாடகையாளரை சட்டப்படி வெளியேற்ற வேண்டுமா? சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உதவுகிறார் ஸ்ரீராம் ரங்கன். அழையுங்கள் 416-473-8472. ஸ்பீடிங், ரெட் லைட், கேர்லஸ் டிரைவிங் மற்றும் கிரிமினல் ஆஃபென்ஸ் போன்ற டிராபிக் டிக்கெட் பெற்றுவிட்டீர்களா? பயப்பட வேண்டாம், உங்களுக்கு சட்டப்படி உதவ தயாராக இருக்கிறார் ஸ்ரீராம் ரங்கன். வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ், 416-473-8472. வேகன்ஸ் லீகல் சர்வீசஸ்.
7: ஊரில்
8: உங்கள் உறவுகளுக்கு விரும்பிய பொருட்களை இப்பொழுது மிக விரைவாக அனுப்பலாம். கொழும்பு முதல் யாழ்ப்பாணம் வரை இலங்கை முழுவதும் மற்றும் இந்தியா முழுவதும் குறைந்த கட்டணத்தில் உங்கள் பொருட்கள் உங்கள் வீடுகளுக்கே நேரடி விநியோகம். TVS Cargo, Markhaman Steels, Red Building in Ullay. 416-291-3232.
9: தேசத்தை கடந்து வாழ்வோரின் நேசத்தை இணைக்கும் ஒரு பாலம் TVS Cargo.
10: 7 நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 East FM. East FM.

நேரம் 4:09 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கிற நிகழ்ச்சி திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. வார நாட்களில் 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையெங்கும் கிழக்கு நிகழ்ச்சியில் இணைந்திருக்க முடியும். வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் வெயில் பிரதானமாக இருக்கின்றது. இன்று நள்ளிரவை தாண்டிய நேரங்களில் உணரப்படுகின்ற வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை குறைவடையும். நாளைய தினம் வெயில் பிரதானமாக எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை 20 டிகிரி செல்சியஸ் அதிகூடிய வெப்பநிலை. வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 4% அதிகரிக்க இருக்கின்றது. அனைத்து கைபேசிகளிலும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் ஆப்பினை இலவசமாக டவுன்லோட் செய்து அவற்றின் ஊடாகவும் எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் .ca-வுக்கு செல்வதன் ஊடாக நீங்கள் அங்கு இலவசமாக இலகுவான முறையில் எங்களுடைய ஆப்களை டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அங்கும் நீங்கள் நேரடியாக ஸ்ட்ரீம் பண்ணி எங்களுடைய ஒலிபரப்புகளை கேட்கலாம். ஈஸ்ட் எஃப்எம் பற்றிய விவரங்களையும் நீங்கள் ஈஸ்ட் எஃப்எம் .ca-வில் பெற்றுக்கொள்ள முடியும். திசை எங்கும் கிழக்கு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:09

0: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417 யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center 416-726-4417.
1: Ajax Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. Ajax Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம் 437-860-7002
2: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம் போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2nd முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்
3: ஃபுட்பால் பெரும் விளையாட்டில் வாழ்க்கை.
2: டொரண்டோவில் அக்டோபர் 2nd மாலை 7 யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3rd பிற்பகல் 1 வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4rd பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
4: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
5: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
2: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் 6 யார்ட்ஸ் 416-970-2408
0: உங்கள் அனைத்து விதமான மோட்கேஜ் தேவைகளையும் 10 மேலான அனுபவத்துடன் நிறைவேற்றி தருகின்றது. NP மோட்கேஜஸ் இங்க் மார்க்கம் அண்ட் ஃபின் சந்திப்பு கண்மையில், 2225 மார்க்கம் ரோட், ஸ்வீட் 408, ஸ்கார்ப்ரோ. நீங்கள் ஒரு மோட்கேஜ் ஏஜென்ட் ஆக விரும்புகிறீர்களா? புதிய மோட்கேஜ் முகவர்கள் பணிக்கமர்த்தப்படுவதோடு மோட்கேஜ் கோர்ஸ் மற்றும் ட்ரைனிங் செலவுகளை NP மோட்கேஜஸ் இங்க் ஏற்றுக்கொள்ளுகின்றது. விவரங்களுக்கு அழையுங்கள் 416-997-3862 அல்லது
7: 4167584881. ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
8: East FM 102.7 கேட்டாலே East FM 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். 4:23 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய நாளில் நாங்கள் மாக்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்களை அறிந்து கொள்ளப் போகின்றோம்.
1: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கம் இனிஸ்டிஸ் ரெட் பில்லிங்கிலே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அனுபவம் வந்த ஆசிரியர்களால் வகுப்புகளில் இடம் வழங்கப்படுகின்றன. மாதாந்த கட்டணம் 38 மட்டுமே. மாக்கம் அகாடமிக்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை நாங்கள் நிலைப்படுத்துகிறோம். 416-795-0707 உள்ள அழைத்து விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் பிள்ளைகளில் பாடசாலைகள் எவ்வித சிரமங்களும் இன்றி கற்கினர்களை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. மாக்கம் ஸ்டீஸ் ரெட் பில்லிங் உள்ளே என்பது குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொண்டு மிக சிறந்த வகையிலே தமிழ் பேசுவதற்கு சிறந்த வழிகாட்டியாகவும் மாக்கம் அகாடமி விளங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அழைத்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். 416-795-0707 அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம். மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 குறிப்பாக மாக்கம் ஸ்ரீஸ் ரெட் பில்லிங் உள்ளே மாக்கம் அகாடமி அமைந்திருக்கிறது. இப்பொழுது புதிய ஆண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கான ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. மாக்கம் அகாடமியில் மாணவர்களுக்கு தனித்துவமான முறையிலே பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனிக்கேர் எடுக்கப்பட்டு இந்த வகுப்புகள் வழங்கப்படுகிறது. ஸ்கூல் ஹோம்ஒர்க் குறிப்பாக முழுமையான ஸ்கூல் ஹோம்ஒர்க்கை ஹெல்ப்பாக வழங்கப்படுகிறது. மாணவர்களுக்கு கவனம் எடுக்கப்பட்டு அவர்கள் பாடங்கள் சிறந்த முறையில் அனுபவமுள்ள ஆசிரியராக கற்பிக்கப்படுகிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு வகுப்புகளிலும் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களோடு வகுப்புகள் இடம்பெறுவதனால் உங்களுடைய பிள்ளைகள் இலகுவாக கற்க நெறிகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் இப்பொழுது மாக்கம் அகாடமி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது மாக்கம் அகாடமி. 416-795-0707 நீங்கள் அழைக்கலாம். குறிப்பாக இது மாக்கம் ஸ்ட்ரீஸ் ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மாதாந்த கட்டணம் 30 மட்டுமே. அதுபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழ் கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கம் ஸ்ட்ரீட் ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 416-795-0707

0: Your favorite music.
1: On your favorite station.
2: 102.7.
3: It's East FM.
4: East FM. Tamer. Seidiher.
5: ஒன்டாரியோ மாகாண அரசின் இந்த நிதியாண்டு 13 பில்லியன் டாலர்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளும் அமெரிக்காவுக்கான வர்த்தக போர் ஏற்படுத்தியுள்ள நிச்சயமற்ற தன்மையும் பற்றாக்குறை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன. இலங்கையின் வடக்கில் நெடுங்கேணியில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள தமிழர் பூர்வீக வழிபாட்டுத்தலமான வெடுக்கனாறு மலையில் தமிழ் மக்களின் புரட்டாதிச்சன்னி வழிபாடுகளை தடுக்கும் நோக்கத்திலான போலீசாரின் மனுவை வவுனியா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது.

0: அறிவித்துள்ளது. அதே நாளில் பௌத்த நிகழ்வொன்று நடைபெறவுள்ளதாகவும், இருதரப்பும் சமநேரத்தில் வழிபாடுகளை செய்வது அமைதிக்குலவை ஏற்படுத்தும் என்றும் போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சட்டமீறல்கள் இடம்பெற்றால் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுமாறும், தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றால் வரும் ஜனவரி மாதத்துக்குள் ஆட்சி மாற்றம் நிகழும் என திமுக அமைப்பு செயலாளர் எஸ் ஆர் பாரதி தெரிவித்துள்ளார். அதேவேளையில் தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் இவரையும் காப்பாற்ற திமுக முயற்சிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம்.

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca. எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன் கிளீன் பண்றேன்னு நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
1: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
0: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே பைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
1: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்மே ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
0: 416-788-2426.
2: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக்ட் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட் ஸ்கார்போ.
3: BSRV Medical and Dental Office, Warden and Finch சந்திப்பில் டாக்டர் பாலா அவர்களின் நிர்வாகத்தில் இயங்கும் BSRV Medical and Dental Office இப்பொழுது முழுமையான மருத்துவ மற்றும் பல் மருத்துவ சேவைகளுடன் இயங்குகிறது. பிரபல பல் மருத்துவர் டாக்டர் கோபால் இங்கு பிரின்சிபல் டென்டிஸ்டாக சேவை ஆற்றுகிறார். காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட்ரி, ஃபேமிலி டென்டிஸ்ட்ரி, ரூட் கேனல் ட்ரீட்மெண்ட், பிரேசஸ், கிரவுன்ஸ் அண்ட் ஃபில்லிங்ஸ் போன்ற பல் மருத்துவ சேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். வாரத்தில் 7 நாட்களும் சேவை. BSRV Medical and Dental Office, 3430 Finch Avenue East, Unit 6A, Scarborough, 416-649-6388.
4: உலகளாவிய துரித பணமாற்று சேவைக்கு நன்மதிப்பை பெற்ற நிறுவனம் கேஷ் பாயிண்ட். மிக குறைந்த வட்டி வீதத்தில் தங்க நகை அடகு சேவை. மாதா மாதம் அல்லது நகை மீட்கும் போது வட்டி செலுத்தலாம். உங்கள் பழைய நகைகளை அதிகூடிய விலைக்கு விற்க, அதிகூடிய பெறுமதியில் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் செய்ய மற்றும் செக் கேஷிங் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 Finch Avenue East, Scarborough.
5: வாரத்தில் 7 நாட்களும் திறந்திருக்கும்.
6: 5,000
7: சதுர அடி விசாலமான இடத்தில் மேலும் புதிய வசதிகளுடன் ப்ரோ லைஃப் வெல்னஸ் ரிட்ரீட், 2250 மார்க்கம் ரோட், மார்க்கம் அண்ட் ஃபின்ச் சந்திப்பு. தமிழில் உரையாட 416-704-8074.
8: பாட்டுக்கு பண்பலை 102.7.

0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்க நிகழ்நேரம் 4:46 திசையெங்கும் கிழக்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மாக்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்களை மேலும் அறிந்து கொள்ள போன்றோம்.
1: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கமினிஸ்ட்ரி ரெட் பில்டிங்லே உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மாதாந்த கட்டணம் $30 மட்டுமே. குறிப்பாக மாக்கம் அகாடமி அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 4167950707க்கு நீங்கள் அழைத்து உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம், அல்லது நீங்கள் நேரடியாக வந்து கூட உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கம் மினிஸ்ட்ரீஸ் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமி 4167950707 உங்கள் பிள்ளைகளின் பாடசாலைகளில் எவ்வித சிரமங்களும் இன்றி கற்க நெறிகளை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி மாக்கம் ஸ்டீல் சந்திப்பிலே விளங்கிக் கொண்டிருக்கிறது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி வழிகாட்டி நிற்கிறது. 4167950707 நீங்கள் அழைக்கலாம். மாக்கம் அகாடமி புதிய ஆண்டுக்கான வகுப்புகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக மாக்கம் அகாடமியில் மாணவர்களுக்கு மிக கவனம் எடுக்கப்பட்டு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு முழுமையான ஹெல்ப் வழங்கப்படுவதுடன் ஒவ்வொரு வகுப்புகளிலும் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களோடு மாக்கம் அகாடமி வகுப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஆகவே மாக்கம் அகாடமியில் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இணைப்பதனூடாக உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்துக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்கிக் கொண்டிருக்கிறது. 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கம் மினிஸ்ட்ரீஸ் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது மாக்கம் அகாடமி. இப்பொழுது குறிப்பாக பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. இது புதிய ஆண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. மாதாந்த கட்டணம் $30 மட்டுமே. அதேபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி வழிகாட்டி நிற்கிறது. ஆகவே மாக்கம் அகாடமி ஊடாக உங்களுடைய பிள்ளைகளை எடுத்துக் கொள்வதற்கு நேரடியாக கூட நீங்கள் வருகை தந்து பதிவை மேற்கொள்ளலாம், அல்லது தொலைபேசி ஊடாக அழைத்து கூட பதிவுகளை மேற்கொள்ள முடியும். மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கம் மினிஸ்ட்ரீஸ் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 4167950707 4167950707

நேரம் 4:54 ஈஸ்ட் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சியோடு இன்றைய திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியினை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். ஒலிகின்ற பாடல் மற்றும் விளம்பரங்களை தொடர்ந்து ஈஸ்ட் எஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் உங்களை சந்திக்கும். மீளவும் நாளைய தினம் கூட 3 மணியிலிருந்து 5 மணி வரை நீங்கள் திசையங்கும் கிழக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்
1: அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே.
2: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு மரபு ஆய்வு புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு அக்டோபர் 15 காலை 10 ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 மாநாடு இடம்பெறுவதோடு அக்டோபர் 17 மாலை 6 முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
3: 11 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷோவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலைக்கேற்றுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6973589
4: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770 கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770
5: நம்பிக்கையான அனுபவம் உள்ள எலக்ட்ரீஷியன் தேடுகின்றீர்களா? ஒன்டாரியோ முழுவதும் சேவை வழங்கும் லைசன்ஸ் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் சேஃப் லைன் எலக்ட்ரிக்கல் கமர்ஷியல் ரெசிடென்சியல் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரிக்கல் சர்வீசஸ் அனைத்துக்கும் நம்பிக்கையான சேவை. ஆபீஸ், ரீட்டைல் ஸ்டோர், ரெஸ்டாரண்ட், மெடிக்கல் ஆபீஸ், இன்ஸ்பெக்ஷன் அப்ரூவல் முதல் உங்கள் வீடு வரை EV சார்ஜர் இன்ஸ்டாலேஷன், 100 ஆம்பில் இருந்து 200 ஆம்ப் பேனல் அப்கிரேட், ஃபியூஸ் பேனலை பிரேக் பேனலாக மாற்றுதல் மற்றும் போர்ட் லைட் இன்ஸ்டாலேஷன் என அனைத்து எலக்ட்ரிக்கல் வேலைகளும் செய்து தரப்படும். பாதுகாப்பான தரமான எலக்ட்ரிக்கல் சர்வீஸுக்கு லைசன்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்ட்ராக்டர் புருவை அழையுங்கள். 416-989-4700
6: விஜய் ப்ரொடக்ஷன்ஸ் விஜயா ஜுவல்லரியுடன் இணைந்து வழங்கும் விஜயா ஜுவல்லரியின் 2 வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா. ரஞ்சித், ஆலப்ராஜு, ராகுல் நம்பியா இவர்களுடன் மாளவிகா சுந்தர், வேல் முருகன், பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசைக்கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லைவ். டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் விஜய் ப்ரொடக்ஷன்ஸ்.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
4: ஸ்காப்ரோவில் 20 மேலாக நம்பிக்கையுடன் சேவையாற்றும் மார்னிங் சைட் நிசான் உங்களை அழைக்கின்றது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மாடல்களுக்கு 0% இன்ட்ரெஸ்டுடன் பைனான்சிங் மற்றும் $7,000 வரையான டிஸ்கவுண்ட் பெறும் அரிய வாய்ப்பு. புதிய நிசான் ரோக் ஹைபிரிடும் இப்போது கிடைக்கிறது. நியூ கிரெடிட் அல்லது பேட் கிரெடிட் உள்ளவர்களுக்கும் வாகனம் வாங்கும் வசதி. மார்னிங் சைட் நிசான், 898 மில்னர் அவென்யூ, ஸ்காப்ரோ. அழையுங்கள் அஜிந்தன் அல்லது சங்கீதன். 416-284-9800.

0: நேரம் 5:04 இஸ்டெஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். செப்டம்பர் மாதம் 24 வியாழக்கிழமை 2026 ஒலிபரப்பு உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தொடர்வது இஸ்டெஃப்எம்மின் கோஃபி டபுள் டபுள் நிகழ்ச்சிகளில் உங்களோடு
1: லாவண்யா,
0: ரிஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நேர்களே.
1: இனிமையான வணக்கம் நேர்களே.
0: நேர்களும் நேராளும் கூட 7 வரை கோஃபி டபுள் டபுள் இணைந்து கொண்டு உங்கள் தெருவில் பாடல்களை கேட்கலாம்.
1: 416-5544-0400
0: இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கின்ற முதலாவது நேரோடு நாங்கள் பேசுகின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ரிஷி, லாவண்யா காசிநாதன் கலெக்டர்.
1: எப்படி இருக்கீங்க காசிநாதன்?
0: நன்றி காசிநாதன்.
1: நன்றி
0: வாய்ப்பு.

0: நேரம் 5:10 ஆக இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம், இருவருக்கும் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கின்றோம். யார் பேசுறீங்க?
2: பேசுறேன்.
0: பாஸ்கர், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
2: எனக்கு இன்னைக்கு அந்த கிளவிக்கரை என்ற ஓடத்தில் இருந்து எனக்கு என்ன பிறந்தவள் என்ற ஓடம்.
0: சரி சரி, பாட்டு வருது, கேட்க போறோம். பாஸ்கர், ஈவினிங் என்ன வேலையா முடிஞ்சா நடக்குது?
2: முடிஞ்சு போய் கொண்டிருக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க இப்போ ஈஸியா இருக்கு.
0: ஃப்ரீயா போய் கொண்டிருக்கிறீங்க இப்ப? முடிஞ்சு வீட்டை போய் ஃப்ரீயா இருக்க விடுவாங்களா? என்ன மாதிரி?
2: போனாதான் தெரியும்.
0: போனாதான் தெரியும் முடிவு வாங்கட கையில். நன்றி நன்றி பாஸ்கர், மீண்டும் பேசலாம்.
1: வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 17 டிகிரி செல்சியஸ் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை 20 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காஃபி டபுள் டபுள் 416-55-44-0-4-0-416-55-44-0-4-0.

0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.
1: வாகன விபத்து ஏற்பட்டால் உடனடியாக அதனை புகைப்படம் எடுப்பதும் மத்திய சாரதியின் விவரங்களை பெறுவதும் அவசியமானது. விபத்து மோசமானதென்றால் ஆம்புலன்ஸும் காவல்துறையும் வருவதை உறுதிப்படுத்துங்கள். காப்புறுதி நிறுவனத்துக்கு அறிவிக்க முன்னர் நீதன் கந்தசாமி அழைத்து இலவச சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். 289-242-5450. தகுதி இருந்தும் குறைந்த இழப்பீட்டு தொகையை பெற்று ஏமாற்றம் அடையாதீர்கள். இழப்பீடு கிடைக்கும் வரை எந்த கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை. விபத்தின் பின்னரான உங்கள் இழப்பீட்டு கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதா? தாமதிக்காமல் அழையுங்கள். நீதன் கந்தசாமி அலை Community Legal Services 289-242-5450.
2: IBC Tamil Productions பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம் போராட்டம் போராட்டம் அக்டோபர் 2 தேதி முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
3: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு இல்லை, அது உண்டு வாழ்க்கை.
2: டொரண்டோவில் அக்டோபர் 2 தேதி மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், அக்டோபர் 3 தேதி பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் அக்டோபர் 4 தேதி பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
4: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
5: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
2: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
6: உங்கள் இல்லத்து வைபவங்களை அதி உயர்தர மண்டபங்களிலும், ஹை ஸ்டாண்டர்ட் டெக்கரேஷன்ஸுடனும், மிகச்சிறந்த கேட்டரிங் மற்றும் லைஃப் ஃபுட் ஸ்டேஷனுடனும் செய்து கொள்ளுங்கள். ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், 20 டோர்ஹாம் பிளேஸ், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், 2155 மெக்னிக்கல் அவென்யூ, மிட்லாண்டன், மெக்னிக்கல்.
7: உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜின் பண்றதை விட எப்பவுமே ஒரு படி மேல.
6: விசேட பேக்கேஜ்களையும் சிறப்பு பிரைஸ்களையும் அறிந்து கொள்ள அழையுங்கள். வர்ணன், 416-835-4128, 416-835-4128.
7: ஸ்காப்ரோ கன்வென்ஷன் சென்டர், பிரைட்டன் கன்வென்ஷன் சென்டர், எப்பவுமே ஒரு படி மேல.
8: SHN Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்தியசாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு இணைந்து வழங்குவோர் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒரு நாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/tamil என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 தேதி மார்க்கமன் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
1: ஃபார்முலா ஹாண்டாவில் இந்த வியாழன், வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். 2026 மாடல்களின் பிரம்மாண்ட கிளியர் அவுட் சேல். குவாலிஃபைட் ஹாண்டா ஓனர்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஹாண்டா CRV களை 0.49% ரேட்டில் லீஸ் செய்யும் வாய்ப்பு. மேலும் பல பிராண்ட் நியூ ஹாண்டா வாகனங்கள் மற்றும் டெமோ வாகனங்கள் ஸ்பெஷல் ஆஃபர்ஸில் கிடைக்க உள்ளன. செப்டம்பர் 24-25-26 வியாழன் வெள்ளி சனி ஃபார்முலா ஹாண்டா வழங்கும் மாபெரும் பிரைவேட் சேல் இவெண்ட். அழையுங்கள் ஷான் சர்வானந்தன்,
9: 416-720-1184.
10: தெருவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
11: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
12: வணக்கம் திசை லாவணியா. வணக்கம்
10: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க ருக்மணி?
12: நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
11: நாங்களும் நல்ல சும்மா இருக்கிறோம். என்ன பாட்டு கேட்க போறீங்க?
12: கண்ணில பால ஊத்த வந்த கண்ணம்மா, அந்த பாட்டு.
10: சரி, பாட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணது கேட்க போறோம். எப்படி போகுது ஈவினிங் எல்லாம் புக் பண்ணி?
12: ஈவினிங் பரவாயில்ல,
10: நல்ல வெயில் போல இருக்க. அப்படியே
12: யோகாக்க போறேன், நடக்கிறது பிசியோதெரபி போறேன். இப்படியே போகுது ஐயா.
10: என்ன இவ்வளவு பிஸியா இருந்து கொண்டு இப்படியே போறீங்க?
12: என்ன
10: பாட்டு உங்களுக்காண்டி வர்றது கேக்கலாம்? நன்றி ருக்மணி.
11: நன்றி, வணக்கம்.
10: நன்றி, நன்றி. கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற
11: 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-55-4-4-0-4-0.

0: நேரம் 5:25 ஈஸ்ட் எஃப்எம் இல் கோஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க? செந்தூரன். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க?
1: நாங்களும் நல்ல சுமா இருக்கோம். செந்தூரன், என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: பாட்டுக்காண்டி வருது கேட்க போறோம். என்ன செய்திருக்கீங்க செந்தூரன்? ஈவினிங்
1: அறிந்து
0: கொள்ளலாம்.
3: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கமணி ஸ்டேட் ரைட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. 416-795-0707 உங்கள் பிள்ளைகள் பாடசாலைகள் எந்தவித சிரமங்களும் இன்றி கற்கினர்களை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதுபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி வழிகாட்டினி

கல்வியை மேம்படுத்த முடியும் பிள்ளைகளுக்கான கல்வி என்பது குறிப்பிடத்தக்கது. மாக்கம் அகாடமியின் வகுப்புகளில் மாணவர்களுக்கு மிக கவனம் எடுக்கப்பட்டு பாடங்கள் கற்பிக்கப்படுவதுடன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்குக்கான முழுமையான ஹெல்ப்பும் வழங்கப்படுகிறது மாக்கம் அகாடமியில். அதுபோல மாக்கம் அகாடமி வகுப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களுடன் சிறந்த அனுபவம் உள்ள ஆசிரியர்களால் பாடங்கள் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகிறது மாக்கம் அகாடமி என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போது குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். 416-795-0707 உடாக அழைத்து உங்கள் பதிவுகளை மேற்கொள்ள முடியும். அதுபோல நீங்க நேரடியாக கூட வந்தும் பதிவுகளை மேற்கொள்ளலாம். 3351 மாக்கம் ரோட் யூனிட் 3 மாக்கம் ஸ்ரீ பில்லிங் உள்ளே அமைந்திருக்கிறது மாக்கம் அகாடமி. மாக்கம் அது குறிப்பாக ஜே கே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு இங்கிலீஷ் மேத் பிரெஞ்சு சயின்ஸ் ஆகிய பாடங்கள் புதிய ஆண்டுக்கான பாடங்களாக இப்பொழுது கற்பிக்கப்படுகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதேபோலேயே தமிழ் யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் தமிழ் சரளமாக தமிழை பேசவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக விளங்குகிறது மாக்கம் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆகவே குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய பதிவுகளை மேற்கொள்ளலாம் மாக்கம் அகாடமி என்பது குறிப்பிடத்தக்கது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட் யூனிட் 3 மாக்கம் மினிஸ்ட்ரீஸ் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 416-795-0707

0: ஈஸ்ட் எஃப்எம் தமிழின் இந்த மலுத்தியாளத்தின் செய்திகளுக்கான பிரதான அனுசரணை.
1: Subhra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை சந்திக்கின்றீர்களா? No problem. பிரதான வங்கிகளில் 20 நாட்களில் கடனை பெற்றுத்தரும் ஒழுங்குகள், Bad Credit, Consult Proposal, Bankruptcy உள்ளவர்களும் பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் லோன் ப்ராசஸிங்கினை உடனுக்குடன் இமெயில் ஊடாக அப்டேட் செய்யப்படும். Subhra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-906-9085656.
2: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
3: கனடா மீது அமெரிக்க டிரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக பிரதமர் மார்க் கார்னி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலதிக தகவல்களை வெளியிட மறுத்த பிரதமர், எனினும் அவ்வாறான தீவிரமான அபாயம் ஒன்றை எதிர்கொள்ள தயாரில்லாமல் இருப்பது பொறுப்பற்ற தன்மை என கூறியுள்ளார்.
4: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் பிரச்சார கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களில் முதலமைச்சரின் உரையினை பார்க்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளையில் எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
3: இலங்கையின் நீதித்துறையில் எஞ்சியுள்ள சுயாதீனத்தை பாதுகாக்கவே நீதித்துறை சார்ந்த புதிய திருத்தச் சட்டங்களை ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டியுள்ளதாக வெனி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பாதுகாக்கும் அளவில் இலங்கையின் நீதித்துறையில் சுயாதீனம் இருந்ததில்லை என அவர் கூறியுள்ளார்.
2: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள். உள்ளம் கொள்ளை கொள்ளும் உங்கள் தெரிவு பாடல்களோடு உற்சாகமான மாலை நேரம் பாட்டு கேட்க நீங்க ரெடியா?
5: ஒரு ஜென்டில்மேன பார்த்து கேட்கிற கேள்வி ஆயாது.
2: ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள்
3: 5:35 கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம் இன் கோஃபி டபுள் டபுள். இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: ஹலோ வணக்கம். இதுவரைக்கும் எப்படி இருக்கீங்களா? நான் அசோக் கேட்கிறேன்.
4: நல்ல சுகமா இருக்கின்றோம் அசோக். நீங்க எப்படி இருக்கிறீங்க? என்ன பாட்டு கேக்கலாம்? பாட்டு வருது, கேட்கலாம். நேரம் கிடைக்கும் போது அழையுங்கள். நன்றி அசோக்.
3: நன்றி வணக்கம்.
4: நீங்களும் கோஃபி டபுள் டபுளில் 7 வரை அழைத்து உங்கள் தெருவில் பாடல்களை கேட்க முடியும்.
3: 4165544040 4165544040

0: நேரம் 5:41 ஆகி இருக்கின்றது. ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கோபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்.
1: 7 வரை நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-5544-0404 416-5544-0404

0: எத்திசையும் எங்கள் இசை ஈஸ்ட் எஃப்எம் 102.7
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, தி பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள் 416-535-2323.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவுக்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும், லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக்கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4379994450. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும். கனடா பைலட் ப்ரோக்ராம், வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4379994450. info@canadapilotprogram.com.
3: Wow, அது எப்படி உங்களோட ஃபேமிலில எல்லாரோட ஸ்மைலும் இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கு?
4: எப்படி ஏண்டா, எங்கட ஹோல் ஃபேமிலிக்கு 10 வருஷமா டாக்டர் பவித்ரா தான் டென்டிஸ்ட். என்னோட இன்விசலைன், பேரண்ட்ஸோட டென்டிஸ்ட் எல்லாம் அவங்க தான் செய்தது. ஸ்டாஃப் எல்லாரும் கைண்ட் அண்ட் ஹெல்ப்ஃபுல். அவியட் ஆபீஸும் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லின்றதால எங்க பிள்ளைகளும் அங்கதான் விரும்பி போவினம். கனடா டென்டல் கேப் பிளானும் அக்செப்ட் பண்ணினம்.
5: Sandhurst Family Dental Clinic, Dr. Pavithra Nandishwarar, 1001 Sandhurst Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Dikumidiyal. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandishwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 416-726-4417. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 416-726-4417.
6: AJX Mitsubishi-யில் இப்போது the September sale to remember. No charge 10 year அல்லது 160,000 km extended comprehensive gold warranty. அத்துடன் கையிருப்பிலுள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் no charge, no tires, steel rims and TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் rate reduction-ஐ பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 Outlander mild hybrid-களுக்கு 0% finance rate. AJX Mitsubishi-யில் the September sale to remember. தமிழில் பேச அகமத் தம்
7: 1.5% வட்டி அறவிடப்படுகிறது. உங்கள் பழைய புதிய தங்க நகைகளை அதிகூடிய விலையில் விற்கலாம். துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகைகள் மலிவு விலையில் வாங்கலாம். ஜீவா Jewelers, Middlefield and Finch Sandipil, GTA Square Mall, Unit 105, 416-834-2266.
0: என்றும் இசையுடன் ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன் 102.7.

0: நேரம் 5:54 இஸ்டெஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நியர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க ஐஸ்வர்யா?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கிறோம் ஐஸ்வர்யா. என்ன பாட்டு கேட்க போறீங்க?
0: சரி சரி, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வாசிச்சதுக்கு நாளைக்கு பாட போறீங்களா? கமெண்ட் பக்கவாத்தியத்தோட பாட போறீங்களோட நினைச்சேன்.
2: சங்கீதம் ஸ்டடி பண்ணிருக்கேன்.
0: ஆமா சொன்னீங்க சொன்னீங்க அது. சரி சரி, பாட்டு நல்ல பாட்டு வருது கேப்போம். நன்றி இணைந்து கொண்டமைக்கு ஐஸ்வர்யா.
1: இருவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.
0: நாங்கள் மீளவும் மாக்கம் அகாடமி தருகின்ற தகவல்களை அமர்ந்து கொள்ளலாம்.
3: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கம் உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவமுள்ள ஆசிரியர்களும் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மாக்கம் அகாடமி 416-795-0707 உங்கள் பிள்ளைகள் பாடசாலைகளில் எந்தவித சிரமங்களுமின்றி கற்கை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்குகிறது. இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட், யூனிட் 3, மாக்கமணி ஸ்ட்ரீட், ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 ஊடாக அழைத்து உங்கள் பதிவுகளை மேற்கொள்ளலாம். குறைந்த கட்டணத்தோடு இப்பொழுது பதிவுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய பதிவுகளை அழைத்து நீங்கள் அதை செய்ய முடியும். அதுபோல மாக்கம் அகாடமியின் வகுப்பில் மாணவர்களுக்கு மிக கவனம் எடுக்கப்பட்டு பாடங்கள் கற்பிக்கப்படுவதுடன் ஸ்கூல் ஹோம்ஒர்க்கு முழுமையான ஹெல்ப்பும் வழங்கப்படுகிறது. மாக்கம் அகாடமியின் வகுப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களோடு சிறந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களால் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்கிக் கொண்டிருக்கிறது. இப்போது குறைந்த கட்டணத்துடன் பதிவுகளை மேற்கொள்ளப்படுகிறது. விவரங்களை நீங்கள் நேரடியாக பெற்றுக்கொள்ள 416-795-0707 மாக்கம் அகாடமி நேரடியாக கூட வந்து பதிவுகளை மேற்கொள்ளலாம். 3351 மாக்கன் ரோட், யூனிட் 103, மாக்கமணி ஸ்ட்ரீட், ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது மாக்கம் அகாடமி. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அதுபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி விளங்கிக் கொண்டிருக்கிறது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கம் ரோட், யூனிட் 103, மாக்கம் மினிஸ்ட்ரீஸ், ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 416-795-0707

0: நேரம் 6:03 இஸ்டெஃப்எம் 102 தசமேழு கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வார நாட்களில் 5 மணியிலிருந்து 7 மணி வரை கோபி டபுள் நேர்களின் தெரிவில் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கின்றது.
1: இணைந்து கொள்ளும் அடுத்த நீயர் வணக்கம்.
2: வணக்கம் கண்ணன் பேசுறேன். இருவரும் நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சுமா இருக்கின்றோம் கண்ணன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
0: செய்து கொண்டிருக்கீங்க கண்ணன்? உற்சாகமா இருக்கீங்க போல இருக்கு.
2: வேலால வந்து வீட்டை ஓய்வெடுத்துருக்கோம்.
0: ஓய்வெடுக்கிறேன் தெரியலையே கதைக்கிறத பார்த்தா. வீட்டை வீட்டை அதை ஓய்வெடுக்கிறே ஒரு உற்சாகம் இருக்கேன் கண்ணன். என்ன பாட்டு கேட்கலாம் முண்டைக்கு?
2: பாட்டு இந்த பட்டாசுர படத்துல இருந்து முரட்டு தமிழ் என்ற பாட்டு.
0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த பாட்டு உங்களுக்கு காண்டி வருது கேட்கலாம். நன்றி இணைந்து
2: உண்டமைக்கு. நன்றி வணக்கம்.
0: நன்றி. கோபி டபுள் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்களும் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும்.
1: 416-55-4-4-0 416-55-4-4-0

0: என்ன பாட்டு கேட்கலாம்?
1: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னரும் 4% அதிகரிக்க உள்ளது. வெளியில் 17 டிகிரி செல்சியஸ் உணரப்படுவதும், 17 டிகிரி செல்சியஸ் நாளையத்தினம் வெள்ளிக்கிழமை 20 டிகிரி செல்சியஸாகவும் உணரப்படுவதும் 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும்.
0: கோபி டபுள் நீங்கள் அழைத்து உங்கள் தெரிவில் பாடல்களை கேட்க முடியும். 416-554-4040.

0: நேரம் 6:14 இஸ்டெஃப்எம் 102.7 காஃபி டபுள் டபுள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காஃபி டபுள் டபுள் இணைந்து கொள்ளும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் இருவருக்கும்.
0: வணக்கம் மாலை. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மோகன்.
1: எப்படி இருக்கீங்க மோகன்?
2: சோமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும்?
0: நாங்க ரெண்டு பேரும் நல்ல சோமா இருக்கின்றோம். மோகன், என்ன பாடோடு வந்திருக்கீங்க
2: இன்னைக்கு? முதல்வன் படத்திலே முதல்வனே முதல்வனே கண்ணாலை பிறகு நேரடியாக கலைப்பம் வந்து ஒரு ஆசை வந்து பின்ன ஒரு பாட்டு உண்டு கேப்பம் வந்து கேட்டுக்கொண்டு உங்களோட குரலை நேரடியாக என்ன காதுக்கு இனிமையாக கேப்பம் வந்து.
0: நன்றி நன்றி, அன்புக்கு நன்றி மோகன். நேரம் கிடைக்கும் போது அப்பப்போ கோல் பண்ணுங்க, கேட்கலாம் உங்களோட உரையும் கேட்கலாம்.
2: அப்படியா?
0: நன்றி நன்றி, இணைந்து கொண்ட வங்கி
2: சந்தோஷம். சந்திப்போம், நன்றி,
1: மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்,
0: நன்றி நன்றி. கோஃபி டபுள் டபுள் அளித்துக் கொண்டிருக்கிறது. விளம்பரங்களை தொடர்ந்து அந்த பாடலை கேட்க
3: இருக்கின்றோம்.
4: உங்கள் உடல் நலத்துக்கும் முழுமையான ஆரோக்கியத்துக்கும் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், RMT ரெஜிஸ்டர்ட் மசாஜ் தெரப்பி, அக்யூபஞ்சர் மற்றும் ஆயுர்வேதிக் பஞ்சகர்மா தெரப்பி ஆகிய சேவைகள் அனுபவம் மிக்க நிபுணர்களால் வழங்கப்படுகின்றன. RMT மற்றும் அக்யூபஞ்சர் சிகிச்சைகளுக்கு டைரக்ட் பில்லிங் வசதி உள்ளது. அனைத்து முக்கிய இன்சூரன்ஸ் பிளான்களும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. சன் சிட்டி பிளாசாவில் ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக். அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணாலே உங்கள் சாந்தினி 6476224114. ஆரா ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கிளினிக், உங்கள் ஆரோக்கியம் எங்கள் அக்கறை.
5: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர். எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. டொயோட்டா, ஹோண்டா, அக்யூரா, போர்ஷே ஆகியவற்றில் பணிபுரிந்த லெக்சஸ் சர்டிஃபைட் ப்ரோடெக் அண்ட் ஹைபிரிட் டெக் சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர், 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்ப்ரோ.
6: 16 வருடங்களாக ஸ்கார்ப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6472935899.
7: லாக்மே ஹோம் சிங் கார்டன் ஸ்வீட் மற்றும் ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். குறைந்த விலையில் அதி உயர் தரத்தில் உங்கள் வீட்டின் பேக்யார்டில் இன்னும் ஒரு வீடு கட்ட விரும்புகிறீர்களா? பழைய வீட்டை இடிக்காமலே ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் ஆக கன்வெர்ட் செய்ய எண்ணுகிறீர்களா? பழைய வீட்டை இடித்து புதிதாக ஒரு ரெண்டல் மல்டிபிளெக்ஸ் கட்ட திட்டமிடுகிறீர்களா? லாக்மே ஹோம் சிங், 416-788-2426. ப்ராப்பர்ட்டி வலிவையும் ரெண்டல் இன்கமையும் அதிகரியுங்கள். இந்த ஆண்டுக்கு 10 ப்ராஜெக்ட் ஸ்லாட்ஸ் மாத்திரமே. முதல் 3 வாடிக்கையாளர்களுக்கு $50,000 மதிப்புள்ள ஃப்ரீ அப்கிரேட்ஸ் அல்லது கேஷ்பேக். Ontario licensed builder with Tarion warranty. Lakme Home Sync, 416-788-2426.
8: Ajax Nissan and Infiniti il September 25-26 இந்த வெள்ளி மற்றும் சனிக்கிழமை the 2026 private clearance sale. 2026 Nissan Rogue, Kicks, Sentra 0% financing ilum குறைவான lease rates ilum வழங்கப்படுவதுடன் Infiniti வாகனங்கள் விசேட lease and finance rates il காத்திருக்கின்றன. அத்துடன் $1000 trade in bonus, 2 years of free oil change. Appointments வேகமாக book ஆவதனால் தாமதிக்காமல் முகமது லெபியை அழையுங்கள். 4374777960 4777-7960.
9: IBC தமிழ் ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் கந்தையா வழங்கும் பிரம்மாண்டமான படைப்பு போராட்டம். போராட்டம் October 2 முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்.
10: ஃபுட்பால் வெறும் விளையாட்டு, அது உண்டு வாழ்க்கை.
9: டொரண்டோவில் October 2 மாலை 7 மணிக்கு யோர்க் சினிமாவிலும், October 3 பிற்பகல் 1 மணிக்கு வூட்சைட் சினிமாவிலும், ஒட்டாவாவில் October 4 பிற்பகல் 3:30 ஆலியன் சினிமாவிலும் பார்த்து மகிழலாம்.
11: போராட்ட படம் வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு படம், லட்சியத்தோடு தயாரித்திருக்க ஒரு படம். இந்த படத்தை பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது.
3: இதெல்லாம் எங்களுக்கு பெருமை, எங்களுடைய மண்ணுக்கு பெருமை, எங்களுடைய இனத்துக்கு பெருமை.
12: ப்ரமோஷன் பார்ட்னர் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
13: ஏழு நாட்களும் எல்லையில்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம்.

0: முடிஞ்சிடும். சரி, பாட்டு உங்களுக்கு அனுப்பி கேட்ட பாட்டு கிரி.
1: நன்றி, வணக்கம்.
0: நிச்சயமா நிச்சயமா நிச்சயமா பாட்டு உங்களுக்கு அனுப்பி வெயிட் பண்ணது கேட்கலாம் எல்லாரும். நன்றி நன்றி கிரி, இணைந்து கொண்டமைக்கு.
1: உங்கள் பேராதரவுடன் இம்முறை மீண்டும் பிரமாண்டமாக செப்டம்பர் 27 ஞாயிறு காலை 10:30 முதல் மாலை 7:30 வரை எஸ்டேட் பேங்க்வெட் ஹால், 430 நகர் அவென்யூ, ஸ்கார்போரோவில் அழகிய சேலைகள், நகைகள், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ப்ராடக்ட்ஸ், ஜேசிஸ் கிச்சன், சிலோன் கஃபீன், லைவ் டாக்ஸ் அண்ட் டெமன்ஸ்ட்ரேஷன் எல்லாமே ஒரே இடத்தில். மேலும் கிறிஷ் லைவ் இன் டொரண்டோ நிகழ்ச்சிக்கான $200 மதிப்புள்ள 3 ஜோடி விஐபி டிக்கெட் வெல்லும் வாய்ப்பு. அனைவருக்கும் அனுமதி இலவசம். கிவ்அவேக்கு பர்ச்சேஸ் தேவையில்லை. வஸ்த்ராஸ் சங்கமம் செப்டம்பர் 27 ஞாயிறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
0: நாங்கள் மாக்கம் அகாடமி வழங்குகின்ற தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம்.
2: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கம் ஸ்ட்ரீட் ரெட் பில்டிங் அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் வழிகாட்டல் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கும் இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. புதிய ஆண்டுக்கான பாடங்களாக இது கற்பிக்கப்படுகிறது. குறிப்பாக மாக்கம் அகாடமிக்கான தொலைபேசி இலக்கம் 4167950707 கலைக்க முடியும். உங்கள் பிள்ளைகள் பாடசாலையில் எந்தவித சிரமங்களும் இன்றி கற்க நெறிகளை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக மாக்கம் அகாடமி வழங்கிக் கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி வழிகாட்டுகிறது. ஆகவே இது பற்றிய விவரங்களை நீங்கள் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ள நேரடியாக

0: வகுப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களுடன் சிறந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களால் பாடங்களும் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக மாக்கமை கடமை விளங்குகிறது. இப்போது மிக குறைந்த கட்டணத்தோடு நீங்கள் பதிவுகளை மேற்கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ள முடியும். 416-795-0707 அழைக்கலாம், அல்லது நேரடியாக வந்து நீங்கள் விவரங்களை பெற்றுக் கொள்ள மாக்கமை கடமை 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கமணி ஸ்ட்ரீட் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 அனுபவமுள்ள ஆசிரியர்களின் வழிகாட்டலில் ஏகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அதுபோல யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கமை கடமை உங்களுக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே மாக்கமை கடமையில் வந்து இப்பொழுது குறைந்த கட்டணத்தோடு உங்களுக்கான பதிவுகளை மேற்கொள்ளலாம். ஆகவே 416-795-0707 கலைக்க முடியும், அல்லது நேரடியாக விஜயம் செய்ய 3351 மாக்கன் ரோட் யூனிட் 103 மாக்கமணி ஸ்ட்ரீட் ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது.
1: 416-795-0707
2: ஒன்டாரியோ மாகாண அரசின் இந்த நிதியாண்டு 13 பில்லியன் டாலர்கள் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையுடன் நிறைவுக்கு வந்துள்ளது. சுகாதாரம், கல்வி மற்றும் உட்கட்டமைப்பு ஆகிய துறைகளில் வரலாற்றிலேயே அதிகூடிய அளவில் செய்யப்பட்ட நிதி ஒதுக்கீடுகளும் அமெரிக்காவுடனான வர்த்தக போர் ஏற்படுத்தியுள்ள நிச்சயமற்ற தன்மையும் பற்றாக்குறை உயர்வுக்கு காரணமாக அமைந்துள்ளன.
3: இலங்கையின் வடக்கில் நெடுங்கணியில் ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகியுள்ள தமிழர் பூர்வீக வழிபாட்டுத் தலமான வடுக்குநாறு மலையில் தமிழ் மக்களின் புரட்டாதி சனி வழிபாடுகளை தடுக்கும் நோக்கத்திலான போலீசாரின் மனுவை வவுனியா நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. அந்நாளில் பௌத்த நிகழ்வு ஒன்று நடைபெறவுள்ளதாகவும் இருதரப்பும் சமநேரத்தில் வழிபாடுகளை செய்வது அமைதி குலைவை ஏற்படுத்தும் என்றும் போலீஸ் தரப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் சட்டமீறல்கள் இடம்பெற்றால் மட்டுமே நீதிமன்றத்தை நாடுமாறும் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தை வீணாக்க வேண்டாம் என்றும் போலீசாருக்கு நீதிபதி அறிவுறுத்தியுள்ளார்.
2: தமிழ்நாட்டின் எதிர்வரும் இடைத்தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றால் வரும் ஜனவரி மாதத்துக்குள் ஆட்சி மாற்றம் நிகழும் என திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். அதேவேளை தொழிலதிபர் வீரமணி சிறார் பாலியல் துஷ்பிரயோக வழக்கில் இவரையும் காப்பாற்ற திமுக முயற்சிக்கவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் மறுத்துள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்

0: எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஈஸ்டகம் லாக் ஆன் டு ஈஸ்டகம்.ca.
1: புதிய ஆஃபர்களுடன் வரவேற்கின்றது பிக்கரிங் ஹாண்டா. பிராண்ட் நியூ ஹாண்டா மற்றும் அக்ரா வாகனங்கள், ப்ரீயோன் வாகனங்கள், டெமோ வாகனங்கள், கிளியரன்ஸ் சேலில் ஹாண்டா சர்டிஃபைட் ப்ரீயோன் வாகனங்கள் 7 இயர்ஸ் அல்லது 160 கிலோமீட்டர்ஸ் பவர் ட்ரெயின் வாரண்டியுடனும் 7 நாட்கள் அல்லது 1000 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பிரிவிலேஜுடனும் கிடைக்கின்றன. 401 அண்ட் ப்ரோக் ரோடு கண்மையில் பிக்கரிங் ஹாண்டா. வாகன விற்பனையில் 20 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் பெற்ற தயான் கருணாமூர்த்தியை சந்தியுங்கள். உங்கள் வாகன கொள்வனவுகளில் $200 சர்வீஸ் கிரெடிட் பெறுங்கள். 416-508-9552.
2: உள்ளம் கொள்ளை கொள்ளும் சாரி கலெக்ஷன்ஸின் ஆன்லைன் விற்பனையில் 8 ஆண்டுகளாக நன்மதிப்பை பெற்ற டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் புதிய அத்தியாயத்தை ஆரம்பித்துள்ளது. 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ் கோலாகலமாக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. தனித்துவமான சாரிக்களை இனி நேரடியாகவே நீங்கள் தெரிவு செய்யலாம். அத்துடன் ஆண்களுக்கான கஸ்டமேட் ஆடை வடிவமைப்பில் புகழ் பெற்ற ஜேம்ஸ் வின்சின் சேவைகளையும் இங்கு பெற முடியும். 324 கொப்பர் கிரீக் டிரைவ் மார்க்கத்தில் டெம்பிள் ஆஃப் சிக்ஸ் யார்ட்ஸ். 416-970-2408. 416-970-2408.
1: பார்மா காலேஜ் வழங்கும் பேக் டு ஸ்கூல் மெகா ஆஃபர். PSW ப்ரோக்ராம்ஸ் இன் வழக்கமான $8,090 கட்டணம் $4,999 மாத்திரமே. பார்மசி அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், ஏர்லி சைல்ட்ஹுட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராம், பிரெஞ்ச் மற்றும் ஃபுட் சர்வீஸ் ஒர்க்கர் ப்ரோக்ராம்ஸ் ஒவ்வொன்றின் வழக்கமான $3,500 கட்டணம் $1,999 மாத்திரமே. இந்த விசேட சலுகைகள் செப்டம்பர் 30 வரை மட்டுமே. பார்மா காலேஜ் டொரண்டோவில் மார்க்கம் அண்ட் ஃபின்ச் மற்றும் பிரம்டன் ஆகிய இரண்டு வளாகங்களில் சேர்க்கை நடைபெறுகின்றது. 416-412-7374.
3: தமிழர் மத்தியில் மிகவும் நம்பிக்கை பெற்ற ஆப்டிமாட்டில் இப்போது அனைவருக்கும் வசதியாக கண் மருத்துவருடன் தமிழில் உரையாடி உங்கள் கண் பரிசோதனை மேற்கொள்ளலாம். ஹை குவாலிட்டி லென்சஸுடன் நேம் பிராண்ட் ஃப்ரேமினை தெரிவு செய்ய முடியும். அனைத்து இன்சூரன்ஸும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆப்டிமாட் மாக்கமன் எக்லிண்டன் சந்திப்பில் 416-266-3389, மாக்கமன் ஸ்டீல் சந்திப்பில் ரெட் பில்டிங்கில் 416-297-9903, ஏஜாக்ஸில் ஹாவுடன் டோண்டன் சந்திப்பில் 905-428-3131.
1: கனடாவில் தங்க நகை விற்பனையில் முன்னோடிகள் அம்மன்ஸ் ஜுவல்லரி. 22 கேரட்டுக்கு இம்மி அளவும் குறையாத தரமான தங்க ஆபரணங்களை துபாய், சிங்கப்பூர், டர்க்கி ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வழங்குகின்றது.
4: உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப கஸ்டம் மேடாகவும் நகைகளை செய்து பெற்றுக் கொள்ளலாம்.
1: நகைச்சீட்டில் புதிதாக இணைந்து கொள்ளும் வாடிக்கையாளர்களுக்கு கோல்ட் கோயின் அன்பளிப்பு.
4: இரண்டு இடங்களில் அம்மன்ஸ் ஜுவல்லரி,
1: 3341 மார்க்கம் ரோட், மார்க்கமன் ஸ்ட்ரீட்ஸ், ப்ளூ பில்டிங்கில் மார்க்கம் ரோடை பார்த்தபடி.
4: 416-293-7287
1: மற்றும் 30 நியூ டெல்லி டிரைவ் Unit 67 Markham.
4: 416-461-6401.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது East FM. East FM 102.7.
6: 6:40 கேட்டுக்கொண்டிருப்பது East FM in Coffee Double Double.
7: அடுத்த நீர் இணைந்திருக்கின்றார், பேசலாம். வணக்கம்.
8: வணக்கம் ரிஷி, லாவண்யா. இருவருக்கும் வணக்கம் கூறிக்கொள்வது சிவகுமாரன்.
7: வணக்கம் சிவகுமாரன், எப்படி சுகமண்டகி?
8: ஆமா, நல்ல சுகமா இருக்கின்றேன்.
7: என்ன பாட்டு கேட்க
8: போறீங்க? பாடல் டார்லிங் என்ற படத்தில் இருந்து சங்கர் மகாதேவன், சிவயா கோஷல் இருவரும் பாடிய உன்னாலே கண்கள் தள்ளாடி உறவாடி உறங்காமல் என்றும் என்னாவி என்ற இந்த பாடலை விரும்பி கேட்கின்றேன். பிரகாஷ் இந்த மியூசிக் நல்ல இது, வயலின் பேசிடில் செலோ மூன்றையும் பாவித்து இது அன்றிருக்கிற நல்ல மியூசிக், நல்ல இனிமையான மியூசிக்.
7: அக்குவர் அனைவரே அரைஞ்சிருக்கீங்க பாட்டு.
8: நான் கூட பாட்டுகள்ல மியூசிக்கே தான் விரும்பி கேட்பது வழக்கம்.
7: சரி, நல்லது நல்லது, நல்ல பாட்டு கேட்கலாம். நன்றி சுகுமாரன்.
6: நன்றி வணக்கம்.
7: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். கோபி டபுள் டபுள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. 6:41 ஆகி இருக்கின்றது.

0: அறிந்து கொள்ளலாம்.
1: மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் மாக்கம் இன்ஸ்டிடியூட் ரெட் பில்லிங் உள்ளே அமைந்திருக்கிறது. மாக்கம் அகாடமியில் பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் வழிகாட்டல் ஜிகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. மாக்கம் அகாடமிக்கான தொலைபேசி இலக்கம் 416-795-0707. உங்கள் பிள்ளைகள் பாடசாலைகள் எந்தவித சிரமங்கள் இன்றி கற்க நிறைவை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாக விளங்குகின்றது மாக்கம் அகாடமி. அதுவரை யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. உங்களுடைய பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் ஒரு சிறந்த வாய்ப்பாக மாக்கம் அகாடமி விளங்கிக் கொண்டிருக்கிறது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட், யூனிட் 103, மாக்கமணி ஸ்ட்ரீட், ரெட் பில்டிங் உள்ளே அமைந்திருக்கிறது. 416-795-0707 416-795-0707 நீங்கள் அழைத்து விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். மாக்கம் அகாடமியின் வகுப்புகளில் மாணவர்கள் கவனம் எடுக்கப்பட்டு பாடங்கள் கற்பிக்கப்படுவதுடன் ஸ்கூல் ஹோம்வொர்க்குக்கான முழுமையான ஹெல்ப்பும் வழங்கப்படுகிறது. மாக்கம் அகாடமியின் வகுப்புகள் மட்டுப்படுத்தப்பட்ட மாணவர்களுடன் சிறந்த அனுபவமுள்ள ஆசிரியர்களால் பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்துக்கு சிறந்த வழியாட்டியாக விளங்குகிறது மாக்கம் அகாடமி. இப்போது குறைந்த கட்டணத்தோடு பதிவுகளை மேற்கொண்டு உங்களுடைய மாணவர்களை எடுத்துக் கொள்ள முடியும். 416-795-0707 அழைத்து உங்களுக்கான பதிவுகளை நீங்க மேற்கொள்ளலாம். மாக்கம் அகாடமி தமிழ் கல்வி மையம் குறிப்பாக பல வருட அனுபவம் உள்ள ஆசிரியர் வழிகாட்டலில் ஜேகே முதல் கிரேட் 8 வரையான மாணவர்களுக்கு புதிய ஆண்டுக்கான இங்கிலீஷ், மேத், பிரெஞ்சு, சயின்ஸ் ஆகிய பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் பாடசாலைகளை எந்தவித சிரமங்களுமின்றி கற்கனர்களை கற்றுக்கொள்ள ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்ற தமிழ் ஆசிரியர்களால் தமிழ் வகுப்புகளும் கற்பிக்கப்படுகின்றன. உங்கள் பிள்ளைகள் மிக இலகுவாக தமிழை கற்றுக்கொள்ளவும் சரளமாக தமிழை பேசவும் மாக்கம் அகாடமி விளங்குகின்றது. மிக குறைந்த கட்டணத்தோடு இப்பொழுது பதிவுகளை நீங்கள் மேற்கொள்ள முடியும். மாக்கம் அகாடமி என்பதும் குறிப்பிடத்தக்கது. மாக்கம் அகாடமி 3351 மாக்கன் ரோட், யூனிட் 103 அமைந்திருக்கிறது. மாக்கமணி ஸ்ட்ரீட், ரெட் பில்டிங் உள்ளே. 416-795-0707
0: ஈஸ்ட் எஃப்எம் 102.7 கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேரம் 6:49 நிமிடம். இத்தோடு இன்றைய கோபி டபுள் டபுளை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம்.
2: மீண்டும் நாளைய தினம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரை நீங்கள் இணைந்து கொண்டு பாடல்களை கேட்டு மகிழலாம்.
0: தொடர்ந்து நம்மூர்வி நீங்க தொகுத்து வழங்குவதற்கு நிபாஜினி மற்றும் சுரேகா விடைபெற்றுக் கொள்ளும். நாங்கள்
2: லாவண்யா,
0: ருஷிஷ் காந்த். இனிமையான வணக்கம் நீர்களே.

0: கேட்டு நாலு விஷயம். எஃப்எம் 102.7 EastFM.ca
1: வெற்றி கொண்டாட்டம் மாபெரும் இசை நிகழ்ச்சி மக்கா லாய் லாய் ரஞ்சன் ஆலம் ராஜு ராகு நம்பியார் இவர்களுடன் மாலவிகா சுந்தர் வேல் முருகன் பூஜா வெங்கட் ஆகியோருடன் கனேடிய இசை கலைஞர்கள் கலந்து சிறப்பிக்கும் மாபெரும் இசை நிகழ்ச்சி அக்டோபர் 24 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு விட்பி கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாரகங்கள் மக்கா லாய் டிக்கெட்டுகளை விஜயா ஜுவல்லரியிலும் vjproductions.ca-யிலும் பெற்றுக் கொள்ளுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் ரேடியோ பார்ட்னர் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
2: உங்கள் சகலவிதமான பிசினஸ் இன்சூரன்ஸ் தேவைகளுக்கும் அழையுங்கள் நீரோ குமார் 6479826476. 10 மேலான இன்சூரன்ஸ் நிறுவனங்களிடமிருந்து பொருத்தமான காப்புறுதியை உங்களுக்கு பெற்றுத் தருகின்றார். பில்டிங் ஓனர்ஸ், கமர்ஷியல் லைபிலிட்டிஸ், ரெஸ்டாரன்ட்ஸ், ரீட்டைல் ஸ்டோர்ஸ், ப்ரொஃபஷனல் ஆபீசர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், ஆட்டோ கராஜ், ஃபிளீட் இன்சூரன்ஸ், ரெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் என அனைத்து காப்புறுதி தேவைகளுக்கும் நீரோ குமார் 6479826476 6479826476. நவீங்கர் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்.
3: ராமன் ஹோம் கம்ஃபர்டில் லெனக்ஸ் கேரியர் குட்மேன் ஏர் கண்டிஷனர்ஸ் ஃபர்னஸ் சென்ட்ரல் வைக்கூம் மற்றும் டேங்க்லெஸ் வாட்டர் ஹீரர்ஸ் விசேட விலையில் ஒரு வருட வட்டியற்ற தாமதித்து கட்டக்கூடிய ஃபைனான்ஸ் வசதிகள் 20 வருடத்துக்கு மேலான சேவையை வழங்கும் ராமன் ஹோம் கம்ஃபர்ட் இப்போது ஹாமில்டன் நயாகரா ஃபால்ஸ் பீரபரோ கிங்ஸ்டன் பிவர்டன் உட்பட GTA பெரும்பாகத்தில் தமது சேவையினை வழங்குகின்றார்கள். ராமன் ஹோம் கம்ஃபர்ட் மாக்கமன் ஸ்ட்ரீட் சந்திப்பில் யெலோ பில்டிங்கில் 416-332-2989 416-332-2989. Some conditions may apply.
4: KM Business Solutions. Business registrations, accounting, income tax, HST registration, filing, closing and HST rebate, ithuden food handler certificate, smart serve matum PTC license, ivatudan city matum alcohol approval, ivai mattumalla Canadian citizenship and PR pera valikattudal, Sri Lankan dual citizenship pera udavudal. KM Business Solutions 647-522-1775 647-522-1775 KM Business .ca.
5: வாழ்க்கை ஒரு முடிவில் நின்று விடாது. சரியான சட்ட வழிகாட்டுதல் இருந்தால் ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய தொடக்கம்.
1: நம்பிக்கையுடன் தொடங்கும் ஒவ்வொரு சட்ட பயணத்திற்கும் ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 10 ஆண்டுகளுக்கு மேலான சட்ட அனுபவத்துடன் சரண்யா சிவனேசன். ரியல் எஸ்டேட், வில்சன் எஸ்டேட், சிவில் எஜுகேஷன், பேங்க்ரப்சி, பர்சனல் இன்ஜுரி, பிசினஸ் லோ என அத்தனை சட்ட தேவைகளுக்கும் தமிழில் உரையாடி துரிதமான மற்றும் நேர்த்தியான சட்ட சேவையை திருப்தியான கட்டணத்தில் பெற்று மகிழ ஐ நோ க்ளோ ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் யுவர் ட்ரஸ்டட் லீகல் பார்ட்னர் சரண்யா சிவனேசன் 6477083440.
3: உங்கள் சகலவிதமான மோர்கேஜ் தேவைகளுக்கும் ஆண்டனி டி பொன்ராஜா.
6: ரெசிடென்ஷியல் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜை குறைவான வட்டி வீதத்தில் பெற்று தருகின்றார். கிரெடிட் சிக்கல்கள் இருந்தாலும் மோர்கேஜ் பெற முடியும்.
3: உங்களுக்கு நிதி தேவைகள் ஏற்படும் போது ஃபர்ஸ்ட் மோர்கேஜை பிரேக் பண்ணாமல் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் ஊடாக தேவையான பணத்தை பெற்று தருகின்றார்.
6: அத்துடன் கிரெடிட் கார்டு அடங்கலான உங்கள் அனைத்து கடன்களையும் ஒன்றாக்கி ஒரே பேமெண்டாக குறைந்த மாதாந்த கட்டணத்தில் வங்கிக்கு மாற்றித் தருகின்றார்.
3: இலவச ஆலோசனைகளுக்கான உங்கள் ஆண்டனி டி பொன்ராஜா. கமர்ஸ் வெஞ்சர்ஸ் 4 4 5 7 0 6 5 1 4 1 6 4 5 7 0 6 5 1. Conditions apply.
7: ABS Mr. P. Singaraj வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. Singaraj தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை ஒன்று விளங்குகின்றார். ABS Mr. P. Singaraj பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர். ABS Mr. P. Singaraj
8: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த
7: சிங்கராஜ் நாடு. வெட்ஸ் லோ 416-993-8443.
9: நகைகளை அடகு வைக்கணுமா, வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணுமா? தாமூர் இருக்க பயமேன். 35 வருட பாரம்பரியம் மற்றும் நம்பகத்தன்மை, மிக குறைந்த வட்டி, உடனடி பணம், பாதுகாப்பான நகை அடவு சேவை, கோல்ட் மற்றும் சில்வர் காயின்ஸ் நம்ப முடியாத சிறந்த விலையில். எந்த வெளிநாட்டுக்கும் பணம் அனுப்ப 0% சர்வீஸ் சார்ஜஸ் மட்டுமன்றி உங்களின் அடுத்தடுத்த பரிவர்த்தனைகளுக்கும் தாமூர் தொடர்ந்து சிறப்பு சலுகைகளையும் மற்றும் டிஸ்கவுண்டட் சர்வீஸ் சார்ஜஸையும் தருகின்றார்கள். மேலும் விவரம் மற்றும் நிபந்தனைகளை அறிந்து கொள்ள தாமூர் மாக்கம் கிளையை தொடர்பு கொள்ளுங்கள். 75 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், 905-667-7200.
10: எனக்கு அட்டியல், காப்பு, சங்கிலி,
11: அது சரி.
10: உங்களுக்கு ஆடி 2026 A3 கார்.
11: என்னது,
10: இப்பவே வெளிக்கிடுங்கோ விஜயா ஜுவல்லரிக்கு.
11: விஜயா ஜுவல்லரியின் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டம் அக்டோபர் 24 தேதி விஜய் புரொடக்ஷன் தரும் இரண்டாம் ஆண்டு கொண்டாட்டத்தினை கனடா இவெண்ட் சென்டரில் காண தயாராகுங்கள். $2,500 மேல் கொள்முதல் செய்கின்ற பொழுது ஆடி 2026 A3 காரை வெற்றி கொள்ளும் வாய்ப்பு. மாதம் மாதம் $200 செலுத்தி தங்க சேமிப்பு திட்டத்தில் சேரும் போது 24 கேரட் கோல்ட் கோயினை பெற்றுக் கொள்ளுங்கள். 416-900-4599.
12: உங்கள் சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் பல வருட அனுபவம் வாய்ந்த டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770. கிளிப் போடுதல், பல் கட்டுதல், கிரவுன் அண்ட் பிரிட்ஜஸ் உட்பட அனைத்து வயதினருக்குமான சகல பல் மருத்துவ சேவைகளுக்கும் மார்க்கமன் ஷெப்பர்டில் டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ் தற்போது அரசாங்கத்தால் இலவசமாக வழங்கப்படும் CDCP உட்பட சகல காப்புறுதிகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆன் சைட் லேப் வசதிகளும் இருப்பதால் கட்டுப்பட்கள் உடனடியாகவும் செய்து கொடுக்கப்படும். டாக்டர் சபீசன் டென்டல் ஆபீஸ். 416-666-7770.

0: வீட்டுதான். ஆனா வீட்டு போற இடையில பல விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு.
1: கலாய்க்கணும், அசிங்கப்படுத்தணும் மட்டும் உங்களுக்கு தான் எங்க இருந்துதான் வருதுன்னு தெரியல. இந்த ஹியூமர்சன்ஸ் அப்படியே பொழந்துகிட்டு அருவி மாதிரி கொட்டுமே.
0: ஆனா எங்க நடக்குது, எப்படி நடக்குது, அட என்னதான் நடக்குது, சரி அதை எப்படித்தான் கேட்கிறேன்னு ஜோசி கேட்க, இருக்கவே இருக்கு கேட்டு பாருங்க. 7 மணியிலிருந்து 9 மணி வரை மண்டே டு ஃப்ரைடே ஈஸ்ட் எஃப்எம்ல ரெண்டு பேர் வருவாங்க.
2: மாப்பிள்ள நம்ம சங்க செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன்.
0: நம்ம விஷயம் மட்டும் இல்லங்க, உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள நம்ம ஈஸ்ட் எஃப்எம் நம்ம ஊர் ஈவினிங் கேட்டு பாருங்க.
3: நம்ம எல்லாம் கிரியேட்டர் மாமா, புதுசு புதுசா ஏதாவது யோசிச்சுட்டே இருப்போம்.
4: நன்றி ரிஷி, நன்றி லாவண்யா. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மாலை வணக்கம் சுரேகா.
5: மாலை வணக்கம் நிவாஜினி, எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நானும் நல்ல சுகமா இருக்கிறேன்.
4: அப்படியா? நிச்சயமாவா?
5: பார்க்க உங்களுக்கு ஏதோ தோணி இருக்கு.
4: ஆஹா, நிச்சயமாக சத்தியமாகன்னு சொல்றீங்க. சரி, அந்த சுகத்தோடும் நலத்தோடும் நாங்களும் இரண்டு மனத்தியாளங்கள் சந்தோஷமாக நம்ம உரிவி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போகின்றோம். இன்று செப்டம்பர் 24 நிகழ்ச்சியோடு தான் நாங்களும் இணைந்திருக்க போகின்றோம். தொடர்ந்து mistfm.co.in நிகழ்ச்சிகளை கேட்கலாம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக்கில் ஈஸ்ட் எஃப்எம் தமிழ், யூடியூபில் ஈஸ்ட் எஃப்எம் 102.7.
5: அலுவலக தொடர்பு இலக்கம் 416-824-1212, ஈஸ்ட் எஃப்எம் 102.7@gmail.com ஊடாகவும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
4: வெளியே 17 டிகிரி செல்சியஸ் உணர்நிலையும் 17 உணரப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று நள்ளிரவு பொழுதுகளில் 7 டிகிரி செல்சியஸாகவும் உணர்நிலை 5 இருக்க போகிறது. நாளைய தினம் மதிய பொழுதுகளில் அதிகூடிய வெப்பநிலையாக 20 டிகிரி செல்சியஸாக இருக்க போகிறது.
5: வாகன எரிபொருள் விலை இன்று நள்ளிரவுக்கு பின்னர் 4% அதிகரிக்க இருக்கின்றது.
4: சரி, தொடர்ந்து நீங்களும் நம்ம உரிவு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க முடியும். வளமை போலவே இன்றும் தங்கத்தமிழ் வார்த்தை, அதைத் தொடர்ந்து நல்லதான நாள் விஷயம், அதைத் தொடர்ந்து முதன்மை 3 பகுதியும் 1வது மணித்தியாலத்தில் வர காத்திருக்கின்றது. அதைத் தொடர்ந்து ஏராளமான நல்ல நல்ல விடயங்கள், நல்ல நல்ல பாடல்கள், அப்டேட்ஸ், நியூஸ் என்று சொல்லி ஏராளமான விஷயங்கள் இன்றும் நிகழ்ச்சியில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது. எனவே நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா
5: தொடர்ந்து இணைந்திருங்க,
4: அவ்வளவுதான்.

0: 7:08 மிஸ் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: தங்க தமிழ் வார்த்தை பகுதிக்குள்ள நாங்களும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அழகான ஒரு தங்க தமிழ் வார்த்தையை வந்து எடுத்து வந்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி நாங்க மட்டுமே அழகு அழகுன்னு சொல்லக்கூடாது, நேயர்களுக்கும் சொல்லணும்.
0: அவங்களும் அது அழகுதான் என்று
1: ஒத்துக்கொள்ளணும்.
0: அந்த அழகிய தமிழ் வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, முறவு என்ற ஒரு தமிழ் வார்த்தையாக இருக்கிறது. முறிந்த நுனி, உடைந்த முனை போன்ற பொருள்படும் முறவு என்ற தமிழ் சொல்.
1: முறவு என்பது சங்க இலக்கியத்துல வந்து அரிதாக காணப்படுகின்ற சொல்லாக இருந்தாலும் கூட, அதை வந்து நுனி முறிந்த அல்லது உடைந்த தன்மையை குறிக்கும் வகையில தான் நாம் பயன்படுத்தப்படுகின்றதாம்.
0: குறிப்பாக நற்றினை என்ற நூலில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. முறவு வாய்வால் உகிர் என்று அதில் வருகின்றது. இங்கு பெரிய விலங்கின் முறிந்த நுனியுடைய கூறிய நகம் குறிக்கப்பட்டிருக்கிறது நற்றினை என்ற பழமையான நூலில். எனவே இன்று நாங்கள் பார்த்த அந்த அழகிய தமிழ் வார்த்தை முறவு என்பதாகும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஈஸ்ட் எஃப்எம்
1: 16 வருடங்களாக ஸ்காப்ரோ மற்றும் மார்க்கம் நகரங்களில் வெற்றி நடை போடும் JKR சலூன் தனது புதிய கிளையை ஓஷுவாவில் 1053 சிம்கோ ஸ்ட்ரீட் நோத்தில் பிரமாண்டமாக ஆரம்பித்துள்ளது. இங்கு பெண்களுக்குரிய சேவைகளும் வழங்கப்படுவதோடு ஆண் பெண் சிகிலங்கார நிபுணர்கள் உடனடியாக வேலை கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அவர்களுக்கு எங்குமில்லாதவாறு தகுந்த ஊதியம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவிக்கின்றார்கள். மார்க்கம் அண்ட் ஸ்டீலில் ப்ளூ பில்டிங் மற்றும் ஒரேஞ்ச் பில்டிங், ஹைவே 7 அண்ட் பெரோக்கில், டான்டன் அண்ட் சிம்கோ ஆகிய இடங்களில் JKR சலூன். தொடர்புகளுக்கு ரூபன் 6 4 7 2 9 3 5 8 9 6 4 7 2 9 3 5 8 9 9.
2: உலகில் உள்ள எந்த நாட்டில் இருந்தும் உங்கள் உற்றார் உறவினர்களை கனடாவிற்கு அழைத்து வருவதற்கான அரிய சந்தர்ப்பம். ரிஜெக்ட் செய்யப்பட்ட விசிட்டர்ஸ் விசாவை அப்பீல் செய்வதற்கும், விசிட்டர்ஸ் விசா ரெனியூவல், விசிட்டர்ஸ் விசா எக்ஸ்டென்ஷன் போன்ற சேவைகளை பெறவும் லைசன்ஸ் இமிகிரேஷன் கன்சல்டன்ட் மூலமாக பெற்றுக் கொள்ள வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளுங்கள். 4 3 7 9 9 4 4 5 0. தாயகத்தில் உள்ள வங்கிகள் மூலமாக ஸ்பான்சர்ஷிப் பைனான்சிங்கும் செய்து தரப்படும் கனடா பைலட் ப்ரோக்ராம். வாட்ஸ்அப் கான்டாக்ட் 4 3 7 9 9 4 4 5 0. info@canadapilotprogram.com.
1: உங்கள் வாகனங்களின் அனைத்து விதமான ரிப்பேர்ஸ் மற்றும் சர்வீஸ்களை ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் மூலம் செய்து கொள்ள மார்க்கமன் மெக்கானிக்கல் சந்திப்பில் பயணியர் கேஸ் ஸ்டேஷன் அருகில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் எக்ஸ்பிரஸ் லூப் சேவைகளில் 20 நிமிடங்களுக்குள் ஆயில் சேஞ்ச். இப்போது அனைத்து ரெகுலர் பிரைஸ் ஆயில் சேஞ்ச் பேக்கேஜ்களுக்கும் $20 டிஸ்கவுண்ட். அத்துடன் ஃப்ரீ அலைன்மெண்ட் செக் அண்ட் ஃப்ரீ கார் வாஷ். மோட்டர் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் $99 மட்டுமே. Toyota, Honda, Acura, Porsche ஆகியவற்றில் பணிபுரிந்த Lexus Certified Pro Tech and Hybrid Tech சுரேன் செந்திநாதன் நிர்வாகத்தில் வால்வலின் எக்ஸ்பிரஸ் கேர் 2845 மார்க்கம் ரோட், ஸ்கார்போரோ.
3: அதிகரித்துள்ள செலவுகளின் மத்தியில் உயர்வான வாகனம் மற்றும் வீட்டு காப்புறுதி கட்டணங்கள் உங்கள் நிதி நிலைமைகளை மேலும் அச்சுறுத்துகின்றனவா? உங்களுக்கு உதவுகின்றார் ஆல் ஸ்டேட் பிக்கரிங் ஏஜென்சியின் ராஜி லிங்கன். 2892758795. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்புறுதி செய்யும் போது சராசரியாக $2,000 மேல் சேமிக்க முடியும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் ராஜி லிங்கன். 2892758795 2892758795. You are in good hands with Allstate.
4: அமுதே தமிழே, அழகிய மொழியே எனதுயிரே.
5: அனைத்துலக தமிழர் பேரவை ஏற்பாட்டில் உலகத் தமிழ் ஆய்வு மாநாடு 2026. செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும். உலகெங்கிலும் உள்ள அறிஞர்கள், ஆய்வாளர்கள், கல்வியலாளர்கள், தொழில்துறை மற்றும் சமூக தலைவர்களை ஒன்றிணைத்து தமிழ் மொழி பண்பாடு, மரபு, ஆய்வு, புத்தாக்கம் மற்றும் செய்யறிவு யுகத்தின் புதிய வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்யும் பன்னாட்டு மாநாடு October 15 காலை 10 மணிக்கு ஆரம்ப நிகழ்வுடன் சென்டானியல் காலேஜ் இவெண்ட் சென்டரில் 3 நாட்கள் மாநாடு இடம்பெறுவதோடு October 17 மாலை 6 மணி முதல் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சியுடன் கலை இரவு. ஆரம்ப நிகழ்வுக்கு அனுமதி இலவசம். 3 நாட்கள் மாநாட்டுக்கு கலை இரவுடன் சேர்த்து $50 கட்டணம். மேலதிக விவரங்களுக்கு globaltamilconference.org என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: வானலையில் தமிழ் வாசம் ஈஸ்ட் FM 102.7.

0: 7:24 நிமிடம் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம உரிவின் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது.
1: நல்லதாய் நாலு விஷயம் பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம். இன்றைக்கு எடுத்து வந்த நல்லதாய் நாலு விஷயம் என்ன நிவாஜினி, சொல்லுங்க.
0: எல்லா கதவுகளும் திறக்க வேண்டும் என்று காத்திருக்காதீர்கள். சில நேரங்களில் நமக்கான கதவை நாமே உருவாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய விஷயம்.
1: நிச்சயமா இது வந்து அநேகமானோருக்கு வந்து பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் தான். வாய்ப்பு கிடைக்கவில்லை அப்படின்னு காத்திருப்பதை விட நம்மிடம் இருக்கின்ற திறமையையும் முயற்சியையும் பயன்படுத்தி நாமளே வந்து புதிய வாய்ப்புகளை வந்து உருவாக்க வேண்டுமா? வாழ்க்கை எப்போதுமே வழியை காட்டாது அப்படின்னும், சில நேரங்களில் நம்மோட முயற்சி தான் அந்த வழியை வந்து உருவாக்கும் அப்படின்றதான் நினைக்கிறாங்க. அடுத்து வந்து நல்லதாய் நாலு விஷயம்.
0: நிச்சயமாக முயற்சி செய்யுங்கள் என்பதைத்தான் நாங்கள் அப்படி சொல்லியிருக்கின்றோம். எனவே தொடர்ந்து முனைந்திருங்கள். இது இஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஓர் ஈவினிங்.

0: என்றும் இசையுடன். ஈஸ்ட் எஃப்எம் உங்களுடன். 102.7
1: ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
2: கனடா மீது அமெரிக்க ட்ரம்ப் நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய ராணுவ நடவடிக்கை தொடர்பிலும் தாம் ஆராய்ந்ததாக பிரதமர் மாக்கானி நேர்காணல் ஒன்றில் தெரிவித்துள்ளார். இவ்விடயம் குறித்து மேலதிக தகவல்களை வெளியிட மறுத்த பிரதமர், எனினும் அவ்வாறான தீவிரமான அபாயம் ஒன்றை எதிர்கொள்ள தயாரில்லாமல் இருப்பது பொறுப்பற்ற தன்மை என கூறியுள்ளார்.
3: தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் இடம்பெறவுள்ள மதுராந்தகம் தொகுதியில் முதலமைச்சர் விஜய் பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளது. 5000 பேருக்கு மட்டும் அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களில் முதலமைச்சரின் உரையினை பார்க்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான என் ஆனந்த் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதேவேளை எம்எல்ஏ பதவிகளை ராஜினாமா செய்தவர்கள் மீண்டும் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை விதிக்க கோரிய வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது.
2: இலங்கையின் நீதித்துறையில் எஞ்சியுள்ள சுயாதீனத்தை பாதுகாக்கவே நீதித்துறை சார்ந்த புதிய திருத்த சட்டங்களை ஈழத்தமிழ் மக்கள் எதிர்க்க வேண்டியுள்ளதாக வனி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களை பாதுகாக்கும் அளவில் இலங்கையின் நீதித்துறையில் சுயாதீனம் இருந்ததில்லை என அவர் கூறியுள்ளார்.
1: கேட்டது ஈஸ்ட் எஃப்எம் தமிழ் செய்திகள்.
4: இசையெங்கும் கேட்கும் இசை ஈஸ்ட் எஃப்எம் ஈஸ்ட் எஃப்எம் .ca.

0: ஏழு நாட்களும் எல்லை இல்லா உற்சாகம் 102.7 ஈஸ்ட் எஃப்எம். ஈஸ்ட் எஃப்எம் ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் இப்போது த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர், நோ சார்ஜ் 10 இயர் அல்லது 160,000 கிலோமீட்டர் எக்ஸ்டெண்டட் கம்ப்ரஹென்சிவ் கோல்ட் வாரண்டி. அத்துடன் கையிருப்பில் உள்ள அனைத்து புதிய SUV-களுக்கும் நோ சார்ஜ், ஸ்னோ டயர், ஸ்டீல் ரிம்ஸ் அண்ட் TPMS. தகுதியுள்ள வாடிக்கையாளர்கள் 1.25% வரையில் ரேட் ரிடக்ஷனை பெற்றுக் கொள்ளும் வாய்ப்பு. அது மட்டுமல்ல, 2026 அவுட்லேண்டர் மைல்ட் ஹைபிரிட்களுக்கு 0% ஃபைனான்ஸ் ரேட். ஏஜெக்ஸ் மிட்சுபிஷியில் த செப்டம்பர் சேல் டு ரிமெம்பர். தமிழில் பேச அகமது தம்சீன், 437-860-7002.
1: Family Dental Clinic, Dr. Pavithra Nandeshwarar, 1001 Sanders Circle, Unit 207, Finch Vidiyal, Mechanical Middlefield Kumudayil. இங்கு மட்டுமே Dr. Pavithra Nandeshwarar சேவையை வழங்குகிறார். 416-299-1020.
2: கெனடிய நெல்ஸ்மியார் சந்திப்பில் 1994 முதல் சேவைகளை வழங்கி வரும் சாமியன் சன்ஸ் அதே இடத்தில் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றது. 32வது ஆண்டு நிறைவை கொண்டாட August 30 முதல் September 30 வரை அனைத்து வகையிலான ஆடை ஆபரண தெரிவுகள் அதிரடி மலிவு விலைகளில் வழங்கப்படுவதோடு பிரீத்தி பிரீமியர் சுமித், பிரீத்தி ஸ்டீல், பிரீத்தி ப்ளூ லீஃப், வெட் கிரைண்டர்ஸ் மற்றும் ரைஸ் குக்கர், பிரஷர் குக்கர், ஸ்டீமர் அண்ட் இட்லி போட்ஸ் ஆகியன மிக மிக குறைந்த விலைகளில் தரப்படுகின்றன. 1884B கெனடி ரோட், கெனடிய எல்ஸ்மேர் சந்திப்பில், ஸ்கார்ப்ரோவில். சாமி அண்ட் சன்ஸ், 416-298-1598.
3: சரோஜு மீனாட்சி அம்மன் ஆலயம், ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் தேவஸ்தானம் இப்பொழுது புதிய முகவரிக்கு இடம் மாறியுள்ளது. புதிய முகவரி, இலக்கம் 328 பாஸ்மோர் அவென்யூ, யூனிட் 25, மிரோஃபீல்ட் அண்ட் பாஸ்மோர் சந்திப்பு. வழக்கமான பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றன. கும்பாபிஷேகம் பற்றிய திகதி மற்றும் ஏனைய விவரங்கள் விரைவில் அறிய தரப்படும். 416-535-6560.
4: செக்யூரிட்டி கேமரா இல்லங்களையும் வியாபார நிறுவனங்களையும் வாகனங்களையும் 24 மணி நேரமும் திருட்டில் இருந்து பாதுகாப்பான முறையில் கண்காணிக்க அதிநவீன AI தொழில்நுட்பத்துடன் கூடிய செக்யூரிட்டி கேமரா, செக்யூரிட்டி கிளாஸ் டோர் ஃபிலிம்ஸ், டூ வே ஆடியோ சிஸ்டம்ஸ், அலாரம் சிஸ்டம், கலர் நைட் விஷன், 24 hours ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் வசதியுடன் மொபைல் ஆப் ஊடாகவும் பார்வையிடும் வசதி. கேம்சானிக்ஸ் 18 அனுபவம் கொண்ட நிறுவனம். ப்ரொஃபஷனல் இன்ஸ்டாலேஷனுக்கு ரஜீவ் சிவராசா, 647-408-647-302-5748.
5: காற்றில் பரவும் இசை போல ஈஸ்ட் எஃப்எம்.
6: ஈஸ்ட் எஃப்எம்

0: பூவெல்லாம் முன்வாசம் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒளித்தொய்ந்தது. ஒளித்தொய்ந்த நேரம் 7:45. இந்த பொழுதில் நாங்கள் முதன்மை 3 பகுதிக்கு வந்திருக்கின்றோம். உலகத்தில் உள்ளூரில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு எடுத்து வரும் ஒரு பகுதியாக இருக்கிறது. அந்த வகையில் கனடிய பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்கா கனடாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கும் வாய்ப்பையும் தனது அரசு ஆய்வு செய்துள்ளதாக சமீபத்திய நேர்காணலில் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இது உடனடி அச்சுறுத்தல் என்று அர்த்தமல்ல என்றும், மிக குறைந்த வாய்ப்புள்ள தீவிரமான சூழ்நிலைகளையும் அரசாங்கம் முன்கூட்டியே ஆய்வு செய்வது ஒரு பொறுப்பான ஆபத்து மேலாண்மை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: இதற்கு வந்து பதிலளித்த கனடாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, எந்த நாட்டின் ராணுவமும் இது போன்ற ஒரு ஆபத்து நிலவரங்களை வந்து ஆய்வு செய்யறது வழக்கமான நடைமுறையே அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் கனடா அமெரிக்கா ராணுவ உறவு வந்து தொடர்ந்து முக்கியமானதாக இருப்பதாகவும் கூட அவர் தெரிவித்திருக்கின்றாராம். இதற்கிடையிலே இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பதட்டம் வந்து தொடர்ற நிலையில கூட அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைப்பதும், ஸ்டார்லிங்குக்கு மாற்று வழிகளை பார்ப்பதும் கூட, F-35 போர் விமான கொள்முதல் திட்டத்தை மறுபரிசீலனை செய்வது குறித்தும் கூட மார்க்கானி வந்து பேசியிருக்கின்றார்.
0: இன்னொரு விஷயமாக, கனடா வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்த் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நியூயார்க் செல்லும் வழியில் கனடாவின் வான்வெளியை கடக்கிறார் என்பதை அதிகாரிகளிடம் விசாரித்ததாக தெரிய வந்திருக்கின்றது. அதுவும் குறிப்பாக நெத்தன்யாகுவுக்கு 2024 சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் போர்க்குற்றங்கள் தொடர்பாக கைது வாரண்ட் பிறப்பித்துள்ள நிலையில் கனடா வழியாக அவரது விமானம் செல்ல அனுமதிப்பது குறித்து சட்ட ரீதியான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. வெளிநாட்டு தலைவர்களின் விமானங்கள் கனடா வான்வழியை கடக்க பொதுவாக முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்பதும் ஒரு சட்டமாக இருக்கிறது.
1: இதற்கிடையில நெதன்யாகு கனடாவுக்குள்ள நுழைந்தால் கைது செய்யப்படுவார் அப்படின்ட்டு பிரதமர் மாக்கானி வந்து ஏற்கனவே கூறியிருந்திருக்கின்றார். அதற்கு பின்னர் வெளியான தகவல் என்ன அப்படின்ட்டு பார்க்கும்போது, நெதன்யாகுவின் விமானம் வந்து கனடா வான்வழியை கடந்து நியூயார்க்குள்ள சென்றிருக்கிறதாம். இது குறித்து கனடா அரசு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இந்த அனுமதி வந்து ஐநா பொதுச்சபையில் பங்கேற்பதற்கான பயணத்துடன் ஒரு தொடர்பு இருக்கின்றது அப்படின்ட்டும், அது எந்த ஒரு அரசின் கொள்கைகளுக்கும் ஆதரவு அப்படின்னு சொல்லி நாங்கள் கருதக்கூடாது அப்படின்ட்டு வந்து திட்டவட்டமா கூறியிருக்கிறார்.
0: ஒரு மாதிரி நெத்தன்யாகு ஐநா பொதுசபைக்கு போயிட்டு ஐநா பொதுசபையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு உரையாற்ற தொடங்கிய போது பல நாடுகளின் பிரதிநிதிகள் எழுந்து வெளியேறிய சம்பவம் சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கின்றது. காசா மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்களில் இஸ்ரேலின் நடவடிக்கைகள் குறித்து தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வரும் நிலையில் இந்த வெளிநடப்பு நடைபெற்றிருக்கின்றது.
1: நெத்தன்யாகு வெளியேறிய பிரதிநிதிகளை வந்து கடுமையாக வந்து விமர்சித்திருக்கிறார். அதோட இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக மட்டுமல்லாமல் பிற நாடுகளின் பாதுகாப்பிற்காகவும் போராடுவதாக தனது உரையில வந்து அவர் வந்து வலியுறுத்தி இருக்கின்றாராம். ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையையும் கூட அவர் வந்து நியாயப்படுத்தி இருக்கின்றார். இதே வேளையில நியூயார்க் நகரிலும் கூட நெத்தன்யாகுவின் வருகைக்கு எதிராக பல போராட்டங்கள் வந்து நடைபெற்று வந்ததாம். ஏதோ என்னவோ நடந்து கடைசியில போராட்டத்துல வந்து முடிஞ்சிட்டு இங்க போய் அங்க போய் வான்வழியை கடந்தாலுமே
0: போராட்டம் தானே. அதுதான் சரி, நாங்கள் முதன்மை 3 பகுதியோடு இணைந்திருந்தோம். தொடர்ந்து முனைந்திருங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில். இது நம்ம ஊரில்.

0: தமிழ் பேசும் மக்களின் நெஞ்சுகளை கொள்ளை கொள்ளும் ஈஸ்ட் எஃப்எம்
1: சன் சிட்டி பிளாசாவில் உங்கள் அபிமானம் பெற்ற மார்டின்ஸ் பேக்கரி புதிய நிர்வாகத்தின் கீழ் ஒரு வருடத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் ஆதரவளிக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றது. நகரின் பிரபல மட்டன் ரோல்ஸ், புகழ்பெற்ற கொத்துரொட்டி, பிரெட் வகைகள், பல வகை ஷோர்டிஸ்களை தரமாகவும் சுவையாகவும் பெற்றுக்கொள்ள மார்டின்ஸ் பேக்கரி, த பெஸ்ட் மட்டன் ரோல் இன் டவுன், சன் சிட்டி பிளாசா, ஸ்காப்ரோ. இப்போது ஃப்ரை குக் வேலைக்கு ஆட்கள் பணிக்கமர்த்தப்படுகின்றார்கள். விவரங்களுக்கு அழையுங்கள்
2: 4 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 4 1 6 5 3 5 2 3 2 3 Foundation ஏற்பாட்டில் உங்கள் ஈஸ்ட் எஃப்எம் வழங்கும் ஸ்காப்ரோ வைத்திய சாலைகளுக்கான வருடாந்த நிதி சேகரிப்பு. இணைந்து வழங்குவோர் கெனீரிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். ஒருநாள் நீங்கள் நேசிக்கும் ஒருவருக்கு ஸ்காப்ரோ மருத்துவமனைகள் தேவைப்படலாம். அவர்கள் தகுதியான சிறப்பான சிகிச்சைகள் பெறுவதை உறுதி செய்வதற்கு நீங்கள் இன்றே உதவலாம். மேலதிக விவரங்களுக்கு www.shnfoundation.ca/தமிழ் என்ற இணைய தளத்தை பாருங்கள். அல்லது எதிர்வரும் செப்டம்பர் 25 மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பில் அமையவுள்ள SHN நிதி சேகரிப்பு நிலையத்தில் உங்கள் நன்கொடைகளை வழங்குங்கள். உங்களுக்கு அரசு அங்கீகாரம் பெற்ற பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும். இந்த நிதி சேகரிப்பின் மூலம் குறைந்தது $150,000 நிதியை திரட்ட நாம் முயற்சிக்கின்றோம்.
3: எப்ப பார்த்தாலும் பேக்யார்ட்ல புல்லு வெட்டுறேன், கிளீன் பண்றேன் நேரத்தை வீணாக்கிட்டே இருக்கீங்க. பேக்யார்ட்ல ஒரு புது வீடு கட்டினா மாசம் மாசம் வாடகையாவது வரும்.
4: என்ன கதை இது? பேக்யார்ட்ல இப்படி வீடு கட்டுறது?
3: உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. இப்ப லாக்மே ஹோம்ஸ் பேக்யார்ட்ல வீடு கட்டி தர்றாங்க. அவங்களே ஃபைனான்ஸும் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஆரம்பத்துல இருந்து ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொள்றாங்க. அதை விட அவங்கள்ட்ட வீடு கட்ட லைசன்ஸும் இருக்கு.
4: பின்ன வளவளண்டு காய்ச்சி கொண்டிருக்காம லக்ஷ்மி ஹோம்ஸ் போன் நம்பரை சொல்லுங்க.
3: 4 1 6 7 8 8 2 4 2 6.
1: ஸ்மார்ட் டியூட்டரிங் சென்டரில் JK முதல் கிரேட் 12 வரையிலான மாணவர்களுக்கு புதிய கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. 4 1 6 7 2 6 4 4 1 7. யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் பட்டதாரிகளால் மேத், இங்கிலீஷ், பிரெஞ்சு, சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி உள்ளிட்ட பல பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு வாரமும் வழங்கப்படும் பயிற்சி வினா கொத்துக்கள், மாதாந்தம் நடத்தப்படும் பயிற்சி பரீட்சைகள், ஹோம் ஒர்க் ஹெல்ப் என பல வசதிகளுடன் இன் பர்சன் மற்றும் ஆன்லைன் முறையில் வகுப்புகள் நடத்தப்படும். மார்னிங் சைட் அண்ட் பிஞ்ச் இரா பிளாசாவில் இன் பர்சன் வகுப்புகள் நடைபெறுகின்றன. Smart Tutoring Center, 4 1 6 7 2 6 4 4 1 7.
5: Subra Mortgage Financial Solutions, Residential, Commercial Kana, First, Second Mortgages, Refinance, Renewal, Equity Line of Credit Nei, Petrukolvadil, Siramangale Sandikkirgala, No Problem, Pradhana Vangigalil, 20 Naatkalil Kadanai Petrutharam Olungugal, Bad Credit, Consult Proposal, Bankruptcy, Ullavargalum Petrukollamudiyum, Ungal Loan Processing Nei, Udanukudan Email Udaga Update Seyyapadum, Subra Mortgage Financial Solution, Nason, 1585 Markham Road, Unit 406, 416-908-5656
6: அன்பு தமிழ் மக்களே, நான் எஸ் என் சுரேந்தர் பேசுறேன்.
7: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனே,
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் வானொலி ஈஸ்ட் எஃப்எம்.
7: பூவே பூவே பெண் பூவே,
6: எப்பொழுதும் கேளுங்க, மகிழ்ச்சியா இருங்க.
7: மாமரத்து பூ எடுத்து மஞ்சம் ஒன்று போடவா.
8: 7:56 ஈஸ்ட் எஃப்எம் வானொலியோடு இணைந்திருக்கின்றீர்கள். நம்ம ஊர் ஈவினிங் நிகழ்ச்சி ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் ஒரு சிறப்பு நேர்காணலும் உங்களுக்காக வர காத்திருக்கின்றது. குறிப்பாக போராட்டம் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் தொழிலதிபர் பாஸ்கரன் கந்தையா அவர்கள் இங்கே எங்களோடு நேரடியாக இணைந்திருக்கப் போகின்றார். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஈஸ்ட் எஃப்எம் வானொலியில் நம்ம ஊர் ஈவினிங்.